நேர்லே, நாம் இதுவரை அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்லே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 ஆஸ்வின மாதம் 14 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 19 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 6 தேதி செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: இறப்பே புரிந்த தொழிற்காம் சிறப்புந்தான் சீரல்.

0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977 அதிகாரம் பெருமை.
1: இறப்பே புரிந்த தொழிற்றாம் சிறப்புந்தான் சீரல்லவர் கற்படின்.
0: பொருந்தாத கீழ் மக்களிடம் சிறப்புகள் போய் சேர்ந்தால் அது அவர்களிடம் செருக்கை உண்டாக்கி வரம்பு மீறிய செயல்களையே செய்ய வைக்கும். குறள் எண் 977 அதிகாரம் பெருமை.

0: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவுக்கான முக்கிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு நட்புறவு நாடாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்யக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பது நீதியின் வெற்றி என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்கள் சங்க நிர்வாகிகளை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் வரும் 10ஆம் தேதியன்று வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ள நிலையில் அதுகுறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு நல்லசிவன் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் தேனி மாவட்ட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேம்ஸ் கிப்டன் பாதிரியாரின் நினைவு நாளையொட்டி கிராம மக்கள் முளைப்பாரி எடுத்து மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சியை ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தொடங்கி வைத்தார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துறை அலுவலர்களுடன் நகராட்சி நிர்வாக கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று பின்லாந்தில் தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: பக்தி நேரம்.
0: நேரம் 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்தான் நாளை உங்கள் பலமாக மாறும். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்தான் நாளை உங்கள் பலமாக மாறும் என்ற வரிகளோட இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. ஒவ்வொரு நாளையுமே நம்ம எப்படி தொடங்கணும் அப்படின்னா, ரொம்ப புத்துணர்ச்சியோட, புதுமையான நாளோட. இன்னைக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம், இன்னைக்கு தான் இந்த நாள் புதுமையான நாள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தொடங்கணும். நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட நிகழ்ச்சியோட முதல் பாடலாக செம்பொன்னார் கோவில் சண்முகத்துடைய வரிகள்ல தேவாவோட இசையில கேஜே யேசுதாஸ் குரல்ல பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வீரமணியோட குரல்ல பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்போது 6:12 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததா சோமுடைய வரிகள்ல வாணி ஜெயராம் குரல்ல பாடல் வருதை கேட்டு இணைந்திருங்கள்.

எல்லார் ஈஸ்வரியுடைய குரலில் பாடல் கேட்டு முடித்தும் நிறைமிப்பது 6:23 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் நினைச்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கங்கை அமரனுடைய குரலில் பாடல் வரத்து கேட்டிணைந்திருங்கள்.

கேஜே யேசுதாஸ் குரல்ல அற்புதமான ஒரு பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 6:33 ஆயிடுச்சு. இந்த நாளை நம்ம வந்து புத்துணர்ச்சியோட தொடங்கும் அப்படின்னா, இந்த ஒரு மணி நேரம் நீங்க இந்த பாடலாம் கேட்டு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மனசு வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகி நீங்க வந்து என்னன்னா இந்த நாளை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட தொடங்கலாம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கோவை கோதனுடைய வரிகளில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல், கேட்டு இணைந்திருங்கள்.

சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரல்ல பாடல் கேட்டு முடிச்சோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மயிலம் ராஜகோபாலுடைய வரிகளில் சூலமங்கலம் சகோதரிகளுடைய குரல்ல பாடல் வருது, கேட்டணைந்திருங்கள்.

நேரம் 6:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பிரியா சிஸ்டர்ஸ் குரல் பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள பாலசந்தானம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம் அடிக்கடி சொல்லக்கூடிய வாக்கியம். தமிழனோட நாகரிகம் தாவரத்தோட இணைந்தே உள்ளது. ஊர் பெயர்களில் கூட மரங்களின் பெயரை வச்சு அழகு பார்த்துருக்காங்க நம் முன்னோர்கள். மரங்களுக்கும் மக்களுக்கும் ஓர் இணக்கமான பாச பிணைப்பு இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு சில மரங்களின் பெயர்களை சொன்னால், அப்படியா இது மரமா அப்படின்னு கேட்குற அளவில் இருக்கு. மரத்தையும் அவற்றின் பெயர்களையும் மறக்கக்கூடாது. மரங்களை இழந்து நாம் மழையையும் இழந்துட்டோம். தமிழ்நாட்டில் இருந்த மரங்கள், குறுஞ்செடிகள் இவற்றையெல்லாம் பற்றி ஓர் அகராதியே போடலாம். அவ்வளவு செழிப்பாக இருந்த பூமி இது. உசில் மரங்கள் இருந்த இடம்தான் உசிலம்பட்டி. இலுப்பை மரம் நிறைஞ்ச பகுதி இலுப்பையூர், இலுப்பூர். விழா மரங்கள் அதிகம் இருந்த ஊர் விளாத்திக்குளம், விளாங்குடி. வாகை மரங்கள் செழித்த பகுதி வாகையூர், வாகைக்குளம். பாலசந்தானம் சார், இன்னும் இது போல ஆலங்குளம், அத்தியூர், அரசம்பட்டி, வேப்பங்குளம், பனையூர், இப்படி பல ஊர் பெயர்களில் மரங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்தந்த ஊர்களிலேயே அந்த மரங்கள் இருக்கா இல்லையே? அதுக்கெல்லாம் மாற்றா தைல மரம், சீம கருவேல மரம், தூங்குமுஞ்சி மரம்னு விதவிதமான மரங்கள் வந்துடுச்சு. பழையன கழிந்து புதியன புகுந்திருக்கு. இந்த மரங்கள்லாம் சீக்கிரமாக வளரக்கூடியவை, அதிக அளவு நீரையும் உறிஞ்சும். இதனால் புல்வெளிகளுக்கு தண்ணீர் கிடைக்காம அழிய, அதை நம்பி வாழும் கால்நடைகளும் குறைஞ்சி உயிர் சுழற்சியே மாறிப்போச்சு. பார்த்தீனியம் போன்ற களைச்செடிகள் நீர்நிலைகளையும் அழிச்சிடுச்சு. இந்த மரங்களில், அதாவது புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட மரங்களில் காய்கள் பழங்கள் எதுவும் வராது. அதனால் பறவைகளும் வராமல் போயிடுச்சு. நமது மரங்கள் அல்லது நமது பாரம்பரிய மரங்கள், உசில், வேங்கை, தடசு, மருதம், இலுப்பை, தோதகத்தி, வன்னி, குமிழ், கடுக்கை, தாண்டி, இந்த பட்டியல் இப்படி நீளுது. இதில் எந்த மரத்தையாவது இன்றைய இளைய தலைமுறைக்கிட்ட கேளுங்க, பார்த்துருக்காங்களான்னு. ஒரு காலத்தில் நமது மண்ணை அலங்கரித்த இந்த மரங்கள் இன்று அழிந்தும் மறந்தும் போன மரங்களாயிடுச்சு. இப்படிப்பட்ட மரங்களை மீட்டெடுக்கணும். இந்த மரங்களின் விதைகளை தேடி பிடிச்சி மறுபடியும் அவற்றை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். இந்த மரங்கள் நம்ம நாட்டு பசு போல எல்லா இயற்கை இடர்பாடுகளையும் எதிர்த்து வளரக்கூடியவை. உசில் மரம் வறட்சியை தாங்கி வளரும். வேங்கை மரம் ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுது. மருத மரத்தின் பாகங்கள் புற்றுநோயை தடுக்கும் மருந்து தயாரிப்பில் பயன்படுத்தப்பட்டு வருது. இலுப்ப விதை, அதிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் கோயில்களில் விளக்கேற்ற உபயோகிக்கிறாங்க. இடுப்பு வலிக்கும் ஏற்ற மருந்து. தோதகத்தி மரத்தில் எந்த பொருள் செய்தாலும் அது காலத்துக்கும் அழியாது. பாலசந்தானம் சார், புவி வெப்பமயமாதல் பிரச்சனையை இந்த தலைமுறையினர் நாம் சந்திச்சுக்கிட்டு வர்றோம். வீட்டுக்கு ஏசி போட்டு தங்களை குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற இன்றைய காலகட்டத்தினர் நமது பாரம்பரிய மரக்கன்றுகளை நட்டா இந்த பூமி குளிர்ச்சியாகும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க. மழையை அதிகப்படுத்தி நீர் வளத்தை தக்க வச்சு இந்த பூமியை வளப்படுத்த நமது பாரம்பரிய மரங்களை வளர்க்கணும். மருத மரத்தின் பட்டைகளை காய வச்சு கஷாயம் செய்து குடித்தா உடம்பில் கொழுப்பு சத்து குறையும். உசில மரத்தின் இலைகளை பொடி செய்து தலையில் ஷாம்புவாக பயன்படுத்தலாம். தடசு மரத்தின் பட்டையை சுடுதண்ணியில் போட்டால் வழுவழு ஷாம்பு தயார். வேர் தெர் இஸ் எ வில் தெர் இஸ் எ வே. நம்மகிட்ட இல்லாததா சிந்திக்கணும், செயல்படணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்.

நேரம் காலை 7:01 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி. என்னடா அது, நேத்து ராத்திரி வந்து தூங்க போகும்போது ஒரு குரலை கேட்டு அது இன்னுமா ஒழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களே. ஆமா, அதாவது வந்து தொடர்ந்து உங்களை வந்து ரொம்ப உற்சாகமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேத்து நைட் அப்படியே கொஞ்சம் தாளாட்டிட்டு அப்படியே மறுபடியும் காலையில வந்து அட்டகாசமா எழுப்பி விட்டாச்சு. எல்லாரும் வந்து எழுந்து அப்படியே உங்க வேலைகளை வந்து சீக்கிரமா ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தானே சீக்கிரமா கிளம்பி சீக்கிரமா உங்க வேலையை பார்க்க போக முடியும் இல்லையா. அதனால இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப சமீபமா நம்ம நிறைய கேள்விப்பட்ட வார்த்தை தொடர்ந்து சில நாட்களாக ஆசியா ஆசியா ஆசியா ஆசிய விளையாட்டு போட்டிகள் அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பாக யோசிச்சு பார்த்துருவோம். தெரியாதவங்க கூட என்ன ஆசிய கேம் என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ நிறைய பதக்கங்கள் இந்தியாவிலேருந்து வாங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அது தொடர்பான கேள்விதான், அதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, முதன் முதல்ல இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதா இன்றைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க பதிவுக்கு கீழே தாராளமாக பதிவு பண்ணலாம். அப்படியே நீங்கள் ஃபோன் எடுத்து இல்லை இதெல்லாம் போயிட்டு நீங்கள் வந்து இந்த கேள்விக்கான பதிலை பதிவு பண்ணுறது கூட எங்களுக்கு சூப்பரான ஒரு பாடல் வருது. பில்லா திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில் விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வணக்கம் சென்னை நிகழ்ச்சியோட தொடக்க பாடலே வந்து அப்படியே அட்டகாசமாக கேட்டாச்சு. இந்த பாட்டை கேட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் அப்படியே வந்து எழுந்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு வணக்கம் சென்னையில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அது முதன் முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். நம்முடைய நேர்கள் எல்லாருமே பதிவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரிக்கு வணக்கம் நலமா அப்படின்னு கேட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. அடுத்ததாக பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இன்பா இலக்கியா அவங்க வந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வணக்கம் இப்போதான் எழுந்திருக்கார் போல. அடுத்ததாக மாலி தேவி அருணாச்சலம் வணக்கம் இதுதாங்க பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நரேஷ்குமார் வைஷு காலை வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க தருமபுரியிலிருந்து. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பத்தூர்லேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவன் அருண் அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணிபாலன் அவரும் என்ன பண்ணியிருக்காருன்னு அவருடைய பதிலை சொல்லியிருக்காரு, அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றி. அடுத்ததாக ரெங்கரா தியாகராய நகர்லேருந்து ரமா ரவி அவங்க வந்து இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பன்னீர்செல்வம் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சபரி அவர் வந்து அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக தேனி ஹரிராம் இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆண்டிமடம் கார்த்திகேயன் அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. இன்பா இலக்கியா அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படியே இப்படியே இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம தினசரி பழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு எப்போதும் யோசிச்சிருக்கோமா, அதனால் நல்லதை யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் கருத்தெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களுடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மீது வண்ணை கணேசன் அன்பின் அறிவிப்பாளர் தமிழ்மொழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பின்னாடி வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. இதே மாதிரி

நீங்களும் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக தரலாம். அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அது வந்து முதன் முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் கேள்வி. நிகழ்ச்சியில் அடுத்ததான் விளம்பரத்தை தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வரணம் 1000 திரைப்படத்திலிருந்து தான் வருது. ஹாரி ஜெயராஜுடைய இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளில் பெல்லி தயால், நரேஷ் ஐயர் மற்றும் சோலாசா இணைந்து பாடிய பாடல் கிட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:15 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா, அதாவது என்ன கேள்வி எது அப்படின்னு சொன்னால், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இப்போ நடைபெற்றது இல்லையா, அந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அது முதன் முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், இல்லை வந்து ஒரு நிகழ்ச்சியை கொண்டாடுறோம், இல்லை ஒரு விழாவை கொண்டாடுறோம், ஒரு நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா கூட அதோடைய வரலாறுகளை வந்து தெரிஞ்சுக்கிறது, எதனால் இது கொண்டாடுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இதோடைய வரலாறு, இது வந்து எப்போ தொடங்கியிருக்கும், எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மகிட்ட யாராச்சும் கேட்டாங்க அவங்க கிட்ட சொல்லலாம், இல்லை நம்மளுடைய குழந்தைகள் இப்போ தான் சின்ன சின்ன குழந்தைகள் வளருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்ந்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து விளையாட்டில் வந்து ஆர்வம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா. அதனால தான் நிகழ்ச்சியில் அந்த கேள்விக்கான பதிலை வேறு யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கும்மனஞ்சாவடியிலிருந்து சாமுனி அவங்க இனிய காலை வணக்கம் அப்படின்னு வணக்கத்தை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. ரங்கராஜன் தேத்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் அருமையாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பதில் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை போட்டிருக்காங்க தியாகராய நகர்லேருந்து. அடுத்ததாக அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யாலிருந்து சந்திரசேகர் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பீடு தயாளன் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக விஜயகுமார் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன் வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தமிழ் மொழி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நந்து ஜெயா திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது, இந்த ஆண்டு தான் முதன் முதல்ல நடந்தது, இந்த இடத்துல தாங்க நடந்தது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் அன்பு ராணி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. திருநின்றவூர்லேருந்து ஹிந்து தமிழன் ஜெயராம் அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய நற்காலை வணக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அப்படியே தொடர்ந்து நீங்களும் போயிட்டு பதிலை பதிவு பண்ணிட்டே இருங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க அந்த பதிவுக்கு கீழே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து விவேகோட வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் சூப்பரான பாடல் வருது, கேட்டிணைந்திருங்கள்.

0: the Chennai Silks. Let the celebrations begin.
1: நேரம் 7:23 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நம்ம வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னைன்னு நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம வந்து உலகெங்கிலும் இருந்து பல்வேறு இடங்கள்லேருந்து நேயர்கள் எல்லாருமே வந்து நினைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருக்குமே வணக்கம் அப்படின்னு சென்னையிலேருந்து சொல்லிக்கிறோம். அதனால தான் வணக்கம் சென்னை. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி, ஆசிய விளையாட்டுப் போட்டின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோமே, அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, முதன் முதல்ல எப்போ தொடங்கியிருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கண்டிப்பாக அதனால் அந்த கேள்வி வந்து வச்சுருந்தோம். அந்த கேள்விக்கான பதில நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கமலா வரதன் அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக வணக்கம் எஃப்எம் ரெயின்போ அப்படின்னு சொல்லிட்டு, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் துபாயிலேருந்து ஸ்ரீதரன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு ஸ்ரீதரன். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குதுங்க, இதுதான் முதல் முதல்ல நடந்தது இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு ராமானுஜம் பன்னீர் அவங்க. அடுத்ததாக சக்தி அவருடைய பதிலை

பண்ணியிருக்காங்க இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு. கார்த்திக் கீதாஞ்சலி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், அவங்க வந்து பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் பதில் சொல்லலைன்னு நினைக்கிற முன்னாடி சொல்லிட்டாங்க அவங்க, அதனால் இப்போ சொல்லலை. அடுத்ததான் சக்தி, நான் வந்து 101.4 பயங்கரமான அடிமைங்க, அந்த அளவுக்கு தீவிரமான ரசிகருங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மதுரை சோ சண்முக சுந்தரம் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் கோபி அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததான் அம்பி மூணார்லேருந்து அவங்களுடைய பதில பதிவு பண்ணல, வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் பூபாலன் பள்ளப்பாளையத்திலேருந்து, வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அடையாளம் பட்டு ஆசிர்வாதம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இதுதான் பதில் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான் அவங்க காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சுரேஷ்குமார் அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலிருந்து. அடுத்ததா கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன் அவர் வந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. இதே மாதிரி நீங்களும் சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக தரலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, முதன் முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது தான் நிகழ்ச்சியில். அடுத்ததா KGF சாப்டர் 2 திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வருது, மதுர கவியோட வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 7:30. நேயர்கள், இனி கேட்கலாம் சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
3: சில பேரை இப்படி சொல்றது உண்டு, அடுத்தவங்களை அனுசரித்து நடந்துக்க தெரியல, அவன் என்ன சார் மனுஷன் அப்படிம்பாங்க. சக மனிதர்களோடு எப்படி பழகிறது அப்படின்னு தெரியாததுனாலேயே பல பேர் இன்றைக்கி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வசதி வாய்ப்புலாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க.

0: இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பெல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாழ்க்கை சரியாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறது பழகிறதுங்கிறது தெரியாததுனால தான் இந்த அவஸ்தை. சரி, இந்த அவஸ்தை இல்லாமல் வாழறது எப்படி? இதுக்கு அனுபவசாலிகள் சில வழிமுறைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நம்ம நாக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். வார்த்தைகளை வந்து கொட்டி விட்டு அதுக்கப்புறம் அள்ள முடியாமல் கடந்து கஷ்டப்படக்கூடாது. எப்படி பேசுகிறோங்கிறதும் முக்கியம், பேசுகிறப்ப எப்படி முகத்தை வச்சுருக்கிறோங்கிறதும் முக்கியம். அன்பாக பேசினாலும் நல்லாயிருக்கும், அப்படி பேசுகிறப்ப ஆதரவாக அவர் தோல் மேலே ஒரு கையை போட்டுக்கிட்டு பேசினா இன்னமும் நல்லாயிருக்கும். ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்ப வாக்குறுதிகளை அள்ளி வீசக்கூடாது. கொடுக்குற வாக்குறுதி குறைச்சலாக இருக்கணும். அப்படி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றணும். நாம் ஒருத்தரை பாராட்டுறோம் அல்லது அவரை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறோம்னா அது ஆக்கப்பூர்வமாக இருக்கணும். நம்ம பாராட்டு அல்லது விமர்சனம் அடுத்தவருடைய முன்னேற்றத்துக்கு உதவுறது மாதிரி இருக்கணும். நாம் சொல்கிறத கேட்டுட்டு அவன் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துடக்கூடாது. எப்பவும் உற்சாகமாக இருக்கணும், முகம் அலர்ச்சியாக இருக்கணும். மனுஷன் இருந்தால் வருத்தம் கவலை ஏமாற்றம் எல்லாம் இருக்க தான் செய்யும், அதெல்லாம் மனசில் இருக்கட்டும். அந்த வருத்தமும் கவலையும் ஏமாற்றமும் சேர்ந்துக்கிட்டு நம்ம முகத்தில் இருக்கிற மலர்ச்சியை மூடி மறைக்கிறதுக்கு நாம் இடம் கொடுத்துடக்கூடாது. எந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்ட பேசினாலும் வெளிப்படையாக பேசணும், திறந்த மனசோடு பேசணும், மூடி மறைச்சி முன்னு மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறப்போ விவாதம் பண்ணுங்க, அது தப்பு இல்லை, ஆனால் வாதாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர்கியூ பண்ணக்கூடாதான். நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை நாம் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த நல்ல குணங்களே நம்மளை பற்றி எடுத்து சொல்லணும், அது மாதிரி நடந்துக்கணும். அதே மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட உள்ள கெட்ட குணங்களை பற்றி அவசியம் இல்லாமல் நாம் பேச வேண்டியதில்லை. உங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுகிறாங்களா, அப்படி அவங்க பேசுகிறதுல உண்மை இல்லையா அப்படின்னா அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை, விட்டுடலாம், அது தானாக போயிடும். ஒரு நாலஞ்சு பேரோட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க. தமாஷா பேசலாம், ஆனால் உங்கள் தமாஷ் வந்து அடுத்தவங்களை வந்து கேலி பண்ணுறதா இருக்கக்கூடாது. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கலையே அப்படிங்கிற தவிப்பு நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது, அது தேவையில்லை. உங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருக்கட்டும், பாராட்டு தானாக அவங்கள தேடிட்டு வரும். இன்னொரு மனுஷனுடைய மனசில் கௌரவமான ஒரு இடத்த பிடிக்கணும்னா நாம் இந்த குணத்தையெல்லாம் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும். இதெல்லாம் வந்து அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து சரியாக புரிஞ்சுக்கணும், அது முக்கியம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இதை கேளுங்க, ஒருத்தர் வந்தார், சார் அடுத்தவங்க தோல் மேலே கையை போட்டுக்கிட்டு அன்பாக பேசணும்னு சொன்னீங்க, அப்படி தான் பேசினேன், அவர் முதுகை கூட தட்டி கொடுத்தேன், என் வேலை போயிட்டுது சார், வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னார். யாருக்கிட்ட அப்படி பேசுனீங்கன்னு கேட்டோம். என் முதலாளிகிட்ட சார் அப்படிங்கிறார் ரொம்ப சோகமாக.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

ஏழு மணி 34 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் அடைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் வந்து சூப்பரான பாட்டு எல்லாமே வந்து கேட்டுட்டே இருக்கிறோம் காலையிலேயே வந்து. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் வணக்கம் சென்னையில், என்ன கேள்வி அப்படின்னா, ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நடக்குது, அது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல எப்போ நடந்துச்சு அது அப்படிங்கிற கேள்வி தான். இந்த கேள்விக்கான பதிலை நீங்களும் பதிவு பண்ணணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்தெல்லாம் முத்து திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோடு வரிகளில் ஏஆர் ரகுமான இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் முகும்பா பாடிய பாடல் கேட்டு அணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை வென்று முடிப்பவன் அறிவாளி. பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, உற்பலிக்க கோடறி எதற்கு, பொன்னோ பொருளோ பொட்டணம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலமுனக்கு.

நேரம் 7:41 ஆயிடுச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அப்படியே வந்து கொஞ்சம் மோட்டிவேஷ்னலான சாங்ஸ் அப்படியே கேட்குற மாதிரியே இருக்குல்ல, அப்படியே நடு லைட் லைட்டாக அப்படியே வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து காலையிலே கேட்டு அப்படியே பூஸ்ட் ஏற்றிட்டு போனோம் அப்படின்னாக்கா வந்து இன்றைக்கி அப்படியே ஜாலியாக போயிட்டு பா ஒரே எனர்ஜியாக இருக்குப்பா அப்படின்ற ஃபீலோட போனோம் இல்லையா. அதனால தான் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, என்ன கேள்வி அப்படின்னா ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, முதன் முதல்ல எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாருமே பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க அவங்களுடைய பதில்களை. சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இனிய காலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காரு வீரசெந்தில். அவங்க வந்து கடலூர் மாவட்டம் விளக்கம்பாடியிலிருந்து செந்தில் முருகன் அவர். அடுத்ததான் மதுரா கொளத்தூர் பாலுவங்க இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் தென்கட்சி சுவாமிநாதன் தகவல் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களின் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேனி மாவட்டத்திலேருந்து. அது மட்டும் இல்லாமல் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக குணாலன் அவங்க தென்கட்சியாருடைய தகவல் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. இதே போல் நீங்களும் சென்னை எஃப்எம் 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக பதிவு பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக அருணாச்சலம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வருது. வைரமுத்துவோட வரிகளில் தேவாவோட இசையில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டடைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 7:50 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் அடைஞ்சிருக்கும். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு எல்லாமே இந்த வந்து ஒரு மணி நேரம் அப்படியே கேட்டு இணைந்திருந்தோம் இல்லையா? அது

மட்டும் இல்லாம அப்படி கூடவே வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம், ஆசிய விளையாட்டு போட்டிகள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது, அது முதன் முதல்ல எப்ப நடந்துச்சு அப்படிங்கறதா. நேயர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அற்புதமான பதில்களை வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. நிறைய நேயர்கள் வந்து நான் ட்ரை பண்ணேங்க, ஆனா வந்து வேலையா இருக்கேன், பிஸியா இருக்கேன், பரவாயில்ல எனக்கு ஆன்சர்லாம் தெரியுங்க அப்படின்லாம் வந்து நினைச்சிட்டு இருப்பீங்களா. எல்லாருக்கும் வந்து வாழ்த்துகள். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் நிகழ்ச்சியில் வந்து பதில் சொல்லாலும் பரவாயில்ல, நான் கேட்டுக்கிறேன், ஆனால் வந்து பாட்டெல்லாம் கேட்டுருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் யாரெல்லாம் இணைந்திருக்கோ எல்லாரு நேயர்களுக்குமே வாழ்த்துகள் மற்றும் பாராட்டுகள். இப்போ நாமளும் வந்து பதிலை சொல்லியே ஆகணும் இல்லையா, வழக்கம் போலதான். அதாவது நீங்க ஒரு பதிலை சொல்றீங்க, அதுனா அது எப்பவுமே தப்பா போனதே கிடையாது, நேயர்களுக்கு எது தெரியாததுன்னு எது இருக்கு அந்த மாதிரிதான். வந்து ஆசிய விளையாட்டு போட்டிகள் எப்போ நடக்குதுன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்குது ஆசிய விளையாட்டு போட்டி. இது வந்து இந்த ஆசியா சொல்றோம், ஆசிய நாடுகளுக்கு உள்ள நடக்கிறதால இது வந்து ஆசிய விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் இது முதன் முதல்ல எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1951 அதுவும் முதன் முதல்ல போட்டி நடக்குது. அதுவே எப்ப நடந்துச்சுன்னா நம்ம இந்தியா நடந்திருக்கு அப்படின் போது நமக்கு எவ்வளவு பெருமையான விஷயம் இல்லையா. அதுவும் டெல்லியில வந்து நடந்திருக்கு அப்படின் போது, இந்தியாவுடைய தலைநகரத்துல நடந்திருக்கு அப்படின் போது நம்மளுக்கு பெருமையான விஷயம், தொடக்கமே வந்து நம்ம தான் இருக்கும் அப்படிங்கிறது. அதன் பிறகு முதன் முதல்ல நடந்த போட்டி எப்போ வந்து 11 நாடுகள் பங்கேற்றாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு இப்போ இந்த ஆண்டு பார்த்தோம்னா 45 நாடுகள் அதுக்கு மேற்பட்ட நாடுகள் அந்த மாதிரி வந்து கலந்துக்கிற அளவுக்கு அந்த கேம் வந்து முன்னேறி போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த கேம் பார்த்தோம்னா இப்போ ஒலிம்பிக் போட்டி இருக்கா, ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய போட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஆசிய அளவில் நடக்கக்கூடிய போட்டியிலே 2வது மிகப்பெரிய போட்டி அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஆசிய அந்த விளையாட்டு போட்டி இருக்கு இல்லையா, இதுதான். இது இப்போ எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜப்பானில் இருக்கிற அந்த ஐச்சி நகோயா அந்த நகரத்தில் தான் வந்து நடந்துச்சு. நிறைய நாடுகள் இந்தியாவுமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து நிறைய பதக்கங்கள் எல்லாம் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பாக தங்கத்தில் 21 பதக்கம், வெள்ளியில் 27, வெண்கலத்தில் 37, மொத்தம் 85 பதக்கம் வந்து பெற்றவங்க அந்த புள்ளி பட்டியல் அதாவது பதக்கப்பட்டியலில் வந்து 4வது இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நம்ம விளையாடும் போது பார்த்துருப்போம், ஒவ்வொரு கேம் செய்யும் போது முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அதாவது எப்படின்னா 20ல் இருந்தாங்க, 18, 19, 11, 10வது இடத்துக்கு அப்படின்னு போய் போய் கடைசியில் 4வது இடத்துல வந்து அந்த போட்டியை நிறைவு பெறும் போது இருந்தாங்க. இன்னும் அது 4வது இடத்துலேருந்து முன்னாடி முதல் இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்னாலையும் வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னும் போது அந்த விளையாட்டு வீராங்கனைக்கு வீரர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஊக்கம் கொடுத்து அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஊக்கம் கொடுத்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய நம்ம நாட்டுக்காக விளையாடி நம்ம நாட்டை அப்படியே 4வது இடத்துலேருந்து அப்படியே அடுத்த முறை முதல் இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதனால் உங்கள் வீட்டில் யாராவது விளையாட்டு வீரர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டாம் படிப்பு அவ்வளோதான் அப்படியே இருந்துக்கோ விளையாட்டுக்கெல்லாம் போ அப்படிலாம் சொல்லாதீங்க, படிப்பும் இருக்கணும் அதே அளவுக்கு விளையாட்டும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயம். இன்றைக்கி இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு இருங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, ஞாபகப்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட இன்றைய நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபாய் வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக 7வது அறிவு திரைப்படத்திலேருந்து ஒரு அற்புதமான பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
1: என்ன பெத்து தாலாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்.
0: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லெந்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரம் ஆயிடுச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
1: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
0: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ, அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பாமலன் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை

இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டி ஃபின்லாந்தில் சற்றுமுன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விருந்து கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: நேரம் 8:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட இணைப்பது நான் கே தமிழ் மொழி. மணி 8 அப்படின்னாலே உங்ககிட்ட பரபரப்புக்கு பஞ்சம் கிடையாது, எங்க கிட்ட பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே அற்புதமான பாடல்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஜாலியாக வந்து கேட்டு என்ஜாய் பண்ண வரும். என்ஜாய் மட்டும் பண்ண போறது கிடையாது, அப்படியே பார்த்துக்கிட்டே பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து உட்காந்துடலாம் கூடாது. அவங்களோட வேலைகளை கரெக்டாக முடிச்சுட்டு அப்படியே சீக்கிரமா கிளம்பி எங்க போனோமோ அவங்க வந்து அலுவலகத்துக்கு போறது தான் போகலாம், இல்லை கல்லூரிக்கு பள்ளிக்கு வேலைக்கு அந்த மாதிரி யாரில் எங்கெல்லாம் போறீங்களோ அவங்கலாம் வந்து சீக்கிரமா முன்கூட்டியே, அதாவது போக வேண்டிய டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே கிளம்புனீங்க அப்படின்னா தான் செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை அதிகமாக இருக்குமா அப்படின்னு புது அப்படிலாம் நினைக்காதீங்க, எல்லா நாளும் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதால அப்படி சொன்னேன் நான், அதனால் வந்து டிராஃபிக்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதால முன்னாடியே போனீங்க அப்படின்னா பொறுமையாக போலம் சாலை விதிகளை சரியாக கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக மாற்றான் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் அரிச்சிராஜ் இசையில் வந்து சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கபிலனுடைய வரிகள்ல ஏ ரகுமான் இசையில அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீதிமோகன் பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:16 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். அப்படி வந்து ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி வந்து எப்படி ரஷ்யா இருக்கு, அதே மாதிரி ரோடெல்லாம் ரஷ்யா இருக்குங்க, அவ்வளோ டிராஃபிக்காக நிற்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 9 மேல ரோட்டு இப்பயும் வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா 9 அப்படியே நீங்க வெளில போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிக்னல்லையும் அந்த நிமிஷம் நின்று போற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடியே கிளம்பிடணும். அதே மாதிரி ஐயோ நிக்கணுமே, வேகமா போய் அடுத்த சிக்னல் அப்படியே கிராஸ் பண்ணி ஓடிடுவோம் அப்படின்லாம் போகக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து நீங்க வேகமா போகும்போது ஆப்போசிட்ல இருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும், நீங்களும் வந்து ஒரு பதட்டத்திலே போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுக்கு, பொறுமையா நின்று சிக்னல் போட்டாங்கன்னா அப்படியே நின்றுங்க, நின்றுட்டு பொறுமையாக மூவ் பண்ணி போங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரையும் வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் உங்ககிட்ட இருக்குது முக்கியமாக அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த டூ வீலரில் போகிறவங்க அப்படிலாம் முக்கியமாக தலைக்கவசத்தை போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சண்டைக்குழி திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசைந்த வித்தை யேசுதாஸ் மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் வருது, கிட்டிணைந்திருங்கள்.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shana-na-na, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

சம்மர் திரைப்படத்திலிருந்து நான் முத்துக்குமாரோடைய வரிகள்ல, நரேஷ் ஐயருடைய குரல்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 8:28 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பையா திரைப்படத்திலிருந்து தான் வந்து, யுவன் சங்கர் ராஜா இசையில, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஹரிச்சரண் மற்றும் தன்வி பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா.
2: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமாருடைய இசையில ஹரிணி, ரூப்குமார் ராத்தூர் மற்றும் ஆண்ட்ரியா ஜெர்மரியா பாடிய பாடல். அற்புதமான ஒரு பாட்டை வந்து அப்படியே கேட்டு சூப்பராக அந்த ஃபீல்க்கு அப்படியே போயிட்டு வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக போகன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. தாமரையோட வரிகளில் இமானுடைய இசையில் வருது. கேட்டு இணைந்திருங்கள்.

அநேகன் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளை ஜெயராஜுடைய இசையில சங்கர் மகாதேவன், சுனிதி சௌஹான் மற்றும் சின்மையை இணைந்து பாடிய பாடலை கேட்டு முடிச்சிட்டோம். நேரம் இப்போ 8:51 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே பாட்டு கேட்டு வீட்டில் வேலை செய்கிறவங்களாம் செஞ்சு அப்படியே யாருக்கெல்லாம் வந்து பாக்ஸில் சாப்பாடு பண்ணுவோம், நல்லா போட்டு எல்லாத்தையும் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படியே கூடவும் வந்து மறக்காமல் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போகணும் கட்டாயமாக. எங்கே போனாலுமே நீங்கள் சும்மா அப்படியே ஒரு மணி நேரம் தான் போயிட்டு வந்துடும் அப்படின்னா கூட கூட சின்னதாக ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபுல் டே இருக்க போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கூட ஃபுல்லாக வாட்டர் கேன் ஃபுல்லாக வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த நாளில் வந்து இவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அப்படியே ஒரு டார்கெட் மாதிரி வச்சு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தண்ணியை நல்லா குடிச்சிங்கன்னா இப்போ இருக்கிறதுக்கு மழைக்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி எந்த நோயும் வராமல் வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அப்படியே மறுபடியும் நான் உங்களை வந்து எப்போ சந்திக்க போகிறேன் அப்படின்னா வந்து 10 ஒரு சூப்பரான ஒரு கேம் ஷோ. அது கேம் ஷோ மட்டும் இல்லை, கொஞ்சம் நாலேஜபிளான ஒரு கொஷின்ஸோட தான் வந்து உங்களை வந்து நாங்களும் அடுத்து ஆர்ஜியும் சந்திக்க வரும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து ரெயின்போர் ஆப்பில் வந்து சூப்பரான பாட்டெல்லாம் போட்டு உங்களை ஆட வைக்கிறதுக்காகவே நம்மளுடைய சரண் வந்து அப்படியே தயாராக இருக்கிறாரு. அதனால் அப்படி நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து வைரமுத்தோட வரிகளில் ஏரகமான இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி இணைந்து பாடிய பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேச வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரம் அடைந்த பின்னர் முதன்முறையாக அசாமிலிருந்து பங்களாதேஷுக்கு கப்பல் மூலம் சரக்கு போக்குவரத்து நேற்று தொடங்கியது. தமிழகத்தில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து நாட்டின் பிரபல எழுத்தாளர் ஜெஃப்ரி ஆர்ச்சர் காலமானார். அவருக்கு வயது 86. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல்

ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

எஸ் ஒரு காலை பொழுது எப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் நான் வந்துட்டு இல்ல சரண் ஜெயராம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இனிமேல் இந்த காலை பொழுது ரொம்ப அழகா இருக்கும் பாருங்களேன். எஸ் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய பெரிய வணக்கம். எஃப்எம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 9:03 ஆயாச்சு. இது ரெயின்போ ஆப், சென்னை எஃப்எம் ரெயின்போல தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ் இன்னைக்கு ரொம்ப அழகான படம்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஆஸ் யூஸ்வல் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிருப்பீங்க. எஸ் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருப்பீங்க. சீட் பெல்ட் எல்லாம் ஹெல்மெட் எல்லாம் பத்திரமா போட்டுக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு மணி நேரம் துள்ளலான பல பாடல்கள் தான் நம்ம இன்னும் கேட்க போகிறோம். அதில் வந்து முதல் பாடலாக என்ன பாட்டு சரண் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல் கொண்டு வந்திருக்கானு. ஸ்ரீராம் மற்றும் மாத்தங்கியோட குரலில் பாவிஜியோட வரிகளில் வித்யாசாகரோட இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுந்திருக்கிறது எஃப்எம் 2.1.4 எல்லாமே சமதுலே.

0: எஸ் அந்த ஒரு துள்ளலான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 9:08 ஆயாச்சு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு. தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா, துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ரொம்ப அருமையான பாடல் கேட்டு முடித்தது. நேரம் வந்து 9:10 ஆயாச்சு. எஸ், இந்த மாதிரி விளம்பரங்கள், தீபாவளி விளம்பரங்கள்லாம் கேட்கும் போது ஆமால இந்த ஃபெஸ்டிவல் மூட் வந்துருச்சுல பக்கத்துல. நானும் இப்போ கேட்கும் போது தான் வாவ், ஆமா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு அப்படின்ற பதா யோசிச்சுட்டு இருந்தேன். எஸ், அந்த ஒரு குஷியோடவே நான் இப்போ அடுத்த ஒரு பாடல் வந்து போயிடுறேன். எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் ரச்சகன் திரைப்படத்தில் வந்து உதித் நாராயணன், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரியோட குரல் தான் வந்துட்டு இருக்கு. பாடல் யார் சரணி எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வைரமுத்து மற்றும் இதுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: எஸ் பேக் டு பேக் வந்து ரொம்ப சூப்பரான சாங்லாம் கேட்டுட்டு இருந்தோம். எஸ் அவ்வளோ அழகான பாடல்லாம் கேட்டுட்டு இருக்க இந்த

நேரம் 9:21 ஆயாச்சு. சூச்சனை எஃப்எம் ரெயின்போ, ரெயின்போ ஆப் தான் கேட்டுட்ருக்கீங்க, மற்றும் நான் உங்கள் ஆர்ஜி சரண் ஜெயராமன் கூட தான். ரட்சகன் பாட்டெலாம் கேட்டுள்ளே, என்னதான் அந்த பாடலாம் வந்து இத்தனை வருடங்கள் ஆனாலும் இப்போ நம்ம கேட்டால் கூட அதே ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி மியூசிக்லாம் ஏஆர் ரஹ்மானால் மட்டும்தான் முடியும் போல. எஸ் அந்த மாதிரி பாடலாம் வந்து எஃப்எம் ரெயின்போல மட்டும் தான் கேட்க முடியும். எஸ் கேட்டுனாருங்க. இங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்கே, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்களே, நாம் வந்து ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணிட்டு போகலாம். அந்த ஆளெலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வேலைகளை ப்ளீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ ஹெல்மெட்டை போட்டுக்கோங்க, கார் பெல்ட் எல்லாம், சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு அழகான பாடலாம் வந்துட்டு இருக்கு. என்ன பாட்டு சார் தானே கேட்குறீங்க? விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஸ்ருதி ஹாசன் மற்றும் ஷாலினி இவங்க எல்லோரும் சேர்ந்து பாடி அந்த பாட்டு எழுதினது நாமத்துக்குமார். எஸ் இந்த பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஜெயராஜ் இல்லாத ஒரு ரெயின்போ ராப் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இந்த பாட்டை போட்டு நான் கண்டிப்பாக சேரில் இருக்கவே மாட்டேன் தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி கிடையாது, பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வாங்க, பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு இது எஃப்எம் 91.1 போதே நாளைங்க எல்லாமே சமதுல.

என்னுடைய பிளேலிஸ்ட் வந்து எப்போவுமே கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எனக்கு பெருசாக கை கொடுக்கறது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஏஸ், இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடிந்தது. நேரம் வந்து 9:28 ஆயாச்சு.

0: 101.4 இங்க எல்லாமே தூள். ரெயின்போ கேக்கலையா?
1: எஸ் ரெயின்போ ஆஃப் த கேட்டு இருக்கீங்க சென்னை எஃப்எம் ரெயின்போல. நாவுங்க ஆர்ய சரஞ்சயராமன் கூட தான். ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம்ல. எஸ் எஸ் நான் வந்து பிளேலிஸ்ட்டை எடுக்கும் போதே யோசிச்சுட்டே எடுத்தேன், வா இன்னைக்கு வந்து என்னோட லிசனர் எல்லாம் பாரு பயங்கரமாக என்ஜாய் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தான். எஸ் அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் வந்து தேடிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சிட்டேன். வினாயா மற்றும் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல். இந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் வந்து விஜய் ஆண்டனி, எஸ் இசையும் அவர் விஜய் ஆண்டனி தான் இருப்பார். எஸ் இந்த பாடல் தான் கேட்கப்படும். சுக்ரன் திரைப்படத்தில் இருந்து அப்பப்போ அடி அங்கே இங்கே அடி தொட்டு வர மாதிரி எல்லாம் ஒவ்வொரு ஜான்ராவும் இருக்க மாதிரி, லைக் விஜய் ஆண்டனி, ஹாரி ஜெயராஜ்னு எல்லாரும் இருக்க மாதிரி இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை கொண்டு வந்திருக்கேன். எஸ் நிகழ்ச்சியில் வந்து இந்த ஒரு பாடலை கேட்டு நின்றுங்களது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே இசை மதுளை.

0: கத்திக்கோனா என்ன சொல்வாய்?
1: டேய், அத சொல்லிட்டேன்ல.
2: எஸ், இந்த அழகான பாடலை கேட்டு முடித்தது. நேரம் 9:34 ஆயாச்சு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: எஸ் ரெயின்போ ஆப்ல தான் ரொம்ப அழகான பாடலை கேட்டு இருக்கீங்க. பாடல் கேட்டு இருக்கீங்க 9:34 ஆயிடுச்சு. எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு சூப்பரான பாடலில் கொண்டு வந்திருக்க வசுந்தரா தாஸ் மற்றும் பிரவீன் வாணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் வைரமுத்து. இந்த பாட்டுக்கு வந்து வரிகள் எழுதியிருக்காரு ஏ ரஹ்மானோட இசையில். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வன் திரைப்படத்தில் இருந்த இந்த ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்திரங்கள் தேவம் 2:01:04 இங்கே எல்லாமே
2: Shakalaka baby, shakalaka baby.

0: இனி எல்லாமே தூளு.
1: ரெயின்போ ஆப்ல ரொம்ப அத்துழலான பாடலாம் கேட்டுட்டு அப்படியே ஆபீஸ்லாம் போய் சேர்ந்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எங்கிட்ட ஒருத்தர் ஒரு வாட்டி கேட்டாரு, லைக் அப்படின்னா நீங்க எப்போ ஷோ வந்தாலும் அந்த 9 மணிக்கு ஷோ பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுருக்கேன் அடிக்கடி சொல்லணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக சொல்லுவோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த ஃபுட்டுன்றது ரொம்ப முக்கியமாக, நம்ம எதுக்கு உழைக்கிறோம் அதுக்கு தானே உழைக்கிறோம், அதை ஒழுங்காக சாப்பிட்டு போகணும் இல்லையா. யாரும் ஒன்றும் அவ்வளோ பிஸிலாம் கிடையாது, கொஞ்சம் சாப்பிட்டு போனாலும் வந்து நம்மளை பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நாம் நல்லா இருந்தால் தானே எல்லாமே சுகர் தான் தானே சித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இல்லை பெரியவங்க. அதனால் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எஸ் பிகாஸ் எனக்கு அதில் பல விஷயங்கள் அதனால் நடந்திருக்கு, நான் அதை மிஸ் பண்ணதால். அதனால் அது எப்போவுமே யாரை நான் பார்த்தாலுமே அதை நான் சொல்கிற விஷயம் தான். எஸ் நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாட்டு, இந்த ஒரு பாட்டு இல்லாமல் ரெயின்போ ராப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ் சமீபத்தில் இந்த பாட்டுக்கு நான் கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன். அதாவது வந்து ஐ வாவ் அப்படின்னு இருக்கல, எல்லோரும் கேட்கும்போது அப்படியா அப்படின்னு இருந்துச்சு, பட் நான் இதை கேட்கும்போது தான் வாவ் அப்படின்னு இருந்துச்சு. வேறு எந்த பாட்டும் கிடையாது, இதே பாட்டு தான். தமன், ஸ்ரீவர்தினி, மேஹா, ஜனனி மற்றும் ரீதா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த பாடலை எழுதியது நான், முத்துக்குமார். எஸ் இந்த பாடலுக்கு இசை தமன். மலையூர் மம்பட்டியான் படத்தில் இருந்தான். எஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அதே பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்களது FM 91.4 எல்லாமே சமதுள.

நான் சொல்றேன், நான் இந்த பாட்டுக்கு நான் இப்போ வந்து ரீசெண்டாக இதுவாயிட்டேன்ட்டு அந்த மாதிரி பாடல் தான் கேட்டு இல்லையா. பாடல் கேட்டு முடித்தது நேரம் 9:48 ஆயாச்சு. ஒரு சலிப்பே வராது, ரொம்ப ஜாலியா போவோம். அந்த நாள் வந்து நாம எழுச்சிக்கிறது கூட அவ்வளவு ஆசையை எழுச்சிப்போம். அப்படிதான் இன்னைக்கு நான் வந்து அதே மாதிரி போயிட்டு இருக்கேன். எஸ், உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து என்ன பாட்டு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி எம் மகாலிங்கம் அப்படின்றத பாடல் பாடியிருக்காரு. மணிசெல்வராஜுடைய வரிகள்லாம், நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் பைசன் காலமாடான் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து, எஸ் அஃப்கோர்ஸ் அந்த பாட்டு தான். இந்த பாட்டு தான் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் கேட்டு நந்தர்களே, தேவம் 91.1 நாளைக்கு எல்லாமே சமதுல.

எஸ், இந்த ஒரு மணி நேரம் வந்து எப்படி போச்சு அப்படின்றது எனக்கு கண்டிப்பாக தெரியவே இல்லை. அவ்வளோ ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த ஒரு மணி நேரம். ஒரு வேலையை நம்ம பிடிச்சி செஞ்சால் அது ரொம்ப வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலே ஐ எஸ் இந்த ஒரு நாளை வந்து கண்டிப்பாக ஆஃபீஸில் போயிட்டு எல்லாம் உங்களை வேலையெல்லாம் துவங்கியிருப்பீங்க. படிக்கிற பசங்களாம், காலேஜ் போகிற பசங்க எல்லாருமே வந்து, ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருமே ஸ்கூல்லாம் போயிட்டு இருப்பீங்க, படிச்சுட்டு இருப்பீங்க. அவங்கள தவிர்த்து மொத்தவங்க எல்லோருமே இந்த நாள் வந்து ரொம்ப இனிமையான ஒரு நாளாக ஜாலியாக உங்களை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஏன் இதெல்லாம் பேசுகிறதானு கேட்குறீங்க. ஒன்று கூட நிறைவுக்கு வந்துட்டேங்க, லிங்க் எனக்கு எதுவும் கொடுக்க தெரியலையா, அதனால பேசிகிட்டு இருக்கேன். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வந்து கஜினி திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதாவோட குரலில் கபிலன் வரிகளில் அகெயின் அகெயின் அகெயின் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர் இல்லாமல் இந்த ஒரு ஒன் ஹவர் போதில்லையா. ஹாரிஸ் ஜெயராஜோட ஈஸியில் தான் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டுனதுங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாம் மிஸ் ஆகும் தூரம். இப்போ நான் போய் அப்படியே சீட்டு மாதிரி உட்காந்து அடுத்த ஒன் ஹவர் என்ன கேமில் என்ன கேம் விளையாட போகிறோம்னு கேள்விகளை எடுத்துகிட்டு நான் தயாராக இருக்கேன். கால் பண்ணி ரெடியாக இருங்க. எஸ் தொடர்ந்து என்னதுங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுவிட்சர்லாந்து அதிபர் திரு காய் பர்மலின் உடனான பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பாக அமெரிக்காவில் உள்ள தொழில்துறை தலைவர்களுடன் மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். எதிர்வரும் பண்டிகை காலங்களில் கலப்படம் செய்யப்பட்ட மற்றும் பாதுகாப்பற்ற உணவுப் பொருட்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 15.99% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோயில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வரும் செவிலியர்களை அழைத்து பேச வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச வானியல் மற்றும் வான் இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்ற 5 இந்திய மாணவர்களும் பதக்கங்களை வென்றுள்ளனர். அர்ஜென்டினாவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 56

எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கிடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுச்சு என்ன வைப், செம்ம வைப்ல இருக்கீங்க போல சரண்.
2: எஸ் எஸ், ஆமாமா, ஜாலியா இருக்கணும்ல. நம்ம ஷோ வந்தாலே ஓ சரண் வந்திருக்காருல்ல, அப்ப பாட் சேனலே மாத்தவே கூடாது அப்படின்ற மாதிரி.
1: ஆமா, இல்லனாலே மாத்த மாட்டாங்க. அது சரண் வந்தாக்கா பிரேக் கூட போக மாட்டாங்க.
2: இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்?
1: இன்னைக்கு வந்து என்ன கேம்னா, இப்போ வந்து அதான் காலையில நம்ம 7 மணிக்கு வந்து கேம் வச்சிருந்தோம், ஆசியா விளையாட்டு போட்டி. அதை சார்ந்த கேள்வி தான், ஏன் இந்த திரும்ப திரும்ப ஆசியா பத்தி பேசுறீங்க, விளையாட்டு போட்டி பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டீங்களா? நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்கு இல்லையா?
2: நேயர்கள் கொடுப்பாங்க
1: நிச்சயமாக.
3: நிகழ்ச்சி வந்து அற்புதமா நீங்க தான் முதல்ல தொடங்கி வச்சிருக்கீங்க.
1: அதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருந்தது இல்லையா, அது தொடர்பான கேள்விகள் தான் இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போறோம் நிகழ்ச்சியில, சரியா? உங்களுக்கான முதல் கேள்வி, முதல் லேயர் கலாமா வந்துட்டீங்க, அதனால எளிதா கேக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ஆசிய விளையாட்டு போட்டி நடந்தது இல்லையா, அது எங்க நடந்துச்சு?
2: கிரவுண்ட்ல தான்.
1: கிரவுண்ட்ல நடக்காத கேம்ஸ் இருக்கு.
3: அது நடந்துச்சு
2: சொல்லுங்க. எந்த ஊர்ல அந்த விளையாட்டு போட்டிகள் நடந்தது?
3: பம்பாய்
2: நினைக்கிறீங்களா? பரவாயில்ல, பம்பாய் அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பா பம்பாயில் நடத்தும் போது இந்த கேள்வி கரெக்டான பதில் நான் சொல்றேன்.
1: ஆமா, இது வந்து ஒரு நாட்டில் நடத்தினாங்க, சரியா? அடுத்த நேயர்கிட்ட கேக்கலாமா? ஹலோ,
2: தேங்க்யூ கலாமா, தேங்க்யூ. எஸ், அடுத்த காலர்.
1: அடுத்த காலர் வந்து இணைப்புல வந்து போயிட்டாங்க. வணக்கம்.
4: வணக்கம், திருத்தணி தமிழேந்தி பேசுகிறேன்.
2: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க? விளையாட்டு போட்டிகள் நடந்த அந்த ஊருடைய பேர் என்ன, நாட்டின் பேர் என்ன?
4: ஜப்பான்ல ஐச்சி நகோயா.
2: பாஸ் மார்க் கொடுத்துடலாமா? உங்களுக்கு 100 வாங்கிட்டீங்க. தேங்க்யூ தமிழேந்தி.

0: கால் பண்ணுங்க.
1: அடுத்து வணக்கம். வணக்கம், யாருங்க வந்து பேசுறீங்க, இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் ஜெயராம சாருக்கும், தமிழ் மொழிக்கும், திருவெட்டூர் பத்மாவதி, ரெண்டு வணக்கம்.
0: ரெண்டு வணக்கம், ஓகேமா.
1: உங்களுக்கான கேள்வி வந்து நம்மளுடைய சரண் வந்து ஈஸியா கேட்பாரு பாருங்க.
2: நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா?
1: நல்லா இருக்கோம்மா, சாப்பிட்டு சாப்பிட்டு தெம்பா இருக்கிறோம்.
0: பதக்கப்பட்டியல்ல எத்தனாவது இடத்துல இருக்கு? 2026 நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில இந்தியாவோட பதக்கப்பட்டியல்ல விளையா அந்த லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு இந்தியா?
1: தெரிஞ்சிருக்கோம் இத வந்து நம்ம எஃப்எம்ல பல முறை சொல்லிட்டோம், செய்தியா வந்திருக்கோம்.
3: வணக்கம் சொல்லுங்க
0: பேர் சொல்லுங்க. வெங்கட் சார். கேள்வி கேட்டீங்களா?
3: அதுதான்
1: கேக்கல
0: என்ன பாட்டு
1: வரிகள்ல பரத்வாஜுடைய இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி பாடிய பாட்டு.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: எஸ் எஃப்எம் ரெயின்போ கேட்டு இருக்க இந்த நேரம் 10:14 ஆயாச்சு. கெட்ஸ் இட் குல்ல நாவுங்க ஆர்ஜி சரஞ்சயராமன் மற்றும்
2: தமிழ் மொழி
1: எஸ் ரெண்டு பேரும் தான் இணைஞ்சிருக்கோம். கேமுக்குள்ள கேம், அதாவது நம்ம கேம்ல கேம் பத்தி பேசிட்டு இருக்கோம். விளையாடிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து கால் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. 2986-00-38 இல்லைன்னா
2: 2952-55544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம்.
1: எஸ் இப்ப கால் இருக்காங்களா?
2: இருக்காங்க, பேசுறோம்.
1: எஸ்
2: வணக்கம்
1: ரெயின்போ. குயில் கோபி,
2: நல்லா இருக்கீங்களா கோபி? நாங்க எல்லாரும் சூப்பரா இருக்கோம். இப்ப வந்து உங்களுக்கான கேள்வி என்னன்னா, ரெண்டு டீம், அதாவது பிரிவுகள் சொல்லுவோம்ல, கிரிக்கெட் ஹாக்கி அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? கிரிக்கெட் ஹாக்கி அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா? கேம் கேம் இப்ப வந்து நம்ம வந்து ஆசியா கேம் பத்தி விளையாடிட்டு இருக்கோம் சரிங்களா? ஹலோ
1: கோபி, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நாம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம், ஆசிய விளையாட்டுகள் பத்தி கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கலாமா? இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு பதக்கப்பட்டியல்ல சொல்லுங்க.
2: இருக்கும்போது அவர் வந்து நியூஸ் பாத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன்.
1: வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் மெல்லகோவை
1: தமிழ்ச்செல்வன் சார், எப்படி இருக்கீங்க?
2: தங்கப்பதக்கம் வென்ற கேம் என்ன கேம்?

0: ரன்னிங் ரேஸ்
1: தடங்கள்.
0: சரி இப்படி சொல்ல, குரூப்
1: ஈவென்ட்
0: குழுவா
1: இருங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிட்டா
0: சரி, அது அது பதில் சரி எடுத்து.
1: சரி உங்களோட கரெக்டான பதில் நீங்க சொல்லிட்டீங்க.
0: ஹலோ
2: ஆடவர் மகளிர் தங்கம் வென்றாங்க, எனக்கு கேக்கல.
0: பரவாயில்ல, நாங்க ஒரு கேள்வி கேட்டோம், ஆனா அவர் அதுக்கும் சரியான பதில் சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க சொன்னதும் சரியான பதில். அதாவது
2: அதாவது நான் சொல்றேன், அது ஹாக்கில வந்து ஆடவர் மகளிர் அணி ஒரே சமயத்துல தங்கம் வென்றிருக்காங்க, அது சாதனை. அவங்க வந்து 2028 ஒலிம்பிக்ல வந்து நேரடி தகுதி பெற்றுட்டாங்க.
1: ஓ
0: யாரு
2: இது? இந்திய ஆடவர் மகளிர் அணி ஹாக்கிலையும் கபடி இவங்கெல்லாம் நேரடியா தகுதி பெற்றாங்க. இது பெருமையான விஷயம்.
1: அப்படியா? ஓகே,
0: விளையாடலாம்.
1: அடுத்து
0: வந்து கண்டிப்பா காலர் கிட்ட பேசலாம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம்.
1: எஸ் ப்ளீஸ்.

0: நேரம் 10:25 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.
1: எஸ் எஸ் நாங்கள் தான் இணைஞ்சிருக்கோம். எஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குல்ல கேம்.
0: ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. பட்டத்து நேயர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்
2: சரண், தமிழ் மொழி இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம். ரொம்ப அழகான ஒரு குரல்.
2: நான் சிங்கச்சோழன் சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சிங்கச்சோழன்.
2: நீங்க தான் சார் சொல்லணும். கேள்வி கேளுங்க, தமிழ் மொழியை கேட்க சொல்லுங்க. நீங்க கேளுங்க, யாராவது
1: தமிழ் மொழி ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. கேளுங்க தமிழ் மொழி.
0: அதாவது மீராபாய்
2: அந்த இன்னொரு கேள்வி கேட்டிங்க பாத்தீங்களா, ஆடவரும் பெண்டினும் வின் பண்ணது வந்து கிரிக்கெட்டும் வின் பண்ணாங்க.
0: அதுதான் கிரிக்கெட், கபடி, ஹாக்கி.
2: ஆமா, அதுல வந்து நம்ம வாஷிங்டன் சுந்தர் இருந்தாரு, கமலின் ஒரு லேடி தமிழ்நாட்டுல இருந்தாங்க.
1: அவங்க ரெண்டு பேருக்கும்
0: பாத்தீங்களா. சரி, அடுத்தடுத்த கேள்விகளை சேர்த்து பதில சொல்லிட்டீங்க.
2: சொல்லுங்க மேம்.
0: உங்களுக்கான கேள்வி என்னன்னா, மீராபாய் சானு இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த கேம்ல பதக்கம்
2: வென்றது? வெயிட் லிஃப்டிங்.
0: எத்தனை கிலோ?
2: 60 இல்ல 49 நினைக்கிறேன்.
0: பரவாயில்ல. அதுல என்ன மெடல் வாங்கினாங்க?
1: நன்றி.
0: மீராபாய் சானு அப்படிங்கிறவங்க வந்து எதுலன்னா எடை தூக்குதல், அதுவும் 49

0: கிலோ பிரிவுல வந்து வெள்ளி பதக்கத்தை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதை முன்னாடி சொன்ன மாதிரி ஆடவர் பிரிவும் பெண்கள் பிரிவும் குழுவா இணைந்து தங்கப்பதக்கம் வென்றது அப்படின்னு சொன்னா கபடி, கிரிக்கெட், ஹாக்கி.
1: நிறைய மெடல் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம்ல கிட்டத்தட்ட.
0: ஆமா, நிறைய மெடல் வாங்கியிருக்கோம். அதாவது 85 மெடல் இல்லையா, மொத்தம் 85 வாங்கியிருக்கோம். முதல்ல என்னென்ன எவ்வளோ எவ்வளோ அப்படின்னு சொன்னோம்னா
1: 21 கோல்டு வாங்கியிருக்கோம், சில்வர் 27, காப்பர் 37 வாங்கியிருக்கோம். நாம இதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 3 தங்கங்கள் கிடைச்சிருக்கு.
0: விளையாடுனதுலாம் எப்ப பாரு விளையாட்டுக்கு போயிடுறான், நான் சனி நேரம் கிரிக்கெட் எடுத்துன்னு ஓடிடுறான், அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஆனா அதுவுமே நல்லதுதான் இல்லையா, படி.
1: ஆமா, கண்டிப்பா விளையாட விடணும் தான். அப்பதான் வந்து பசங்களும் இப்போ ஃபோன்ஸ் நிறைய, மொபைல் நிறைய யூஸ் பண்ணுறதில்ல, வீட்டுக்குள்ளேயே குழந்தைகள்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. சம்டைம்ஸ் நீங்களும் இந்த மாதிரி எங்கள் கூட கேமில் வந்து பேசி கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் உடனே ஃபோன் எடுத்து இப்போ ஃபோன் எடுத்து பண்ணுங்களேன். 2986000038 அப்படி இல்லைன்னா
0: 2952054544 அப்படிங்கிற இணைப்பு என்னோட ஒருத்தவங்க வராங்க. யாருன்னு
1: பார்த்தலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வி மோகன், சென்னை 84 இருந்து பேசுறேன்.
1: மோகன், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ஓகே, ஆசி விளையாட்டுகள் எல்லாம் பாத்தீங்களா?
2: நியூஸ் கேட்டு இருக்கேன்.
1: நியூஸ் கேட்டு இருக்கீங்க. ஓகே, தமிழ் மொழி ரெடி
0: ரெடி. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து என்னன்னா நீரு தொண்டா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பதக்கம் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் எந்த பிரிவுல வெற்றி பெற்றாங்க?
2: நினைக்கிறேன்
0: நன்றி. அடுத்த நேயர்.
3: வணக்கம், பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: நல்லா இருக்கீங்களா வித்யா ரவி?
3: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். உங்களுக்கு கேள்வி கேட்டீங்களா?
3: ஆ, கேட்டேன். துப்பாக்கி சுடுதல்.
0: ஆ, வெரி குட். துப்பாக்கி சுடுதல்ல எப்படி டீம்லயா எப்படி?
3: ஆ, தனிநபரா வெற்றி பெற்றிருக்காங்க.
0: தனிநபரா வெற்றி பெற்றிருக்காங்க. சரி, என்ன பதக்கம் வெற்றி பெற்றாங்க அவங்க? ஆ,
3: அது மறந்து போச்சு மேம்.
0: அது மறந்து போச்சு.
3: கோல்ட்.
0: ஆ, அது
1: ஓகே.
0: வாழ்த்துக்கள். நன்றி.
3: Thank you.
0: நன்றி நன்றி. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். என்ன சார், நீ எப்படி போயிட்டு இருக்கு கேம்லாம்?
1: எஸ், கேம்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு. அதை விட நான் கூட நினைச்சேன், நாம கேட்கிற கேள்வியை தாண்டி நேயர்களும் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 கேள்வி சேர்த்து பதில் சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது லைக் ஓகே வா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போதுல்ல இன்னும்.
0: ஆமா.
1: எஸ், நீங்களும் வந்து கேம் கால் பண்ணி விளையாடலாம். கால் இருக்காங்களா?
0: இருக்காங்க, பேசிடுவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம். யாரைங்க வந்து பேசுறீங்க?
1: மறந்துட்டீங்க.
0: நல்லா இருக்கேன். உங்க பேரு சொல்லவே இல்லையே.
1: வேலைச்சேரி பத்மாவா? நல்லா இருக்கீங்களா?
4: ரொம்ப ரசிகை.
1: என்ன தமிழ் மொழி கால் பண்ணி வர சொல்லிட்டீங்களா?
0: ரொம்ப ஜாலியா இருக்கு எனக்கு.
1: சரி, ஓகே, கேம் குள்ள போலாமா?
0: நீங்க வந்து என்னோட ரசிகன்
1: சொன்னதெல்லாம் என்னன்னா
0: ஒண்ணு இல்ல, அப்படி இல்ல, எல்லாரும் ஒரே மாதிரிதான். என்ன சார், கிரிக்கெட் விளையாண்டாங்க இல்லையா, அதுல வந்து ஆண்கள் டீமும் பெண்கள் டீமும் ஒரே நாட்டை தான் எதிர்கொண்டு

0: தாங்க. அது எந்த நாடு? இறுதி போட்டி விளையாடும் போது ஜப்பான்ல நடந்துச்சு. அந்த கிரிக்கெட் ஃபைனல் விளையாடுவாங்க இல்லையா, இறுதி போட்டி நடக்கும் போது அவங்க எதிர்கொண்ட அந்த அணி ரெண்டுமே ஒரே நாடு தான். ஆண்கள் அணி எதிர்கொண்டதும் அதே நாடு, பெண்கள் அணி எதிர்கொண்டதும் அதே நாடு.
1: இல்லையே.
2: வர மாட்டேன்றத.

0: பார்ட்டினா யார எதிர்கொண்டாங்கன்றீங்களா?
1: ஆமா. சரி, பெண்கள் அணி எந்த இது வந்து எதிர்கொண்டாங்க?
0: பெண்களுக்கு வந்து
1: நன்றி. ஒரு பாடலுக்கு பிறகு வந்து தொடர்ந்து பேசலாம். வாரணம் ஆயிரம் திரைப்படத்தில் இருந்தா தாமரையோட வரிகள்ல அரிசைராஜ் இசையில ஒரு சூப்பரான பாடல் வருது,
2: கேட்டு நிறுங்கள்.
3: நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளோ அழகு, இங்கே எவனும் இவ்வளோ அழகா ஒரு இவ்வளோ அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் நம்ம எல்லாம் பற்றியும்

0: 10:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். வந்து பசி மயக்கத்துல வந்து அப்படியே மறந்துட்டு இருக்கிறதால
1: அப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் கொடுத்தது என்ன பண்ணீங்க?
0: பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர்
1: பண்ணிட்டு போல
0: செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும் அப்படின்னு வந்து கொஞ்சம் செவிக்கு உணவு கொடுத்துட்டு இருந்தேன். பயங்கரமா சிரிக்கிறாரு. என்னன்னா ஒண்ணு கொஞ்சம் அந்த பசி மயக்கத்துல அப்படியே வந்து கிரிக்கெட்டு அப்படியே வந்து ஒரே நாடை எதிர்கொண்டது ஒரு கேம். அது என்ன கேம்னா கபடி தான். அந்த கபடியில ரெண்டு ஒரே, அது எந்த நாடு அப்படிங்கறது கேள்வி. வணக்கம், வேற பேரு கார்த்திக். எப்படி இருக்கீங்க கார்த்திக்?
1: இந்தியாவுக்கு ஆசிய விளையாட்டு 2026 85 பதக்கங்கள் கிடைச்சது இல்லையா? அதுல தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு மட்டும் கவுண்ட் பண்ணினா எத்தனை பதக்கம் தமிழ்நாடு வாங்குச்சு
0: வழக்கமா ஒரு கேள்வி முன்வைப்போம். ரெண்டு கேள்வி ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம சரண் கேட்டாரு அந்த கேள்வி கொஞ்சம் யோசிங்க.
1: வணக்கம் ரெயின்போ.
2: கேளுங்க,
1: ரேடியோல சொல்லிட்டு இருக்கோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கட்டு அவங்க சாப்பிடாம வந்திருக்காங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்தியா 2 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல மொத்தம் 85 பதக்கங்கள் வின் பண்ணுச்சுன்னு நமக்கு அடுத்து முன்னாடி ஒரு கேள்வி கேட்டோம், பதில் கிடைச்சு. இதுல தமிழ்நாடு எத்தனை பதக்கத்தை கைப்பற்றுச்சு?
2: தமிழ்நாடு 26.
1: கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போம். அடுத்த கேள்வி, அடுத்த நேயர். வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கு சந்திரசேகர். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா
0: இருக்கிறேன்.
3: பயங்கரமா பசியா இருந்தேன் போல இருக்க மேம், இப்ப பரவாயில்லையா?
1: இன்னும் 15-16 நிமிஷம் இருக்கு.
0: இப்ப வந்து பாட்டு கேட்டு என்னோட பசி வந்து சரி பண்ணிட்டு
1: வந்துட்டேன். சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டிருந்தேன், பதில் சொல்றீங்களா? எஸ் கேக்கட்டுமா? இந்தியா ஆசிய விளையாட்டு போட்டியில தக்க வைத்த பதக்கங்கள் 85, தமிழ்நாடு

0: தமிழ்நாடு 19
1: அதாவது கபடி போட்டியில ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் எதிர்கொண்ட நாடு என்ன நாடு, எந்த நாட்டை எதிர்கொண்டாங்க?
0: ஆணும் பெண்ணுமா?
1: ஆண்கள்
0: அந்த நாட்டுக்கு ஏதாவது க்ளூ கொடுங்களேன்.
1: அந்த நாட்டு
2: அந்த நாடு வந்து உலக வரைபடத்துல இருக்கு.
1: அந்த நாடு வந்து ஆசிய போட்டியில கலந்துகிட்ட நாடு.
2: இதுக்கு இதுவே பரவாயில்ல.
1: இல்லையே, இது வந்து இந்த டாப் 4 சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த நாடு இல்ல. இல்லையே, டாப் 4னா பதக்கப்பட்டியில முதல் 5 இல்ல.
2: வணக்கம். ரங்கராஜன் சார் சொல்லுங்க சார், கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார்.
1: அதாவது
2: இந்த ஆசிய விளையாட்டுகள்ல இந்த போட்டியில வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் வந்து பிரேக் பண்ணி புதிய ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து உருவாகி இருக்கு. அதுல முக்கியமா ஒண்ணு வந்து விஷால் டிக்கே, இவர் வந்து ரொம்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பிரபலமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் அந்த டிக்கே. அவருடைய பெயர் விஷால் தென்னரசு கயல்விழி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். அவர் வந்து 1960 மில்கா சிங் அவர் வந்து 400 மீட்டர் வந்து 45.73 செகண்ட்ல ஓடிருக்காரு. இந்த விஷால் வந்து இப்போ 2026 நடந்த ஆசிய விளையாட்டு போட்டியில 44.98 செகண்ட்ல அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காரு. எஸ், ஒரு புதிய பிரேக், அதுவும் தமிழ்நாட்டுல இந்த ஜோலார்பேட்ல இருந்து போன பையன்.
1: அப்ப எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல.
2: வயசு பார்த்தா 22 அந்த வயசுல நான் என்ன பண்ணிட்டு
1: படுத்து காலைல 10 தூங்கி எழுந்து
2: இந்த தம்பி இன்னைக்கு ஓடி தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமையை சேர்த்துருக்காங்கல்ல.
1: நிச்சயமா அந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட் பிரேக்ஸ்
2: ரெக்கார்ட் பிரேக்ஸ் இருக்கு. எஸ், அதுவும் நம்ம நிறைய பேச போறோம். அதுக்கு மாதிரி பாடல் கேட்க போறோம்.
1: கண்டிப்பா உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல இருந்து சூப்பரான பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள் பா விஜயுடைய வரிகள்ல, அரசு ஜெயராஜுடைய இசையில கார்த்திக் கிருஷ் மற்றும் ஹரணி இணைந்து பாடிய பாடல்.

0: எஸ், இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்தது நேரம் 10:50 ஆயாச்சு. கெட் செட் கோல தான் இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன் மற்றும்
1: தமிழ் மொழி.
0: எஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு நிகழ்ச்சி. நிறைவு பகுதிக்கு வந்து வந்திருக்கோம். எனக்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கு. இந்த நோட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோமா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு.
1: நம்ம வந்து கேட்கும் போது கூட அப்பப்போ அந்தந்த செய்தி அவங்கவுங்க வின் பண்ணப்ப கேட்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் மொத்தமாக எடுத்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் இல்லை, எவ்வளோ பெருமையாக இருக்கு அப்படின்ற மாதிரி
0: தான் போயிட்டு இருக்கு. எஸ், நிகழ்ச்சியில் வந்து காலர் இருக்காங்களா?
1: நிச்சயமா ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், வந்துட்டோம். வந்து காலர் வந்து மிஸ்டு கால் கொடுத்துட்டு
0: போயிட்டாங்க. எஸ், அடுத்த காலர் யாருன்னு பாப்போம். இருக்காங்களா?
1: இல்ல இல்ல, அடுத்த காலர் வந்து வந்துட்டாங்க.
0: தமிழ்மொழி இந்தியாவில இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன விளையாட்டு வீரர்கள் மொத்தம் வந்து 37 பேர். நம்ம வந்து மொத்தம் 3 தங்கப்பதக்கம், 3 வெள்ளிப்பதக்கம், 13 வெண்கலப்பதக்கங்களை நாம் வந்து குவிச்சிருக்கோம். இந்த வாட்டி 85 19 பதக்கங்களை தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே வந்து குவிச்சிருக்கோம். பரவாயில்ல, பசங்க விளையாட விடுறாங்க போல. பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த மேக்ஸ் டீச்சரும் பிடி பீரியட் எடுக்கிறது இல்ல.
1: இதுதான் எனக்கு விளையாட்டு பிரியனாலே இதுதான் எல்லாம் வந்து எல்லா மேக்ஸும் எங்க ஸ்கூல்ல எல்லா டீச்சரும் வந்து பிடி பீரியட்
0: கடன் வாங்கும் போது கஷ்டமா இருக்கும் அப்படியே. ஓகே, எனிவேஸ், ஆனா இங்க எத்தனை பேர் மேக்ஸ் இதுவா ஆனோ ஜீனியஸ் ஆனோ அப்படின்னு தெரியல. எஸ், இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய நான் பார்க்கக்கூடிய 2 தகவல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பரணிகா இளங்கோவன் அப்படின்றவங்க வந்து மயிலாடுதுறையில இருந்து தமிழகத்துல இருந்து போன பெண். அவங்க வந்து இந்த கோல் ஊன்றி தாண்டுவாங்க இல்லையா, அந்த விளையாட்டுல முதல் பதக்கம், அந்த விளையாட்டுலேயே முதல் பதக்கம் தமிழ்நாட்டுல இருந்தா வாங்கி கொடுத்துருக்காங்க.
1: இந்தியாவுக்கு

0: தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த பெண் வந்து ஒரு வெண்கல பதக்கம் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம மயிலாடுதுறை தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த விளையாட்டில் வந்து வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு மெடல் அப்படின்றது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் வந்து உண்மையிலே வந்து எல்லோரும் சொல்ல சொல்ல பேசப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி வந்து வித்யா ராமராஜ், அவங்களுடைய இதுதான் வந்து சாதனை தான். ஆண்கள் இப்போ நம்ம விஷால் சொன்ன மாதிரி அந்த ஒரு 1960 நடந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்கன்னா, வித்யா ராமராஜ் வந்து நம்ம எல்லாருக்குமே தடகளம்னா தெரிஞ்ச ஒரு பெண்மணி வந்து பிடி உஷா, அவங்களுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. சில ரெக்கார்டை பிரேக் பண்றதுன்றது வந்து அது இன்னும் ஊக்கம் தான் கொடுக்கும். அந்த ரெக்கார்டை உடைச்சிட்டாங்களே கிடையாது,
1: பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய 42
0: வருஷங்கள் கழிச்சு ஒரு ரெக்கார்டை வந்து இந்த பெண் வந்து உடைச்சிருக்காங்க. கோவையை சேர்ந்த பெண், அதாவது ஒரு ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் அப்படின்னு மூணு இடத்துலயும் நான் பதிவு பண்ண கால பெண்கள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க.
1: அவங்க மட்டுமே
0: மூணுத்திலயுமே வந்து அந்த பதக்கம் வாங்க 75 லட்சம், 50 லட்சம், 30 லட்சம் சொல்லிட்டு இந்த மூன்று இதுவுக்குமே சேர்த்து இவ்வளவு பரிசு தொகைகளையும் வாங்கியிருக்காங்க. இந்த ஆசிய விளையாட்டு போட்டி உண்மையாவே வந்து நெகிழ்ச்சியா இருக்கு பாக்குறது.
1: இந்த ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து என்னன்னா, ஹாக்கில பெண்கள் இப்ப விளையாடிருக்கேன். அப்ப எப்போ 1982 அப்பதான் வந்து ஹாக்கி வின் பண்ணிருக்கேன் லேடிஸ் டீம். ஆனா இப்ப வந்து கேர்ள்ஸ் டீம் மறுபடியும் அதை இத்தனை வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் போயிட்டு போயிட்டு வரும்போது சே அது முடி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த விஷயம் எவ்வளவு அந்த இது பண்ணிருக்காங்களோ எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. 42 வருஷம் அதை
0: உடைச்சிருக்காங்க அப்படின்னும் போது பரவாயில்ல, அந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் மாறுது, விளையாடுறாங்க பசங்க அப்படின்றது வந்து இருக்கு. எஸ், நான் இதுல இருந்து ஒண்ணு சொல்ல வரேன், பிடி டீச்சர் யாராவது கேட்டிருந்தீங்கன்னா பசங்களும் கொஞ்சம் விளையாட விடுங்க ப்ளீஸ். இந்த ஒரு மணி நேரம்
1: பாரதியாரே சொல்லிருக்க, ஓடி விளையாட பாப்பா, எல்லாரும் விளையாட விடணும், எல்லாரும் நீங்க சனமாறுதான்.
0: இந்த ஒரு மணி நேரம் வந்து ரொம்ப நல்லா போச்சு, ஜாலியாவும் இருந்துச்சு. ஆமா, நிறைய தகவல் எனக்கு ஒரு ஹோம்வொர்க்
1: நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல நீங்க சொன்னீங்களா, நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க நிறைய உண்மையாவே இந்த ஆசிய கேம் அப்படிங்கறத பத்தி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்ப ஆழமா என்னென்ன எத்தனை நாடு எல்லாம் அவ்வளவு டீப்பா தெரிஞ்சுக்கிட்டோம்ன்றதுல ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் இப்ப நம்ம கேள்வி கேட்கும் போது அவங்களும் போய் தேடி
0: பார்த்திருப்பாங்க, அந்த ஒரு இதுவை உருவாக்கி இருப்போம் நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகா கொண்டு போனதுக்கு.
1: நிச்சயமா நேயர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இவ்வளவு நேரம் வந்து அற்புதமா நிகழ்ச்சியில பங்கு பெற்ற நேயர்களுக்கும் இல்ல இணைப்பு கிடைக்கலன்றவங்க ஃபீல் பண்ணவே இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கு, நீங்க திரும்ப வந்து கால் பண்ணி எல்லா நிகழ்ச்சியிலும் வந்து பங்கு பெற்றுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ணா சரண் அப்படியே உங்களை வந்து கட்டுக்குள்ள வசிக்கிறதுக்காக அடுத்த ஒரு மணி நேரம் வந்து கண்டிப்பா வருவாரு. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்தான் நாளை உங்கள் பலமாக மாறும். இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்தான் நாளை உங்கள் பலமாக மாறும் அப்படிங்கிற வரிகளோட இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து அப்படியே நான் விடைபெற்றுக்கிறேன். இவ்வளவு நேரம் உங்க கூட இருந்தது நான் உங்க விஜய் தமிழ் மொழி மற்றும்
0: விஜய் லார்ஜி
1: ஆர்ஜே தமிழ் மொழி. ஆக்சுவலா வந்து நான் வந்து எங்க ஆக்டிங்ல பேசி பேசிட்டு இருக்கேன், சரண் கிட்ட இப்படி இப்படி பேசி பேசி ஆக்சுவலா எனக்கு விஜய் வந்துருச்சு. ஆர்ஜே தமிழ் மொழி மற்றும்
0: நான் உங்களை ஆர்ஜே சரண் ஜெயராமன்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தரமணி படத்துல இருந்து சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்று வரும் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதியில் காலை 9 மணி நிலவரப்படி 20.89% வாக்குகளும், ரஜினகர் தொகுதியில் 18.05% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை 9:30 நிலவரப்படி மதுராந்தகம் தொகுதியில் 16% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 17.55% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்துராமன் கோவிலில் தசரா விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேகா அரசு விளக்கம் அளிக்க வேண்டுமென்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3,000-க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. அர்ஜென்டினா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திவா பாட்டியா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 118 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சென்னை எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்க எல்லோருக்கும் ஒரு காலை வணக்கம். எஸ், நேரம் 11:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுடன் ரெயின்போவில் இன்னைக்கு நான் சரஞ்சயராமன் தான் உங்க கூட இணைஞ்சிருக்கேன். எஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து அழகான டாபிக் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறவுகளில் எல்லைகள் ரொம்ப முக்கியமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. எஸ், முக்கியம்னா ஏன் முக்கியம், இல்லை அப்படின்னா ஏன் அப்படின்றத உங்களோட பதில்களை நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம். எப்படி தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2986000038 இல்லைனா 2952055554 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாடல்லாம் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். எஸ், ஆரம்ப பாடலாக நிகழ்ச்சியோட முதல் பாடலை எஸ்பி மற்றும் சித்ராவோட குரல்ல புலமைப்பித்தனோட வரிகள்ல இளையராஜாவோட இசையில சிவா திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு எழுதுங்களது எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: எஸ் அந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 11:09 ஆயாச்சு. எஸ் உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். வந்து முதல்ல ஒரு காலர் வந்திருக்காங்க என் கூட பேசுறதுக்கு. வணக்கம் ரீன்போ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் மரியாங்க, நான் வல்சராக்கத்துல இருந்து பேசுறேன்.
0: மரியா எப்படி இருக்கீங்க?
1: உறவுகள்னு வரும்போது அதுல கண்டிப்பா பவுண்டரிஸ் முக்கியம்ன்றது எனக்கு தோணுது. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கான பிரைவேட்

0: இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, ரொம்ப நல்லா இருக்கேன் மரியா. சொல்லுங்க, என்னோட கேள்வி கேட்டீங்களா? உறவுகள்ல எல்லைகள், பவுண்டரிஸ் முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன்.
0: உறவுகள்னு வரும்போது அதுல கண்டிப்பா பவுண்டரிஸ் முக்கியம்ன்றது எனக்கு தோணுது.
1: அடுத்த காலர், வணக்கம். யாருங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யாரு?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து சார். உங்களோட பேசுறதுக்கப்புறமே லைன் கிடைக்கணும்னு.
1: எப்படி இருக்கீங்க ராஜலட்சுமி அம்மா?
2: இல்ல சார், இவ்வளவு வணக்கம் சொல்றது கூட மறந்துட்டேன் பாருங்க.
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன். இவ்வளவு ஒருதான், அது பழைய காலத்துல சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப வாழ்ந்ததா இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன மீனிங்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல
1: தெரியல.
2: ரொம்ப அருமையா இருக்குது சார் நீங்க பேசுறது. எனக்கு ரொம்ப மனசை ரொம்ப டச் பண்ணுது. உறவுகள் கிட்ட வந்து அந்த என்ன சொல்லுவாங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு அது நீங்க சொன்னதுதான் அதோட அர்த்தம்
1: நினைக்கிறேன்.
2: ஆனா அதான் சொல்றேன்ன, சில சமயம் பேசுறாங்க நம்ம உண்மையா பேசணும்னாலும் பேசுறாங்க, சில நேரம் வந்து ஏனத்தானோன்னு இருக்கிறாங்க. அதை வந்து இப்ப ரொம்ப அது கிரிட்டிக்கலா போகுது உறவு முறைகள்ல வந்து. சொல்லக்கூடாது, குறிப்பிட்டு சொல்லக்கூடாது. அத சகோதர ஒரு இது சொல்றேன், உறவுகளும் சொல்றேன். அந்த அவங்கவுங்க வீட்டுலவே ஒரு நம்ம சேதிக்கு அந்த காலத்துல சொல்றது, தாயா பிள்ளையா இருக்கிறாங்க, தாயா பிள்ளையா பழகிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த உறவு முறையே அந்த நம்ம நேரம் பார்த்து அவங்க முகம் பார்த்து அப்படியெல்லாம் பேசுற மாதிரி பழகிற மாதிரியான ஒரு எல்லாருக்குமே இந்த சூழ்நிலை தான் இருக்குது. நான் வந்து யாரையும் எதையும் குறிப்பிட்டு நான் சொல்லல. இந்த கால லைஃப் ஸ்டைல் அத மாதிரி ஒர்க் அது மாதிரி போகுது. அந்த வேலை பளு.
1: எஸ், ஓகே ஓகே, யா புரியுது. ரொம்ப அழகா பேசுனீங்க. உங்களோட ஆரம்பத்துல நீங்க சொன்ன அந்த அப்படியே நீங்க பேசுனீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். அடிக்கடி கால் பண்ணுங்க. எஸ், நன்றி, தேங்க்யூ. சில பேர்லாம் வந்து பேசும்போது நம்மளுக்கு அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் பேச நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் தோணும். அந்த மாதிரி தான் வந்து ராஜலட்சுமி அம்மா கிட்டே பேசும்போது எனக்கு தோணுச்சு. எஸ் நீங்களும் வந்து என் கூட கால் பண்ணி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் ரீன்போ, யார் இங்கேருந்து?
0: வணக்கம் சார், சென்னை பெருங்குளிருந்து வள்ளி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
1: வள்ளி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க
0: சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி.
1: ரொம்ப நாள் ஆச்சு என்கிட்ட பேசி. இதோ இப்போ பேசுறேன். சரி சொல்லுங்க. வள்ளி
0: லைன் கிடைக்க மாட்டேங்குது சார். கால் டைம்ல வந்துறீங்க, லைன் கிடைக்க மாட்டேங்குது.
1: லைன் கிடைக்க மாட்டேதா? இனிமேல் சொல்லிடுறேன், வள்ளி கால் பண்ணுவாங்கப்பா, கொஞ்சம் கால் மட்டும் அட்டன் பண்ணி
0: கொடுத்துருங்க. எல்லாம் ஒதுங்கங்க.
1: சரி சொல்லுங்க. எஸ் வள்ளி விடுங்க, வள்ளி வள்ளி விடுங்க. எஸ் வள்ளி சொல்லுங்க.
0: வள்ளி விடுங்க, வீங்கி வராங்க,
1: வள்ளி வராங்க, வீங்கி வராங்க. வள்ளி சொல்லுங்க, உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா?
0: ஆமாங்க சார். அளவுக்கு மீறி போனா அமிர்தமும் விஷம்தான். எல்லாத்துக்குமே லிமிட்டா தான் பழகணும், லிமிட்டா தான் நடந்துக்கணும்.
1: எல்லாமே லிமிட்டா தான் பழகணும், லிமிட்டா தான் நடந்துக்கணும். கேட்டுக்கோங்க எல்லாரும்.
0: ஆமா, அதே மாதிரி என்ன செய்யணும்னா அதுல நம்ம மிச்சம் வைக்க கூடாது,
1: மிச்சம் வைக்க கூடாது. ஆமா ஆமா.
0: இப்ப அவங்களுக்கு இப்ப நம்ம அத்தை முறை மாமா முறை
1: அடிக்கடி கால் பண்ணோம் சரிங்களா? தேங்க்யூ சோ மச். பெருசாக நான் அதுக்கும் ஆசைப்படுறது கிடையாது. ஆனால் வந்து இந்த காலர்கிட்ட பேசும்போது மட்டும் ஆஹா ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, இன்னும் கால் பண்ணுங்கள், இன்னும் கால் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நீங்களே என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 298600038 இல்லைனா 295205544 அப்படின்ற எனக்கு கால் பண்ணலாம். எஸ் உறவுகளில் பவுண்டரிஸ் முக்கியமா இல்லையா அப்படின்றதான் கேட்டிருக்கேன். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த ஒரு பாடல் வந்து

எடுக்கிற பாட்டு எல்லாமே எனக்கு ஃபேவரட் பாட்டு தான், பட் திரும்பி சொல்லிக்கிறேன், மை மோஸ்ட் ஃபேவரட் எஸ்பி மற்றும் சித்ராவோட குரல்ல, இளையராஜாவுடைய இசையில புலமை புத்தனோட வரிகளில் எந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கும் கேட்டு நிலங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதூள்.

0: நேயர்கள் கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம். உங்களுடன் ரெயின்போல அரிசரன் ஜெயரமன் கூட தான் இணைஞ்சிருக்கீங்க. என் கூட இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, அவங்க யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சுஜாதா ஸ்ரீராம். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சுஜாதா. என்ன பண்றீங்க நீங்க?
1: உறவுகள்ல
0: எல்லைகள் ரொம்ப முக்கியமா?
1: நம்ம உரிமையா எடுத்து நம்ம பிளட் ரிலேட்டிவ் கிட்ட நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்க, ஒரு விசேஷமோ இல்ல ஒரு ப்ராப்ளமோ அது ரொம்ப டீப்பா போறச்சே அவங்க வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. அவங்க பிள்ளைங்களை என்னமா அவங்க சொல்ற ஐடியா தான் எடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி வரும். ஆனா அவங்கள கிவ் அப் பண்ண கூடாது, உறவுகளை கிவ் அப் பண்ண கூடாது,
0: பண்ண கூடாது.
1: ஆமா, அது பண்ண கூடாது. பட் ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அது அளவுக்கு மிஞ்சினா நமதமும் நன்றி இல்லையா?
0: எஸ் கரெக்ட்டா சொல்றீங்க.
1: அதுதான் அதுதான்,
0: ரொம்ப அழகா பேசுனீங்க சுஜாதா. தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க. எஸ் தேங்க்யூ. அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார், என் பேர் டேவிட் பில்லா, நான் சென்னை ஆழ்வார்த்தல இருந்து பேசுறேன்.
0: டேவிட் பில்லா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: சென்னை ஆழ்வார் திருநகர்.
0: ஆழ்வார் திருநகர்,
2: ஆமா சார்.
0: சொல்லுங்க, என்ன பண்றீங்க நீங்க?
2: நான் இப்போதைக்கு வந்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், பிளக்கா.
0: ஓகே, நீங்க சொல்லுங்க, உறவுகள்ல எல்லைகள் ரொம்ப முக்கியமா?
2: என்ன
0: பாட்டா தொடர்ந்து கேளுங்க. எல்லைகள் ரொம்ப முக்கியம் கேட்டா உறவுகளை டேஞ்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மேபி அவங்க அவங்களுக்கு அந்தந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா. உங்களுக்கு அழகான உறவுகள் அமையணும் அப்படின்றத நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இனிமேல் அந்த உறவுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான உறவுகள்லாம் அமையும் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கால். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
3: வாழ்ந்துட்டு
0: வரீங்க, எல்லாம் சரியாயிடும் பாருங்க, சரிங்களா? ஆமா சொல்லுங்க போஜராஜன், உறவுகள்ல எல்லைகள் ரொம்ப முக்கியமா?
3: உறவுகள் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும். 4 உறவுகள் இருந்தாதான் நல்லா இருக்கும். கொடுக்கல் வாங்குறதில்ல, நல்லது கெட்டது கலந்துக்கிறது இல்லாத போது அவங்க உதவி செய்யறது, இதெல்லாம் வந்து உறவுகள் மூலமா ஒரு சந்தோஷமா பகிர்ந்துக்க கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான உறவு சார் இது. அந்த காலத்துல கூட்டு குடும்பமா சந்தோஷமா ஹாப்பியா வாழ்ந்தாங்க. உண்மையான உறவு இருக்கணும், உண்மையான பாச அன்பு தான் அது நீடிச்சு இருக்கும். அது பொய் இருந்தாதான் விலகி போயிடுது எல்லாமே.
0: என்ன பாட்டு ஜானகியோட குரல்ல, வைரமுத்தோட வரிகள், இளையராஜாவோட இசையில, விக்ரம் திரைப்படத்துல இருந்தா வந்துட்டு இருக்கு. என்னோட மோஸ்ட் ஃபேவரட். எஸ், நீங்களும் என் கூட ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உடனடியாக ஃபோன் எடுத்து 2986000038 இல்லாம் 2952055545 என்னைக்கு கால் பண்ணி பேசலாம்.

0: உறவுகளில் எல்லைகள் முக்கியமா அப்படின்னு தான் கேள்வி கேட்டுருந்தேன். எஸ் பல ரொம்ப சுவாரஸ்யமான பதில்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு நாம் ஒரு பெரிய ஒரு கடைசியில் கன்க்ளூட் பண்ணிட்டு போகலாம். எஸ் நிகழ்ச்சியில் இப்போது இந்த ஒரு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தொடர்ந்து நினைதங்களை தேவம் ரெண்டு நூற்றி 1.4 எல்லாமே சமதுலே.
1: கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்குது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொட்டி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்குது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை, இனி பரிமாறவா இளமாங்கனி.

0: Generation Spigot.
1: எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்ருக்கீங்க. கேட்டுட்ருக்க நேரம் 11:30 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகான கேள்வி தான் கேட்டிருந்தேன். உறவுகளுக்கு எல்லை ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன். என் கூட இப்போ அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம், அண்ணாநகர்லேருந்து மாலிதேவி பேசுகிறேன்.
1: மாலிதேவி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த குரலை எங்கடா இன்னும் காணுமேன்னு தேடிட்டு இருந்தேன் நான்.
2: இல்ல இல்ல, கண்டிப்பா இல்ல. அப்ப
1: எல்லைகள் முக்கியமா உறவுகள்ல?
2: எல்லை இருக்கணும்,
1: எல்லை இருக்கணும்.
2: லட்சுமி சொல்லுவாங்க, நீ நல்லா இருக்க, நான் நல்லா இருக்கேன், நீ வந்தியா, அப்படிதான் இருக்கணும். கிட்ட உட்காந்தா முட்டை பகன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கத்திலே இருந்துகிட்டு
1: நீங்க சொல்லுங்க. உறவுகள்ல எல்லைகள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன்.
3: நீங்க இதுல வந்து எல்லைங்கிறது வந்து நம்ம வந்து, அதாவது வந்து இப்போ உறவுகள்ல வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஏழையா இருக்கிறோம், வசதி இல்லாம இருக்கிறோம்னா அவங்க வந்து கொஞ்சம் வசதியா இருக்கிறாங்கன்னா இல்லாதவங்களுக்கு எங்க போனாலும் மரியாதை இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து நினைப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் எல்லையோட தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
1: எல்லைகள் இருக்கணும்,
3: எல்லைகள் இருக்கணும். அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நாம வந்து அவங்க கிட்ட போகும்போது அவங்க வந்து நம்மள வந்து ஒரு, அதாவது சொந்தமாச்சே அப்படின்னு அவங்க நினைக்கணும். அப்படி நினைக்க ஒரு நம்மள வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும் போது நாம கொஞ்சம் ஒரு எல்லையோட இருக்கணும். என்ன எப்படி இருக்கு
1: அப்படின்னு
3: அந்த அளவுலயே நம்ம இருக்கணும்.
1: ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சசிகலா, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர், வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஐயா காலை வணக்கம், நான் ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோ.
1: இளங்கோ?
4: ஆமாங்க ஐயா.
1: சொல்லுங்க இளங்கோ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் இளங்கோ. நீங்க சொல்லுங்க, உறவுகள்ல எல்லைகள் ரொம்ப முக்கியமா?
4: ஒரு நாட்டுக்கு ஒரு எல்லை இருக்குது, இல்ல எல்லை தாண்ட கூடாது.
1: ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லை இருக்கு.
4: அதே மாதிரிதான் நம்ம உறவுகளுக்கு ஒரு எல்லை கண்டிப்பா இருக்கணுங்க.
1: உறவுகளுக்கும் எல்லை கண்டிப்பா இருக்கணும்.
4: ஆமா, அது எப்படி நான் சொல்றதுன்னா, ஒண்ணு இல்லைங்க, நம்ம உறவுகள் வரானுச்சுங்க. ஒரு சில நம்ம வந்து உட்காந்து டீ காபி சாப்பிட்டுட்டு மட்டும் போற உறவுகள்லாம் இருப்பாங்க.
1: ஓகே,
4: நாமளும் அப்படிதான் அங்க இருப்போம்.
1: ஓகே,
4: ஒரு சில உறவுகள் 4 நாள் 5 நாள் தங்குற மாதிரி உறவுகளும் வருவாங்க. நாம அங்க போய் தங்குற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கீங்களா? கண்ணாடி மாதிரிங்க உறவுகள்.
1: உறவுகள், எஸ்.
4: ஆமா, எப்படி கேட்டீங்களா, நம்ம எப்படி எப்படி இருக்கிறோமா, நம்ம பளிச்சு நாவது கண்ணாடி நம்ம காமிச்சிடும்
1: காமிச்சிடும்.
4: அழகா இருந்தா அழகா

0: ஓகே.
1: ஒரு சில உறவுகள் நாலு நாள் அஞ்சு நாள் தங்குற மாதிரி உறவுகளும் வருவாங்க, நாம அங்க போய் தங்குற மாதிரி இருக்கும். எப்படி கண்ணாடி மாதிரிங்க உறவுகள்,
0: உறவுகள் எஸ்
1: ஆமா. எப்படி கேட்டீங்களா, நம்ம எப்படி எப்படி இருக்கிறோமோ நம்ம பழிச்சு நான் கண்ணாடி நம்ம காமிச்சிடும்
0: காமிச்சிடும்.
1: அழகா இருந்தா அழகா காமிக்கும், அசிங்கமா இருந்தா அசிங்கமா காமிக்கும். அதே மாதிரி உறவுகள் நம்ம எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே தான் நாமளும் நடந்துக்க முடியும். நம்ம சொல்லலாம் நானும் அப்படி இல்லைங்க அப்படின்னு வேணும் சொல்லிக்கலாம். அப்படி சொல்றதோட இருக்க முடியாதுங்கய்யா. உறவுகள் நம்ம அதாவது மொய்க்கு மொய், முறமைக்கு முறமம்பாங்க.
0: ஓகே,
1: மொய் வச்சோமா 500 வச்சா 500 600 வைக்கலாம். அது நம்ம செய்யக்கூடிய நமக்கு எதாவது செய்யறாங்கன்னா அவங்க திருப்பி செய்யணும். நண்பனா இருங்கள், கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற மேல உறவுகள் ஒரு எல்லையோட வச்சுக்கணும். எந்த எல்லை இவங்களுக்கு இவ்வளவுதான் எல்லை.
0: ஓகே,
1: பேர கணிச்சுக்கோங்க. சின்ன வயசுல தோல் மேல கைப்பட்டு போறாங்க.
0: ஓகே,
1: பேர இல்ல சின்ன வயசுல, பெரிய வயசுல தோல் மேல கைப்பட்டு போனா வாடா இளங்கோமா.
0: வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு? பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ராஜேஸ்வரி கிட்ட பேசும்போது நான் ரொம்ப நல்லா தான் இருப்பேன் இல்லையா? சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: உற்சாகமா நீங்க பேசுறத நீங்க கேக்கும் போது நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சி
0: ஆயிட்டு. ரொம்ப நன்றி. உறவுகளுக்கு எல்லை ரொம்ப முக்கியமா?
2: எல்லைகள் இருக்கணும். எல்லைகள் இல்லாம உறவுகள் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இடிச்சுக்கிட்டு பூமிய இது பண்றது மாதிரி ஆயிரும்.
0: ரொம்ப அழகா எக்ஸாம்பிள் சொன்னீங்கம்மா, தேங்க்யூ.
2: ஆமா, உறவுகள் நான் அப்படித்தான் எப்பவுமே, அதாவது நான் அந்த வானத்துல உள்ள நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் எப்படி விலகி விலகி நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும்,
0: அது மாதிரி
2: அது மாதிரியே நானும் உறவுகளோட கொஞ்சம் விலகித்தான் இருக்கேன். கடைசி வரைக்கும் நீடிக்கும்பா.
0: இப்ப நீங்க சொல்லும் போதுதான் வந்து ஒண்ணு புரியுது எனக்கு. சூரியன் சந்திரன் மாதிரி எல்லாம் விலகி விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எப்ப அதெல்லாம் ஒரு வாட்டி நேர்கோட்டுல வரும்போது உலகமே நம்மள உத்து பாக்கும். அது மாதிரி எப்பயாவது ஒரு வாட்டி வந்துட்டு போயிடலாம் அதிசயமா.
2: வரும்போது அது வந்து பெரிய பெரிய விஷயமா மாறி நிறைய இப்ப எல்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கடிதம் மூலமா விலகித்தானே இருந்துச்சு. கடிதம் வந்து ஒரு வாரம் ஆகும், அதனால வந்து உறவுகள் அதுக்கப்புறம் தான் அதை பாப்பாக பிரிப்பாக படிப்பாக. ஆனா இன்னைக்கு போன கிட்டத்துல
0: டக்குன்னு போன் அடிச்சிருக்கோம்,
2: அப்படி பேசுனியா அப்படி பேசுனியாங்கிறவன் உடனே உறவை அறுத்துக்கிட்டு விட்டுறாங்க. இன்னைக்கு எல்லாம் உறவெல்லாம் ரொம்ப பிரிஞ்சு போயிருக்கு.
0: தேங்க்யூமா, தேங்க்யூ, ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க்யூ. எஸ் உழைப்பாளி திரைப்படத்துல வந்து மனு மற்றும் சித்ராவோட குரல்ல, இளையராஜாவோட வரிகள்ல, இசையில வாலியோட வரிகள்ல இந்த ஒரு பாடல் வந்துட்டு கேட்டு நிறங்களை 1.4 இங்க இயலாமே சமதுலை.

0: இன்னொரு அருமையான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 4:11:42 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் யார் இருக்கான்னு பாக்கலாம். வணக்கம் ரின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம், கேக்குதுங்களா?
1: வணக்கம் சார்.
0: எங்கிருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க?
1: ராதாகிருஷ்ணன்.
0: ராதாகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க? நீங்க சொல்லுங்க, உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா?
1: உறவுகளுக்கு எல்லாம் கண்டிப்பா முக்கியம் சார். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல இருக்கணும் சார். மற்ற எல்லா நிகழ்ச்சிக்கும் எந்த நிகழ்ச்சிக்கு நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கலந்துக்கணும் தான் சார். அது உறவு, அந்த உறவு சார் என்னைக்குமே
0: நீடிக்கும். ரொம்ப அழகா சொன்னீங்க, தேங்க்யூ சார்.
1: எல்லாம் இல்லாத உறவு வந்து நமக்கு என்னைக்குமே ஒரு முற்றிலும் முற்றுப்புள்ளியாவே இருக்கும் சார்.
0: கண்டிப்பா ராதாகிருஷ்ணன் சார், தேங்க்யூ.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ.
0: வணக்கம் ரின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் ரின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?

0: வணக்கம் சார், கோயம்புல இருந்து பார்த்திபன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: பார்த்திபன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நானு
0: நல்லா இருக்கேன். நீங்க குரல் கேட்டு உடனே லைன் போட்டு
1: உடனே என் குரல் கேட்டதும் லைன்ல வந்துட்டீங்க. சொல்லுங்க பார்த்திபன், உறவுகள்ல எல்லை முக்கியமா?
0: உறவுகள் எல்லை முக்கியம்னா, அந்த காலத்துல வந்து பெரியப்பா சித்தப்பா மாமா அப்படி எல்லாம் இருந்தாங்க சார். உறவுகள்லாம் அத்தை எல்லாம் குழந்தைங்களை பாத்துப்பாங்க, அதெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. எல்லாமே இருந்தது, சாப்பாடு ஊட்டுறது கொள்றது.
1: இப்பெல்லாம் வந்து
0: அவங்க ஃபேமிலி தனித்தனியா போயிடுச்சாங்க சார்.
1: ஓகே பார்த்திபன், எல்லைகள் அது முக்கியம் இல்ல இப்பெல்லாம்.
0: ஆமா ஆமா, இது இல்லன்னா ரொம்ப கஷ்டம் தான் சார்.
1: ஓகே பார்த்திபன், தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க.
0: ஓகே சார், நன்றி சார்.
1: வணக்கம், ரெயின்போ யாருங்க பேசுறீங்க? எஸ், நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து இது பண்ணிட்டு வால்யூம்லாம் ரேடியோ வால்யூம்லாம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த கால் இருக்குங்க. வணக்கம், ரெயின்போ யாருங்க பேசுறீங்க? எஸ் ப்ளீஸ், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாம். நீங்கள் கால் பண்ணி நம்பர் 2980608638 இல்லைனா 2952055554 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி பேசலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்,
2: எப்படி சார் சரண் சார் இருக்கிறீங்க?
1: எப்படி சார் சரண் சார் இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, யார் பேசுகிறீங்க?
2: நான் ராஜி பாலாஜி பேசுகிறேன், மர்ம நகர்லேருந்து.
1: ராஜி பாலாஜி, எப்படி இருக்கீங்க? உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா?
2: முக்கியமா சார். அதை இப்பதான் கூட போறவங்களே உறவு எல்லாமே
1: ஆக்கிடுறாங்களே.
2: நம்மளுக்கு ஆசைதான்,
1: என்ன பண்றது, நம்மளுக்கும் ஆசைதான். நடந்து போச்சு,
2: எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒற்றுமையா விளையாடணும், போனோம் வரணும்னு. நம்மளுக்கு இல்ல இருக்கிற ஆசை அவங்களுக்கு இல்லையே. வளர்ந்து பசங்க பிறந்து வளர்ந்து அவங்க பாட்டு போல ஆக்கிடுறாங்க.
1: ஆமா, ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. எஸ் நிகழ்ச்சியில் வந்து இப்போ ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன பாட்டு அகைன் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். இந்த பாட்டை வந்து லைக் அந்த ரித்தமிக் வந்து பாடல் ஆரம்பிச்சதுல எண்டு வரைக்கும் நம்மளால் கீழே உட்காரவே முடியாது அந்த மாதிரி ஒரு ரித்தமிக் பேட்டர்னில் இருக்கும். எஸ்பி மற்றும் சித்ராவோட குரலில், வாலிவுட் வரிகளில் இளையராஜாவோட ஈசியில், வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து. எஸ் அஃப்கோர்ஸ், நீங்கள் கேட்டாதே, நீங்கள் யோசிச்ச அதே பாடல் தான் பூங்காற்று உன் பேர் சொல் அப்படின்ற பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நந்தனங்களது FM 101.4 இங்கே எல்லாமே சமதுலே.

0: செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் கேட்டுட்ருக்கிறது நேரம் 11:51 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் வந்து அதாவது உங்களுடன் ரெயின்போல கேட்டுற கேள்வி வந்து உறவுகளில் எல்லைகள் முக்கியம் அப்படின்னு கேட்டிருந்தா, இப்போ ஒரு காலர் என் கூட இருக்காங்க. தயவுசெய்து காலர் யாராக இருந்தாலும் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க ப்ளீஸ். வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது பேசுறீங்க? வணக்கம்
2: சகோதரர், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க?
2: அதிகமாக இருக்கக்கூடாது.

0: நிகழ்ச்சியில அடுத்த காலர். வணக்கம் ரெண்டு பேர், யாருங்க பேசுறீங்க சார்? உங்களோட ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா தான் பேச முடியும். நீங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்றீங்க. ஓகே, என் கூட பேசணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபோன் எடுத்து 298-6-00-38 என்ற எனக்கு கால் பண்ணலாம். அகெயின் இந்த காலர் வந்திருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. பேச என் கூட பேச ஆசைப்பட்டீங்க. 298-5-2-0-5-5 இந்த எண்ணுக்கும் கால் பண்ணலாம். உறவுகளில் எல்லைகள் ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ், என் கூட நீங்கள் கால் பண்ணி பேசி இறுதியா ஒரு வாய்ப்பு. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க
1: சார்? வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கணபதி சார்.
0: கணபதி
1: இல்ல சார், 2 மணி நேரமா?
0: அப்படிங்களா?
1: ஆமா சார்.
0: சரி,
1: ட்ரை பண்ணா

0: சரிங்க சரி சரி சொல்லுங்க, உங்களுக்கு உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா கேட்டிருந்தேன், உறவுகள்ல எல்லைகள் முக்கியமா அப்படின்னு கேட்டிருந்தேன் சார். உறவுகள்ல எல்லைகள், எல்லைகள் பவுண்டரிஸ். ஓகே தேங்க்யூ. எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துட்டு என்னை கால் பண்ண அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. உறவுகளில் எல்லைகள் முக்கியமா அப்படின்னு கேட்டதுக்கு பல பேர், அதாவது மேக்ஸிமம் இல்லை எல்லாருமே சொன்னது வந்து எஸ் எல்லைகள் முக்கியம், ஏன்னா அந்த எல்லைகள் இருக்கும்போது தான் அது இன்னமும் வந்து ஸ்ட்ராங்காகவும் அழகாகவும் மாறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து ஸ்மரலதாவோட குரலில் பிரேசுடன் எழுதிய இந்த பாடலுக்கு இளையராஜா இசை அமைச்சிருக்காரு. இந்த பாடலோட நான் இப்போ கிளம்புறேன், அடுத்து ஜோனல் வந்து ரெடியாக வந்து உங்கள் கூட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நான் உங்களை மீண்டும் ஒரு மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அண்ட் லென்ஸ் பை ஃப்ரம் ஆர்ஜே சரண் ஜெயராமனி தேஃப் ரெண்டு ஒன்று புள்ளி நாலு இங்கே இயலாமை சமதுலே.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க. விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கானா, எத்தியோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 5 நாள் பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். ஐநா சபைக்கு செலுத்த வேண்டிய தொகையை உறுப்பு நாடுகள் உரிய நேரத்தில் செலுத்துமாறு இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி திட்டத்தின் மூலம் 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் காலை 11 மணி நிலவரப்படி 33.55% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 37.28% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேற்கு வங்க மாநிலம் நந்திகிராம் மற்றும் ரெஜி நகர் தொகுதிகளிலும், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதியிலும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ஸ்ரீநாத் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தவேகா அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பிரதான அருவியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. நைஜீரியாவில் நேரிட்ட விமான விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 32 அதிகரித்துள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா, தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று லக்னோவில் நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 2வது மற்றும் இறுதி இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்துள்ளது. இந்தியா உருகுவே அணிகளுக்கு இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:02. இனி தொடர்வது
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்றைக்கு இடம்பெறுவது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது பிரதமர் நரேந்திர மோடியால் 2016 தொடங்கப்பட்ட மத்திய அரசின் திட்டமாகும். இந்த திட்டம் முதலில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவதாகும். இந்த திட்டத்தின் பயன்கள் என்னவென்றால், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குவது மற்றும் நாட்டில் சமையல் எரிவாயுவின் உலகளாவிய பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. எல்பிஜி இணைப்புகள் மற்றும் சுத்தமான சமையல் எரிபொருளானது சமைக்கும் நேரத்தையும் உழைப்பையும் குறைக்கும். பெரும்பாலான நேரங்களில் சமையல் என்பது பெண்கள் மட்டுமே பொறுப்பேற்றுக் கொள்வதால், இது பெண்களுக்கான அதிகாரமளிப்பதற்கான ஒரு சிறந்த கருவியாகவும் இந்த திட்டம் இருக்கும். சமையல் எரிவாயு விநியோகச் சங்கிலியால் கிராமப்புற இளைஞர்களுக்கும் இந்த திட்டம் வேலைவாய்ப்பை வழங்குகிறது. இந்த திட்டத்தின் நன்மைகள்: வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு எல்பிஜி இணைப்புகளை வழங்குகிறது.

பிஎல் குடும்பங்களுக்கு ஒவ்வொரு எல்பிஜி இணைப்புக்கும் குறைந்த அளவு நிதி உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான நிர்வாக செலவை அரசே ஏற்கிறது. இந்த மானியம் சிலிண்டர், பிரஷர் ரெகுலேட்டர், புக்லெட், சேஃப்டி ஹோஸ் மற்றும் இதர பொருத்துதல் கட்டணங்களுக்கான பாதுகாப்பு கட்டணத்திற்காக இந்த மானியம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் அடுப்புகளை வாங்குவதற்கு வட்டியில்லா கடன்களை வழங்குகின்றன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா என்பது அனைத்து வகையான விநியோகஸ்தர்களின் கீழ் வரும் அனைத்து பிபிஎல் குடும்பங்களையும் உள்ளடக்கியது மற்றும் கள நிலவரத்திற்கு ஏற்ப பல்வேறு அளவு சிலிண்டர்களையும் விநியோகம் செய்கிறது. இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மலைப்பகுதி மற்றும் மாநில மக்களுக்கும் கிடைக்கும். சமையல் நோக்கங்களுக்காக எல்பிஜி பெறுவதில் மக்கள் எதிர்கொள்ளும் பல சிரமங்களையும் இந்த திட்டம் நிவர்த்தி செய்கிறது. இந்த திட்டத்தின் நோக்கங்கள் பெண்களுக்கு அதிகாரமளித்து அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது, சமைக்கும்போது தூய்மையற்ற புதைப்படிவ எரிபொருள் மற்றும் பிற எரிபொருளை பயன்படுத்துவதால் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகளை குறைக்கிறது, சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும் எரிபொருளின் பயன்பாட்டிலிருந்து உட்புற மாசுபாட்டை கட்டுப்படுத்துகிறது, அடுப்பு புகையால் ஏற்படும் சுற்றுச்சூழலின் தூய்மை சீரழிவை தடுக்கிறது. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனாவிற்கு தகுதிகள்: விண்ணப்பதாரர் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்ணாக இருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தைச் சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் வீட்டில் வேறு எந்த எல்பிஜி இணைப்பும் வைத்திருக்கக்கூடாது. விண்ணப்பதாரரின் பெயர் SECC 2011 பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களின் பிபிஎல் தரவுத்தளத்தில் வழங்கப்பட்ட தகவலோடு பொருந்த வேண்டும். விண்ணப்பதாரர் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வேறு எந்த திட்டத்திலும் பதிவு செய்யக்கூடாது. இது தவிர விண்ணப்பதாரர் தனது பிபிஎல் நிலை, அடையாளம் போன்றவற்றை குறிக்கும் ஆவணங்களின் தொகுப்பையும் சமர்ப்பிக்க வேண்டும். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று நீங்கள் கேட்டது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா சிற்றுரை.

இப்போ 12:07 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதி வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் ரெயின்போ பண்பலை 101.4 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஒரு பியூட்டிஃபுல்லான டாப்பிக்கோட தாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன டாபிக் தெரியுமா? சில நேரத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தடை வந்து நிற்கும். அதில் இன்னொரு ஒரு தடை அப்படின்னு சொல்லும்போது வயசு. வயசு ஆக ஆக ஐயோ இன்னொரு வயசு ஆயிடுச்சா அப்படின்னு தோணும். அதுவும் இந்த 20 வயசு கடக்கும் போது ஒரு பயமோ, அதே 50 வயது அதாவது 50 வயசு 50 இயர்ஸை வந்து தாண்டும் போது இன்னொரு ஒரு பயமோ வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்று வந்து யங் ஏஜ்லேருந்து அடல்ட்ஹுட்டுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, அதாவது 12, 13 இதெல்லாம் வந்து டீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வயசுலேருந்து 19 முடிச்சு 20 தாண்டும் போது ஐயோயோ இனிமேல் எல்லாமே வந்து 20ஸா அப்படின்னு ஒரு பயம் வரும். அதே நேரத்தில் 50 வயசு தாண்டும் போது ஆஹா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டோண்டா, இனிமேல் என்னென்ன உடல் பிரச்சனைகள் வரப்போகுதோ தெரியலையே அப்படிங்கிற இன்னொரு ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா அடல்ட்ஹுட்டோடைய ஃபைனல் இன்னிங்ஸை வந்து 50ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுலேருந்து ஒரு 10 வருடத்தில் உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு பெரிய குழப்பம், ஒரு பயம், ஐயோ நம்மளுக்கு வயசாயிருச்சு.

அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்மளுக்கு வயசு ஒரு தடை அப்படிங்கிறத இந்த சொசைட்டி நம்மளுக்கு எப்போவுமே மனசுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற ஒரு லிமிட்டேஷன்னு சொல்லலாமா, ஒரு தடை. உங்களுக்கு என்னைக்காவது வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு தோணியிருக்கா? இன்றைக்கும் நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வயசு ஒரு தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுன அந்த தருணத்தை தான் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ நீர்களே, நீங்கள் என்னோட சேர்ந்து பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 அல்லது 295-2-0554. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. எஸ், வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்த அந்த ஒரு தருணத்தை என் கூட பகிர்ந்து கொள்ளுங்க நேயர்களே. ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் முதல் பாடல் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இறைவி திரைப்படத்திலிருந்து மனிதி அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். பிருந்தா, அனந்து மற்றும் சந்தோஷ் நாராயணன் இணைந்து பாடிய பாடல். விவேகுடைய வரைகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையில் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா மனிதி வெளியே வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான வரிகள் வந்து இருக்கும். எல்லா தடைகளையும் மீறி வெளியில வா, கூண்டு அப்படிங்கிறத உடச்சி வெளியில வா அப்படிங்கிற ரொம்ப அழகிய வரிகள் அனைத்தையும் கொண்ட ஒரு பாடல் தான். ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்காகவே எக்ஸ்க்ளூசிவ் அந்த பாடலை உங்களுக்காக டெலிகேட் பண்ணுற விமென். ஸோ கேட் என்ஜாய் பண்ணுங்கள். இது ரெயின்போ பொன்பலை 101.4 எல்லாமே சமதூள்.

0: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. எஸ், எல்லாரும் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, வயது ஒரு எல்லை கிடையாது அப்படின்னு உங்களுக்கு தோன்றிய அந்த ஒரு தருணம் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ முதல் காலர் யாருன்னு பார்த்தீங்களா? வணக்கம். எப்படி வந்தோன்னா ஃபஸ்ட்டு கலராக வந்துடுறீங்க? சூப்பர்மா, சூப்பர். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேம்மா. சொல்லுங்க.
1: என்னமா
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் நீங்க கலந்துகிட்டது. சொல்லுங்க
1: மேடம். நம்ம ஏதோ ஒரு நெகிஸ் பண்றோம் செய்யணும், அதுக்கு வயசே தேவையில்லை மேடம். மனசு தான் காரணம், திரும்ப தான் காரணம், எடுத்துக்கும் எடுத்து துஞ்சி செய்யணும். அதுக்காக வயசு எடுத்து பாக்கூடாது. ஒரு ட்ரெஸ் பண்ணணும், அது வயசு பாக்கூடாது. அதுல எந்த பாக்கூடாது, நம்ம ஹாப்பியா இருக்கிறோமா அதுதான் சந்தோஷம் நம்மளுக்கு.
0: சூப்பர்,
1: அதுதான்
0: சூப்பர்.
1: அதுதான் மனசு தேவை. யாரா சொன்னா அதுக்கு நம்ம கவலை போல, நம்ம மனசாட்சி நம்ம நேரம் நினைச்சுக்கிறோமா அதுதான் தேவை நம்மளுக்கு.
0: சூப்பர்மா, சூப்பர், நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: தேங்க்யூ. நேர்களே, நீங்களும் உங்களுடைய லைஃப்ல எப்போ வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிற உணர்ந்தீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2980630038 அல்லது 2952055544. தடைங்கிறத போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கங்க. அந்த தடை எல்லாத்தையும் அடுக்கி வச்சு, தடை எல்லாத்தையும் படிக்கற்களாக மாற்றிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாமா? உங்களுக்காகவே ஐரா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் காரிகா அப்படிங்கிற பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்கு. சித் ஸ்ரீராமுடைய குரலில், மதன் கார்கி வரிகளில், சுந்தரமுடைய செயலை கேட்டேன். இந்த நீங்கள் திரையின் 101.4 இங்கே எல்லாமே சமதுல.

வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. இன்றைக்கும் நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, வயது ஒரு தடை அல்ல என்பதை நீங்கள் உணர்ந்த அந்த தருணம் என்ன அப்படிங்கிறது தான் என் கூட ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நேர்களே, நீங்கள் அந்த தருணத்தை என் கூட ஷேர் பண்ணால் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 அல்லது 2952055544. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 0444 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே தடை இருக்குங்க, அதிலேயே சிலருக்கு வயசு அப்படிங்கிறது தடையாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் கிடையாது, நம்மளுடைய எண்ணமும் மனமும் நம்மளுடைய திறமையும் தான் முக்கியம். வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு தருணத்தில் உணர்ந்திருப்பீங்க, அது என்ன அப்படிங்கிறத தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து விசிறி அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. தாமரையுடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது 101.4 இங்கெல்லாமே சமதுல.

0: ஜெனரேஷன் ஸ்பீக்கிங்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 的上了动了。எண்ணம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த தருணம் என்ன அப்படிங்கறத என் கூட பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ நேயர்களே, நீங்க என் கூட பேசணும் அப்படின்னா, முக்கியமா பெண்கள் நீங்க என் கூட பேசணும்னா, இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்னேகிதே நிகழ்ச்சியில போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அல்லது 295-2-0-5-5-4. இந்த எனக்கு இணைப்பு எண்ணாக 0-4-4 அப்படிங்கிற எண்ணையும் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நேர்களே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எப்படி வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒவ்வொரு கட்டத்துலேயும் எப்படி ஒரு சின்ன சின்ன தடை வரும் அப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்து நம்மளுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு தடையை அணிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸே இருப்பாங்க. இல்லை இல்லை, இப்போ நீ இதை பண்ணாத அப்படின்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு வயசே வந்து தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, வயசு ஒரு தடை கிடையாது. ஸோ அடுத்த காலர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு அந்த மென்மையான
1: குரலிலிருந்து? ராணி பேசுகிறேன்.
0: ராணி, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் வந்து டீச்சர், ரிட்டையர்ட் ஆன டீச்சர் இருப்போம்.
0: ஓகே.
1: ஆனால் வந்து இந்த டீச்சர்ஸ் டே எல்லாம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து அந்த பிள்ளைங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக டான்ஸ்லாம் ஆடுவாங்களே, ஆடுங்க நம்ம நம்மெல்லாம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் கூட சுற்றி சுற்றி ஆடும்போது நானே குழந்தையா மாதிரி ரொம்ப டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ மற்ற டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, என்னப்பா நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணீங்க போல இருக்கு. ஆமா, உண்மையாவே நான் வந்து என்னோட வயசெல்லாம் மறந்து பிள்ளைங்க கூட சேர்ந்தோடனே நானும் ஒரு என்ன சொல்றது, பட்டாம்பூச்சி மாதிரி நானே பறந்த மாதிரி இருக்கேன். இப்ப தான் நல்லா இருக்கு, இன்பா ஆடாம நிறுத்தின பிறகுதான் ஹெவியா தெரியுது. ஓ, நம்ம இங்க வந்துட்டோமா பழைய இப்படி அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஸ்டூடெண்ட்ஸோட சேரும்போது அந்த இதே ரொம்ப நல்லா இருக்கும். வயசெல்லாம் மறந்து எல்லாத்தையுமே மறந்து அதை மறக்கவே முடியாது.
0: கண்டிப்பா, சூப்பர், ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அதுவும் நடனம் ஆடுறதுக்கு ஒரு வயசு வந்து தடையெல்லாம் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ.

ராணி ரொம்ப அழகாக சொன்னாங்க. நான் அவங்க கூட இருக்கும்போது தான் சே வயசே வந்து இப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். ரொம்ப லேஸாக ஃபீல் ஆச்சு. அதை எப்போ நிறுத்தினேனோ அப்போ தான் வந்து ஐயோ அப்படின்னு கனமாக இருக்குது அப்படின்னு. கரெக்ட், ரொம்பவே கரெக்ட். இந்த மாதிரி ஒரு வயசு நம்மளுக்கு தடை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா சில நேரங்களில் நம்மளுக்கு தேவைப்படுறது ஒன்றே ஒன்று தான். வயது கூடினவங்க நம்மளை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது, அடடே என்னடா இவ்வளோ வயசில் இவ்வளோ பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கும்போது

ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? கவலை வேண்டாம் திரைப்படத்துல இருந்துதான் நீ தொலைந்தாயோ அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீராமுடைய குரல்ல, கோஷேஷாவுடைய வரிகள்ல, லியோன் ஜேம்ஸோட இசையில கேட்டேனே. திருங்கள் திரையின் பொன்பலை 101.4 இங்கெல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தோணும். ரெயின்போ கேட்கலையா?
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி. அடுத்ததாக ஒரு சூப்பரான காலர் வெயிட் பண்ணிருக்காங்க, யார் அப்படின்னு பாத்துக்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்கிறது பேசுறேன்?
2: நெல்லை மாவட்டத்துல இருந்து இப்ராஹிமா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: உங்க பேர் என்னமா?
2: இப்ராஹிமா.
1: இப்ராஹிமா, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கம்மா, நல்லா.
1: சூப்பர்மா, சொல்லுங்கம்மா.
2: வயது எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனா வயது எனக்கு ஒரு தடையே கிடையாது. என்ன இப்ப இதுல கூட பேசுறதுக்கு நான் வந்து ஆர்வமா பேசுறேன், வானல பேசுறது. அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் எந்த வேலைனாலும் நான் வந்து அந்த வயது ஒரு தடையே கிடையாது. தொடிஞ்சு எல்லா வேலையிலுமே இறங்குறோம். அதே மாதிரி எங்க ஊர்ல சின்ன சின்ன கட்டுரைகள் கட்டுரை போட்டி ஏதாவது நடத்துவாங்க. ஏதாவது போட்டிருந்தா நான் எப்படியும் கலந்துக்கிடுவேன். அது வந்து நமக்கு அந்த வயசு இதெல்லாம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி அந்த ஒரு பிரைஸ் ஆயிட்டு வந்துடும், என்ன விளையாட்டு போட்டினாலும் சரி, வயசை பத்தி நான் கஷ்டப்படவே மாட்டேன். அது நமக்கு அது ஒரு ஆர்வம் தான். அது இதை பத்தி நம்ம அதே மாதிரி படிக்கிறதும் அப்படிதான், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இந்த வயசுலயே நான் வந்து லைப்ரரியில புக் எடுத்து நான் படிக்க தான் செய்வேன். இப்பவும் எனக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட். சின்ன வயசுல அது அப்படியே பழக்கமாயிட்டு அதை மாத்திக்க முடியல. அதனால அந்த வயசை வந்து நம்ம வயசாயிட்டேன்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. என்னைக்குமே நம்ம வந்து நம்ம ஆரோக்கியமா இருக்க வரைக்கும் நம்ம மனசை இளமையா வச்சுக்கிடணும்.
1: சூப்பர் மா, சூப்பர்.
2: இதுவும் கடந்து போயிடணும், இதுவும் கடந்து போவோம். எவ்வளவு கஷ்ட நஷ்டம் எல்லாமே வரும். நாங்கெல்லாம் நிறைய பள்ளம் மேடு எல்லாம் பார்த்துதான் வளர்ந்து வந்தவங்க தான் இந்த வயசுக்கு வந்திருக்கோம். அதனால அந்த பள்ளம் மேடுகள் வாழ்க்கைனாலே 1000 இருக்கும் பார்த்தீங்களா. நினைத்து பார்த்து நிம்மதியா உழவர் இருக்காங்க. நம்ம இந்த வயசுல நம்ம ஆரோக்கியமா இருக்கோமா அதே நமக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து அந்த வயசு நமக்கு ஆயிட்டேன்னு சொல்லி எந்த வித இதுலயுமே நம்ம அது சோர்ந்து போக கூடாது.
1: சூப்பர்மா, ரொம்ப அழகா, ரொம்ப போயட்டிக்கா.
2: சோர்ந்தே போக கூடாது. நமக்கு நல்லபடியா உடல நமக்கு எவ்வளவுக்கு முடியும் அவ்வளவு வீட்டு வேலைகள்லாம் ஆரோக்கியமா பாக்கணும். சிலவங்க 40 வயசுல ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க, வீட்டு வேலை பாக்க ஆளு வச்சு பாக்கணும். நாங்கெல்லாம் 45 வயசு 50 வயசு வீட்டு வேலை அத்தனைக்கும் நாங்க வந்து நாங்களே தான் துணி தேய்க்கிறது. அப்பம்னா மிஷின் கிடையாது, துணி தேய்க்க எல்லாமே நாங்க தான் செய்வோம். இப்ப உள்ள பிள்ளைகள 40 வயசுல ரெஸ்ட் எடுத்து கேட்டா எனக்கு துணி தைக்க முடியல, இருக்க முடியல, எல்லாமே நம்மகிட்டதான் இருக்கு மேடம். எல்லாமே நம்ம கையில நம்ம செய்யணும்னு நினைச்சா எந்த வயசுலயும் சாதிக்கலாம். சாதிக்கிறது வயது ஒரு தடையே கிடையாது.
1: உண்மைதாமா, ரொம்ப சூப்பரா ஒரு எடுத்துக்காட்டா வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. நீங்க சொன்ன அந்த வரிகளுக்கு நீங்க நிறைய வரிகள் சொன்னீங்க இல்லையா, அது எதுல உள்ள வரிகள்? இல்ல நீங்க சொன்ன
2: பாடல் ஒரு பாடு, கவிஞர் கண்ணதாசன் பாடல்கள் தான். நான் நிறைய பாடல்கள்.
1: என்ன பாடல் நீங்க இப்ப வாசிச்சீங்க?
2: உனக்கும் கீழே உள்ளவர் கூட நினைத்து மயக்கமா.
1: சூப்பர், சூப்பர்.
2: இவ்வளவு கஷ்ட நஷ்டம் வருமா அதுக்கு, அதெல்லாம் கடந்து வந்து நமக்கு அந்த மனதே ஆரோக்கியமா வந்துரும். வயசு போப்ப வயது வந்து ஒரு அனுபவம் தானே. வயசு போப்ப அதுக்காக இன வயசுல கஷ்டங்கள் வருது, அதுக்கு நம்ம சுதந்திரம் கூடாது.
1: கண்டிப்பாமா, கண்டிப்பா.
2: இதுவும் கடந்து போகணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இன்னொன்னு இறை நம்பிக்கை கட்டாயம் இருக்கணும்.
1: சூப்பர்மா, சூப்பர். நன்றிமா,
2: நன்றி, நன்றிமா,
1: நன்றி, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: வயது ஒரு தடையான்னு கேக்குறீங்க.
1: ஆமா,
3: வயது ஒரு தடை இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த நேரம் செயல்பட்டு இருக்கிறவங்களும் இயங்குறவங்களும் சுறுசுறுப்பா இருக்கிறவங்களும் வயசை வந்து ஒரு தடையாவே நினைக்கவே மாட்டாங்க.
1: கண்டிப்பா.
3: உடல் சோர்வடையன்மையை தவிர உள்ளம் சோர்வடையறதே இல்ல, தெரியுமா?
1: கண்டிப்பா.
3: இன்னைக்கு எல்லாம் சின்ன சிறு பிள்ளைகள் கூட இன்னைக்கு சோர்வடைஞ்சு வயது தளர்ந்தது மாதிரி, அதாவது தீய பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறதுனால ஆகுறாங்க. அவங்களையுமே நம்ம சரி பண்ண வேண்டியது பெரியவங்களான நம்ம தானே. நம்ம வந்து வயத தடையா நினைச்சோம்னா நம்மனால உத்வேகத்தோட செயல்பட முடியுமா? நம்ம சோர்வடைஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி

0: கொடுக்கறது யாரு?
1: பிள்ளைங்களுக்கு
0: நல்லது சொல்லிக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இளமையோட இருக்கணும், மனசு இளமையாக வச்சுக்கணும்.
1: நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும்.
0: ஆமா, நான் அந்த மாதிரி இருக்கேன். நான் அந்த கவிதை எழுதுறேன், கட்டுரை எழுதுறேன், பாட்டு
1: பாடுறேன்,
0: எதுக்குமே
1: சூப்பர்மா.
0: துணிச்சலோட எதையும் செயல்பட்டு வயசை ஒரு தடையா நினைக்காம எல்லாமே நம்மளால செய்ய முடியும். படிக்க முடியும், எழுத முடியும், பாட முடியும், சசிக்க முடியும். எல்லாத்தையுமே நம்ம செய்யறதுக்கு நம்ம மனசுதான் எல்லாம் காரணம்.
1: கண்டிப்பா
0: மட்டும் என்னைக்கு சுறுசுறுப்பா இருக்கிறேன்.
1: ரொம்ப உண்மைமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுடைய பேர் ஒரு தடவை சொல்ல முடியுமாமா?
2: நானும் என்ன ஆசை இருக்குன்னு சொல்லிருக்கேன். அது வந்து எனக்கு வாட்ஸ்அப் எப்படின்னா ஒரு லாஸ்ட் இயர் ஜனவரியிலதான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப வந்து முதல் ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சுட்டேன். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ரெண்டுமே 6 மாசத்துக்கு ஒரு எக்ஸாம் வரும்.
1: நீங்க அத ஆரம்பிக்கும் போது உங்க வயது 54. இப்பவே வந்துட்டு சிலர்லாம் வந்துட்டு 25 வயசுக்கு அப்புறம், அதாவது வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு இதுக்கப்புறமும் படிக்கணுமா, அதான் வேலை போக ஆரம்பிச்சிட்டோம்ல அப்படின்னு நினைக்கிற இந்த காலத்துல நீங்க 54 வயசுல புதுசா ஒரு சன்ஸ்கிருத வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க.
2: அது வந்து இந்த உள்ளத்தோட நமக்கு அந்த இது உண்மையான இது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்கும். பிரபஞ்சம் நமக்கு வாய்ப்பு பண்ணும். அதை
1: கண்டிப்பா
2: அதை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும். பிளஸ் நமக்கு அந்த ஆர்வம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே முடியாதுன்ற வார்த்தை நான் சொல்லவே மாட்டேன். உடம்பு கூட முடிஞ்சிடும், எப்படியாவது பண்ணிடுவேன், முடியலன்னா கூட அப்படிதான் சொல்லுவேன். நான் வந்து ஐயோ என்னால முடியல அந்த மாதிரி வார்த்தை ரொம்ப நெகட்டிவா நான் பேசவே மாட்டேன்.
1: சூப்பர்மா, சூப்பர்மா.
2: பாசிட்டிவான வார்த்தைகளை நம்ம உபயோகப்படுத்துறது நம்ம லைஃப்க்கு நல்லது.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: மூணாவது இதுக்கு படிச்சிட்டு இருக்கேன், சிக்ஷான்னு சொல்லிட்டு 3rd கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் ஜனவரியில எழுத போறேன்.
1: வாழ்த்துக்கள்மா, ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.
2: எனக்கு
1: ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் அவங்க செய்யற காரியங்கள், அதுவும் அவங்களோட இந்த வயதுல அவங்க செய்யக்கூடிய காரியங்களை கேக்குறதுக்கு பயங்கர ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அடனே இவ்வளவு காரியம் பண்றாங்களா, அதுவும் இந்த ஏஜ்ல அப்படிங்கறத வந்து கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம். யாருங்கிறது?
3: பெஸ்மாம்பலத்துல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு இப்ப வயசு 70. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இருந்து நான் 10 இயர்ஸ் ஆகுது ரிட்டையர் ஆகி. இப்பவும் நான் எப்பவும் போலதான் இருக்கேன். காலில் வீட்டு வேலை எல்லாம் நானா செய்வேன். அதுக்கப்புறம் யூடியூப்ல பார்த்து நிறைய டெய்லரிங் கத்துக்கினேன். என் பேத்திக்கெல்லாம் ட்ரெஸ் நான் தைப்பேன், எனக்கு தைச்சுப்பேன். எல்லாமே நான் பண்ணுவேன். டிராயிங் போடுவேன், பெயிண்டிங்கு, கிராஃப்ட் அத்தனையே பண்ணிட்டு இருக்கேன். எப்பவும் போல பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அவங்க சொன்ன மாதிரி ஏஜ் பத்தி நினைக்கிறதே கிடையாது.
1: உங்களுக்கு 70 வயசு?
3: 70.
1: உங்களுக்கு எனக்காவது தோணி இருக்கலாமா, எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு 50லயோ 60லயோ கண்டிப்பா வந்து ஐயோயோ வயசாயிருச்சுன்னு தோணும்ல, அந்த அந்த ஒரு தாட் வரும்போது அதை எப்படி வந்து நீங்க டேக்கிள் பண்ணீங்க?
3: கண்டிப்பா சான்ஸே இல்ல. அந்த ஏஜிங்கறத நினைக்கிறது இல்ல. நான் ரிட்டையர் ஆகிறப்ப எல்லாம் நீங்க ரிட்டையர் ஆயிரீங்களா, இப்படி இவ்வளவு சின்னவங்களா இருக்கீங்க, அது வேணும்னே அப்படி எல்லாம் கிடையாது. எப்பவுமே அதை பத்தி நினைக்கிறதே கிடையாது. எப்பவும் போலயே இருக்க, எப்பவும் போல இன்னை வரைக்கும் அதேதான். காலையில வீடு பெருக்கி துடைக்கிறதுல இருந்து எல்லாம் தான். எங்க இன்னொரு சிஸ்டர் கூட இருக்கேன், அவங்க வந்து வேலைக்கு போனா எல்லாரும் சேர்ந்து சமைச்சு எல்லாம் பண்றது ஃபுல். அதை இப்ப கூட நேரடியா கேட்டுக்கிட்டு உட்காந்து தைச்சிட்டு இருக்கேன்.
1: ஒவ்வொருத்தங்களும் சொல்ற காரியத்தை கேக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமா தொடர்ந்து பேசலாம்.

0: conversation begin.
1: Hi Malini, I'm Krishnan. நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழகு, இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் நேர்களே, இன்றைக்கோ இன்றைக்கி நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக வந்து நம்ம நிறைய காரியங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளுடைய காலர்ஸ் எல்லாருமே நான் கேட்ட குவஸ்டனுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மட்டும் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்த தருணம் என்னன்னு தான் கேட்டேன். ஆனால் வயசு ஒரு தடை இல்லைங்கிறதுக்கான எடுத்துக்காட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேர்களே, உங்களோட லைஃப்லையும் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே வயசு அப்படிங்கிறது தடை இல்லை அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லிட்டு விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்களுடைய எண்ணமும் சிந்தனையும் அதையும் தாண்டி உங்களோட முயற்சியும் இருந்தால் போதும், எந்த வயசுலேயும் எந்த காரியத்தையும் செய்யலாம். நம்மளுடைய காலேஜில் ஒருத்தங்க சொன்னாங்க, 54 வயதில் நான் சான்ஸ்கிரிட் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு. எப்போ எதை பண்ணணும்னு நீங்கள் நினச்சாலும் பண்ணலாங்க, அதுக்கு வயசு ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைவு பாடலாக உங்களுக்காகவே யூத் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல் முட்டைக்கலக்கி அப்படி தான் வந்துகிட்டே இருக்குது. கென் கருணாஸுடைய குரல், அவருடைய வரிகளில் ஜிவி பிரகாஷ் இசையில் கேட்டேன். இந்த இது ரெயின்போ பண்பல 101.4 இங்கே எல்லாமே சமதோலு. மீண்டும் உங்கள் அறியும் 2 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜி ஜோனால். பாய் பாய்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 1:01 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க திரைகானம். எஸ், நான் இங்கே ஆர்ஜே சரண் ஜெயராமன் தான். அடுத்த 1 நான் கூட பேச போகிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இந்த 1 வந்து அப்படி கொஞ்சம் பழைய பாடல்கள்லாம் போய் கேட்கலாமா? எத்தனை புது பாடல்கள் வந்தாலும் இந்த பழைய பாடலில் கேட்குற மாதிரி ஒரு சுகம் இருக்கு இல்லையா? அதை வந்து இந்த ரேடியோவில் கேட்குறது இருக்கு இல்லையா, அது இன்னும் அழகாக இருக்கும். எஸ், இன்னைக்கு பிளேலிஸ்ட்ல வந்து முதல் பாடலா வந்து என்ன பாட்டு சரண் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் பாடல் டீம் சவுந்தரராஜனுடைய குரலில் தான் வந்துட்டு இருக்கு. கே வி மகாதேவனுடைய இசையில இந்த பாடல் வந்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆடு மயிலே ஆட்டம் அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே இயலாமே சமதுல.

உண்மையாகவே இந்த மாதிரி பாடல் கேட்கும்போது எதுவும் தேனாக தான் ஆகும். எஸ், டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில் வாலியோட வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவரோட இசையில் தான் இந்த ஒரு பாடல் வந்து கேட்டிங்க. தாயின் மடியிலிருந்தோம்

0: இங்க எல்லாமே தூள்.
1: எஸ்.என்.எஃப்.எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க நிகழ்ச்சி திரைகாலம் மற்றும் நாவுங்க ஆர்.ஜே. சரஞ்சயராமன். எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் வந்து 1:11:45 ஆகுது. எஸ் நிகழ்ச்சியில் திரைகாலம் நிகழ்ச்சியில் அழகழகான பேக் டு பேக் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து எஸ் இந்த பாட்டு தான், கண்டிப்பாக இந்த பாட்டு தான் வரும்னு தெரியும். ஏன்னா எப்போல்லாம் வந்து கொஞ்சம் டவுன் ஆகும், கொஞ்சம் லோவாகவும் இருக்கணும், இந்த பாட்டு நான் கண்டிப்பாக கேட்பேன். அப்படி என்ன பாட்டு அப்படின்னு கேட்குறீங்க? எஸ் மயக்கமா கலக்கமா அப்படின்ற பாட்டு தான். பி.வி. ஸ்ரீனிவாசுடைய குரல், கண்ணதாசனுடைய அப்பேற்பட்ட வரிகள் கொண்ட பாடல் தான். விஷ்ணுநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையமைத்த இந்த ஒரு பாடல் இப்போ எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ரத்தத்திலகம் திரைப்படத்திலிருந்து தாழம்பு என்ற பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவன் அவருடைய இசையில் பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:18 ஆயாச்சு.

எஸ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. திரைகானம் தான் வந்து போயிட்டுருக்கு. இந்த ஒரு மணி நேரம் வந்து அடி பழைய பாடலாம் கேட்டுட்ருக்கோம் இல்லையா, கேட்டுட்ருக்க நேரம்

0: நேரம் வந்து 1:19 ஆயாச்சு. மற்றும் இது சென்னை எஃப்எம் ரெயின்போ, நான் உங்கள் ஆர்ஜி சரஞ்சயராமன். எஸ், இந்த ஆக்சுவலி இந்த பிளேலிஸ்ட்டை கொடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். எனக்கு இந்த பாடல் ரொம்ப புதுசாக இருக்குது, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க, இந்த மதிய நேரத்தில் அப்படியே நம்ம லன்ச்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுப்போம்ல, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பாடலாம் கேட்கும்போது அப்படியே கொஞ்சம் ஜாலியாக இதமாக இருக்கும்ல. எஸ், அப்படி ஒரு பாடல் தான் அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. என்ன எந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போராளி அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. யார் பாடியிருக்கா அப்படின்னா சசிகுமார். எஸ், இந்த ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டிருந்திருங்கள். இது எஃப்எம் 2.1.4, இங்கே எல்லாமே சமதுள.
1: விதியே போற்றி, விநாயகா போற்றி, பதியே போற்றி, பரமா போற்றி, சிதைவினை நீக்கும் தெய்வமே போற்றி, புதுவினை காட்டும் புண்ணியா போற்றி, மதியினை வளர்க்கும் மண்ணே போற்றி, இச்சையும் கிரியும் ஞானம் என்றாருக்கு மூலசக்தியின் முதல்வா போற்றி, பிறைமதி சூடிய பெருமான் போற்றி, நிறைவினை சேர்க்கும் நிர்மலன் போற்றி, காலமூன்றையும் கடந்தான் போற்றி, சக்தி தேவி சரணம் போற்றி, வெற்றி போற்றி, வீரம் போற்றி, பக்தி போற்றி, பல பல காலமும் உண்மை போற்றி.

0: இயற்கை.
1: எஸ் பேக் டு பேக் வந்து பரிசு மற்றும் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து அழகான பாடலாம் கேட்டோம் இல்லையா. இந்த பாடலை வந்து கேட்டு முடித்தது நேரம் 1:30 நிமிஷம் ஆயாச்சு.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் டி எம் சவுந்தரராஜன் இணைந்து பாடிய இந்த பாடலை எழுதியது கண்ணதாசன். விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடலுக்கு இசை. பார்மகளே பார் அப்படின்ற படத்திலிருந்து இந்த பாடலை கேட்டு முடித்த நேரம் 1:36 ஆயாச்சு.

0: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

டிவி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகியோட குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட இசையில நெஞ்சம் மறப்புதலை அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து இந்த பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:41 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இந்த அழகுக்கு மலருக்கும் அந்த பாடல் வந்து கேட்கும்போது அவ்வளோ ஒரு இனிமையாகவும் அவ்வளோ ஒரு துள்ளலாகவும் இருந்துச்சு. ஏதோ இப்போ அந்த பாடு மாதிரி பாட்டு மாதிரி இருந்துச்சு. நான் எப்போ படம் வந்துச்சு அப்படின்னு தேடி பார்க்கும்போது 1960களில் படம் வந்திருக்கு. எத்தனை வருடம் கழித்தும் இந்த மாதிரி பாடெல்லாம் வந்து உயிர்ப்போடு இருக்குதுன்னா அது ரொம்ப தனித்துவமான விஷயம் இல்லை. இந்த பிளேலிஸ்டில் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப வந்து லைக் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்க மாதிரி ஆகிடுச்சு. எஸ், அப்படி ஒரு பாடலை கேட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து ஒரு பாடல், அதே மாதிரி அடுத்து ஒரு பாடல் வந்து கொண்டு வந்திருக்கான் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலாவுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவங்களுடைய காம்பினேஷன் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். கண்ணதாசனுடைய வரிகளில் கே வி மகாதேவனுடைய இசையில் என்ன பாட்டு சிறந்தன கேட்குறீங்க? நீதிக்கு பின் பாசம் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்தால் அக்கம் பக்கம் பார்க்காதே அப்படின்ட்டு ஒரு பாடல் கேட்டிருந்திருக்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளை.

மேரி ஸ்டைலை பார்த்து விட்டுத்தான மர்லின் மன்றோ மேலுலகம் போன. மேரி ஸ்டைலை பார்த்து விட்டுத்தான மர்லின் மன்றோ மேலுலகம் போன. காஞ்சனாவின் கெட்டப்பு காகிதப்பு செட்டப்பு கார்மன் பிராண்ட்.

டி சுஷீலா மற்றும் டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல வி சீதாராமன் அவருடைய வரிகளில், ஆர் சுதர்சன் அவருடைய இசையில், நானும் ஒரு பெண் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து இந்த ஒரு அருமையான பாடலை கேட்டு முடித்த இந்த நேரம் 1:51 ஆயாச்சு.

0: F104 இங்கு எல்லாமே சமதூளு.
1: எஸ், இந்த அழகான மதிய வேலையில் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. கேட்டுட்ருக்க இந்த நேரம் 1:52 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. அதில் திரைகானம், எஸ் பழைய பாடல்கள், 1960களில் 70களில் வந்த பாடலெலாம் கேட்டு சில அகச்சிட்ருக்கோம் இல்லையா. எஸ் நிகழ்ச்சியில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். இன்னும் ஓரிரு பாடல்கள் தான் நினைக்கிறேன். குலமகள் ராதை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலா, ஏ மருத காசி, ஏ மருத காசி அவருடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டுருந்துருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள.

எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இத்தோடு நான் இன்னைக்கு கிளம்புறேன். நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக வந்து டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலாவோட குரலில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கல்யாணியின் கணவன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து எஸ் இப்போ நான் இங்கேருந்து கிளம்புறேன். இன்னைக்கு காலையிலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள்கிட்ட பேசினது. இதோடு நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜி சரண் ஜெயராமன். நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 2:02 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 இணைஞ்சிருக்கிறீங்க. ரெயின்போ மெலடிஸ்ல உங்களுக்காகவே இதமாய் இசையாய் புது புது பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில், இந்த மதியான நேரத்தில் ரெயின்போ மெலடிஸ்ல கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பழைய பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடல் என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா திரைப்படத்திலிருந்து புது வெள்ளை மழை அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டேனே தரங்களது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலை.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்ன
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்ணலிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா ஒரு நாள் நைட்டு அம்மாவோட கைப்பக்கம் ஞாபகம் வர ஒய்ஃப் கிட்ட இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு என்ன அப்படின்னு கேக்கும் போது

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தூள்.

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். எஸ், சூப்பர் டூப்பராக இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். நேரம் இப்போது 2:10 ஆயாச்சு. அடுத்ததாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் உழவன் திரைப்படத்திலிருந்து கண்களில் என்ன அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல். பாலியோடைய வரிகளில் ஏஆர் ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கெல்லாமே சமதூல்.

0: பாலம் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டு முடித்த நேரம் 2:15. அடுத்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் தான். எஸ்பி பாலசுப்ரமணியமோட குரலில், வாழியோடைய வரிகளில் இளையராஜா இசையில. கேட்டே நேந்திரங்கள ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.
1: ஒரு கோலக்கிளி சோடிதன்ன தேடுது தேடுது மானே,

0: நிற்குது நிற்குது முன்னே.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ். எஸ் நேயர்களே, திருடா திருடா திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாலுங்கிற சூப்பரான பாடலை தான் கேட்டு முடித்தோம். வைரமுத்தோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான் இசையில். நேரம் இப்போ 2:25 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இதமாக இசையாய் பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த மதிய வேளையில் இந்த 1:30 உங்களுடன் இருந்தது நான் உங்கள் அன்பு ஆர்ஜே ஜோனால். மீண்டும் உங்கள் அறியும் 3:02 ஹலோ டாக்டர் லைவில் சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கும் நம்ம கூட டாக்டர் ஹரிஷ் சந்திரா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய டவுட்ஸ், அவங்க கிட்ட உங்களுடைய டவுட்ஸை கேட்கணும் அப்படின்னா 3:02 ஜாயின் பண்ண மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிறைவு பாடலாக தங்க கிளி திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல், என்ன பாடல் தெரியுமா வந்துகிட்டு இருக்கு? நினைக்காத நேரம் இல்லை அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். மனோ மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, எல்லாமே சமதோலு.

90% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 56.27% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கொடி திரைப்படத்திலிருந்து சிறுக்கி வாசம் அப்படிங்கிற பாடல் வந்துகிட்டே இருக்குது. விவேக்குடைய வரிகளில் சந்தோஷ் நாராயணனோட இசையில். கேட்டு நிந்திரங்களது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழிகிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் இப்போ 3:08 ஆயாச்சு. எஸ் நேயர்களே, சூப்பர் டூப்பரான ஒரு பாடலை கொடி திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டு வந்தோம். அடுத்ததா அவங்களுக்காக செவத்த புல் அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. தீர நதிகாரம் ஒன்று திரைப்படத்துல இருந்து தான். கே ஜே ரஞ்சித்தோடைய குரல்ல ஜிப்ரன் மற்றும் கே ஜே ரஞ்சித்தோடைய வரிகள்ல ஜிப்ரனுடைய இசையில கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 எல்லாமே சமதுல.

நேயர்களே, நேரம் இப்போ 3:13 ஆயாச்சு. தீரன் அதிகாரம் 1 ஒரு சூப்பரான பாடலை கேட்டு முடித்தோம். அடுத்த பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து ஹே அப்படிங்கிற பாடலாம் வந்துகிட்டே இருக்கு. நான் முத்துக்குமாரோடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்திரோடைய இசையில கேட்டீங்க. ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

0: ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்,
1: ஹலோ வணக்கம் நேயர்களே. நேரம் இப்போ 3:18 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் வித் மீ ஆர்ஜே ஜோனால், ரெயின்போ பண்பலை 101.4 தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நேயர்களே, இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெனிங்கிட்டிஸ் மெனிஞ்சைட்டிஸ் தினத்தையொட்டி நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் ஹரிஷ்சந்திரன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ நியூரோ சர்ஜன் டாக்டர் ஹரிஷ்சந்திரா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம், என்னை இந்த இதுக்காக இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க எங்க கூட இருக்கிறதுலயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேயர்களே, உங்களுக்கு இது ரிலேட்டடான ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால் நீங்க உங்களுடைய கேள்விகளை டாக்டர் ஹரிஷ் கூட உங்களுடைய குவஸ்டின்ஸை நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. ஸோ டாக்டர், மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன டாக்டர்? அது நடக்கும்போது நம்மளோட பிரெயின்குள்ளேயும் பாடிக்குள்ளேயும் என்ன நடக்கும் டாக்டர்?
2: ஓகே, ஸோ மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும்னா பிரெயின் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம்.
1: ஓகே,
2: பேசிக்லி மூளைக்காய்ச்சல் தமிழில் சொல்லலாம். இதுதான் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்லப்போகிறோம். நம்ம பிரெயினை சுற்றி ஒரு சில லேயர்ஸ் கவரிங் இருக்குது அந்த பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அதனால் பிரெயின் எப்படி பாதிக்கப்படுதோ அதுதான் மெனிஞ்சைட்டிஸ்னு சொல்ல போகிறோம். இதுக்காக தான் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அக்டோபர் 5 எவ்ரி இயர் அந்த வேர்ல்டு மெனிஞ்சைட்டிஸ் டேன்னு ஒரு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, திஸ் இஸ் அ ஒரு இன்ஃபெக்ஷன். எப்படி நம்ம ஒரு வாந்தி இல்லை ஒரு பேதி ஒரு டைரியா இருக்கு, அது ஒரு இன்ஃபெக்ஷன் ட்ரீட்டபிளாக சிம்பிளான ஒரு நோய், ஒரு கோல்டாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக நோய் வச்சுக்கிறோமோ, பிரெயினில் ஒரு இன்ஃபெக்ஷனுக்கு தான் அவ்வளோ சீரியஸ், ஒரு சிம்பிள் நோய் கிடையாது, ஒரு சீரியஸான ஒரு நோய். ஏன்னா இதனால் ஒருத்தருக்கு உயிர் இழப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு அவேர்னஸ் ரொம்ப அவசியம். இதனால் நிறைய பேர் ஒரு டிசபிலிட்டியும் நம்ம அவாய்ட் பண்ண முடியும், லைஃப் ரிஸ்கையும் அவாய்ட் பண்ண முடியும். அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அண்ட் இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் க்ரியேட் பண்ணதுங்கிறது இட்ஸ் எ வெரி வெரி யூஸ்ஃபுல் சின்ன குழந்தைங்களும் அது பிறந்த குழந்தைங்களுக்கு நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு, வயசானவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி யாருக்கு பாத்தீங்கன்னா, யாருக்கு

0: இம்யூனிட்டி அதாவது தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஒரு சில பேருக்கு அடிப்படுறதுனாலையும் இது வரத்துக்கு தலையில் காயம் ஏற்படுறதுனால வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் காலர், வணக்கம் எஃப்எம். ஓகே கட் ஆயிடுச்சு. ஸோ நேர்களே, நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். அல்லது இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கும் போது 044-0-44 அப்படிங்கிற எண்ணை வந்து இணைப்பெண்ணாக சேர்த்துக்கொள்ளுங்கள். டாக்டர், நீங்கள் வந்து இதுக்குரிய காசஸ் சொன்னீங்கல்ல டாக்டர், ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுக்கணும் டாக்டர்?
0: ஸோ இந்த காலத்தில் நம்மளுக்கு வேக்சினேஷனுங்கிறது இந்த மெனிஞ்சைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நிறையாவே அவைலபிலிட்டி இருக்குது. இந்தியாவில் இதுக்கான ரொட்டீன் ஷெட்யூல்ஸுமே இருக்குது. யூஸ்வலாகவே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன வேக்சினேஷன் கொடுக்குறோமோ இதில் இந்த மெனிஞ்சைட்டிஸ் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியே ஒரு சில வேக்சின்ஸ் ஹவ் ஆல்ரெடி பீன் இன்க்ளூடட் இந்த இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக் ஷெட்யூலில் இன்க்ளூடாக இருக்குது. ஸோ அதை மாதிரி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு இது வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.
1: ஓகே,
0: அதை தவிர நான் சொன்ன மாதிரி வயசானவங்களுக்கு யாருக்கு தடுப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அடல்ட்ஸுக்கும் ஒரு சில வேக்சினேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இது வராமல் தடுக்கிறதுக்கு. அதை தவிர ஒரு சில கண்டிஷன்ஸ் யாருக்கா தலையில் அடிபட்டிருக்கு இல்லை மூக்குலேருந்து தலையில் இருக்கிற நீர் சிந்திண்டே இருக்குது இந்த மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸுக்குமே வந்து நம்ம இந்த தடுப்பு வேக்சினேஷன்ஸை கொடுத்தா இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
1: ஓகே டாக்டர், தேங்க் யூ ஸோ மச் டாக்டர். அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா, டாக்டர் கிட்ட
1: பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: ஆண்களுக்கே ஒரு பிராஸ்டேட்டிஸ் PSA கம்ப்ளைன்ட்.
0: சாரி, கிளியரா இல்ல, என்ன சொல்லுங்க சார்?
2: அதாவது ஆண்களுக்கு மட்டும் வரக்கூடிய கம்ப்ளைன்ட் சார், PSA பிராஸ்டேட்டிஸ் னு சொல்வாங்க தெரியுங்களா?
0: ஆமா ஆமா.
2: அந்த கம்ப்ளைன்ட் எதனால வருது, ஏன் வருது, அது வந்து அதுக்கான தீர்வு என்ன,
0: ஆண்களுக்கு தான் இந்த உறுப்பு இருக்கு, லேடிஸ்க்கு இந்த உறுப்பு கிடையாது. அதனால தான் ஆண்களுக்கு இதனால தொந்தரவு வருது. இது யூஸ்வலா வயசானவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் யூஸ்வலா இது வந்து இந்த ஒண்ணுக்கு ஆர் யூரின் போறதுல ப்ராப்ளமா உருவாக வரும். நார்மலாக எப்படி நம்மளுக்கு வயசானால் தலைமுடி நிறைக்குதோ அதே மாதிரி இந்த ஆர்கனோட சைஸ் கொஞ்சம் பெருசாகும்போது உங்கள் யூரின் பாதையில் அடைப்பு ஏற்படும் போது யூரினுக்கு பிரச்சனை வரலாம். யூஸ்வலாக இது வந்து மருந்து மாத்திரை மூலமாக அட்லீஸ்ட் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான ஒரு நோய் தான். இது ஒரு லைஃப் ரிஸ்க் சீரியஸான நோய்னா அந்த மாதிரி இது கிடையாது. பட் ஏதாவது டவுட் இருக்குன்னா ஆல்வேஸ் உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு யூரோலஜிஸ்ட்டு யூரின் சம்மந்தமான டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஸ்கேன் ஒன்று இதை எடுத்துகிட்டு என்ன வைத்தியம் வேணுமோ அதுக்கான மாத்திரை மருந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்றது பெட்டராக இருக்கும்.
1: ஓகே சார். டாக்டர், நம்ம மெனஞ்சைட்டிஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல டாக்டர், ஸோ அதில் பாக்டீரியல் வெர்சஸ் வைரல் மெனஞ்சைட்டிஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குல்ல டாக்டர், அதுக்கு ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் டாக்டர்?
0: ஓகே, ஸோ நீங்கள் காசஸ் ஆஃப் மெனஞ்சைட்டிஸ்னு பிடிச்சிங்கன்னா ஆக்சுவலாக நாங்கள் சொல்கிறது நாலு கேட்டகரியாக பிரிப்போம்.
1: ஓகே,
0: ஒன்று பாக்டீரியல், ரெண்டாவது வைரல், மூணாவது ஃபங்கல், நாலாவது பேரசைட்.
1: ஓகே,
0: இந்த நாலு நாத்துலேயும் உங்களுக்கு மெனஞ்சைட்டிஸ் வர வாய்ப்புகள் இருக்குது.
1: ஓகே,
0: ஸோ இதில் பாக்டீரியலுங்கிறது தான் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது. அதாவது காமனாக உங்களுக்கு யூஸ்வலாக ஒரு மூக்கில் ஏதாவது ஒரு சரி எதாவது இருக்குது அதுலேருந்து ஒரு இன்ஃபெக்ஷன் தலைக்கு வர்றது, இல்லை ஹார்ட்டில் ஏதாவது நோய் இருக்குது, இல்லை லங்ஸில் ஏதாவது நோய் இருக்குது, அது உங்கள் பிரெயினுக்கு வருது. நம்ம காமனாக பார்க்குறது பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ் தான்.
1: ஓகே,
0: பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறது எத்தனை நாளைக்கு கொடுக்கணுங்கிறது ஒரு ஒரு நோய்க்கு ஏற்ற மாதிரி கிருமிக்கு ஏற்ற மாதிரி மாறும்.
1: ஓகே,
0: வைரலுங்கிறது வந்து யூஸ்வலாக அவ்வளோ காமனாக பார்க்குறது இல்லை. பட் தேர் ஆல்சோ மோர் கவன் அன்டைக்னோஸ் ஆர் அண்டர் டயக்னோஸ்டு நம்ம சொல்கிறது. இது யூஸ்வலாக ரிலேட்டிவ்லி அதுக்கான ரெஸ்பான்ஸும் ட்ரீட்மெண்ட்டும் பெட்டராகவும் இருக்கும் அண்ட் அவுட்கமும் பெட்டராக இருக்கும் பாக்டீரியலோட பார்க்கும்போது. ஃபங்கலுங்கிற நம்ம சொல்கிறது யூஸ்வலாக இந்த டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, ரொம்ப இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறவங்க, கோவிட் டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க மியூக்கார் மைக்கோசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் பிரெயின் ஃபங்கஸ்னு வந்ததுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகமாக ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இட் இஸ் நாட் வெரி காமன். பட் நம்ம ஊர் இது எல்லாத்தையும் தாண்டி அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய மெனிஞ்சைட்டிஸுங்கிறது டியூபர்குலோஸ் ஆர் டிபி நோயினால் வரக்கூடிய மெனிஞ்சைட்டிஸ் தான்.
1: ஓகே ஓகே, ஸோ அது என்னது டாக்டர்?
0: ஸோ நம்ம எப்படி டிபி நோயினாலே நம்ம நெஞ்சில் சளினியை அதுக்கு மட்டும் தான் அசோசியேட் பண்ணுறோமோ அந்த நெஞ்சில் இருக்கிற சளினால் இருக்கிற அந்த டிபி நோய் உங்கள் ரத்தம் மூலமாக பிரெயினுக்கு பரவிச்சுன்னா பிரெயினில் டிபி நோய் வந்துச்சுன்னா அது மெனிஞ்சைட்டிஸாக டியூபர்குலோஸ் மெனிஞ்சைட்டிஸாக ப்ரெசென்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது யூஸ்வலி இதற்கான அவுட்கம் அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு இது வந்துச்சுன்னா அந்த நோய் நம்ம சரியான டயத்தில் ட்ரீட் பண்ணலன்னா உயிருக்கான ஆபத்து அதில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
1: ஓகே டாக்டர், ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க.

0: அடுத்த காலர். வணக்கம். வணக்கம் டாக்டர், இணைப்பில் இருக்காங்க. உங்க ரேடியோ வால்யூமை குறைச்சிட்டு டாக்டர்கிட்ட பேசுங்க.
1: ஆஃப் பண்ணிட்டேன் மேம், ஆஃப் பண்ணிட்டேன்.
2: சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம்
1: டாக்டர்,
2: சொல்லுங்க மேம்.
1: எனக்கு வந்து மூளையில சத்து இல்லைன்னு சொல்றாங்க சார்.
2: ஓகே,
1: அதுக்கு மாத்திரை கொடுத்துருக்குறாங்க, அது என்ன ரீசன் சார்?
2: மூளையில் சத்து இல்லைன்னு சொல்லுறது எனக்கு ரொம்ப கிளியராக இல்லைம்மா. ப்ராப்ளம் மூளைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு சில மாத்திரைங்க தேவைப்படலாம். அதனால நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, ஒரு சத்து இல்லாமல் இருக்குது, இல்லை ஒரு சோர்ந்து போய், இல்லை ஒரு ஸ்ட்ரோக் மாதிரியான இது இருக்குன்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஓவரால் உங்கள் ஏஜ்னாலும் உங்களுக்கு இந்த மெமரி இஷ்யூஸில் ஞாபக சக்தி இருக்கிறது டீஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லுவோம், அதனால கூட சில வாட்டி ஒரு சில மருந்துங்க மாத்திரையும் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்கலாமா? இதில் எந்த வகையில் நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு அந்த சத்து கம்மியாக இருக்குன்னு எனக்கு கிளியராக தெரியலம்மா.
1: அது நான் சொல்றேன் சார். சார் நான் என்ன மன்னிக்கணும்,
2: சொல்லுங்கம்மா.
1: நான் இது ஹலோ டாக்டர் கிட்ட, மனநல டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். எனக்குன்னு பேசல, நான் இன்னொருத்துக்கு சொல்லிட்டு கேட்டேன், தப்புதான். அது மன்னிக்கணும், நிலையத்தாரம் மன்னிக்கணும். நான் ஒரு பிளைண்டு சார், அதனால வந்து நான் வந்து இந்த மாதிரி மனநல பாதிப்பால எனக்கு வந்து இப்படிலாம் இருந்தது, யாரோ பேசுற மாதிரி கூப்பிடுற மாதிரி அப்படிலாம் இருந்தது. அத பத்தி கேட்டேன் மனநல டாக்டர் கிட்ட, இதோ அலோ டாக்டர் கிட்டயே கேட்டேன், அலோ டாக்டர் நிகழ்ச்சியிலேயே. அவங்க வந்து இது மாதிரி மூளையில சத்து கம்மியாலதாம்மா இப்படி இருக்கு, நீங்க போய் பாத்தீங்கன்னா சரியா இருக்கும், சரியாயிடும் மூணு மாசத்துல சொன்னாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கிறேன் சார். இப்போ அது மாதிரி கொஞ்ச நேரம் வருது போயிடுது, கேக்குது சார் அந்த மருந்து. அதான் கேக்குற, எதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குங்களா?
2: மனநிலை பாதிப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு சில மாத்திரை மருந்து கொடுத்து அந்த கண்டிஷனை ட்ரீட் பண்ணி கண்ட்ரோல் வைக்கிறதுக்கு முடியும். பட் பிளைண்ட்னஸ்க்கும் இந்த பிரெயின் சத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச சம்மந்தம் கிடையாது. ப்ராப்ளம் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்குது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க சொல்கிறத வச்சு. பட் பிரெயினுக்கு நியூட்ரிஷன், பிரெயினுக்கு சத்துள்ள உணவுன்னு ஒரு சில ஐட்டம்ஸ் சாப்பாடில் இருக்கிறது நல்லா சேர்த்து சாப்பிட்றது எல்லாமே சொல்லுவோம். பட் அது ஓவரால் பிரெயினோட ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு தானே தவிர, பர்டிகுலராக பிரெயின் சத்து கம்மியாக இருக்குது அதுக்கு ஸ்பெசிஃபிக் ஏதாவது கொடுக்கணும்னு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிய வைக்கணும்னு அப்படி சொல்லியிருப்பாரு இருக்கே தவிர, அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டேர்ம்னு எதுவும் அப்படி இல்லைம்மா. எந்த நம்ம காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், அண்ட் கூட நிறைய நட்ஸ் சேர்த்து சாப்பிட்டோம்னா அது பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: நன்றி.
1: சரி சார், இப்ப வந்து அந்த மனநல பாதிப்புக்கு சொன்னாங்களே, அதுக்கும் இங்க மூளைக்கு சொன்னீங்களே அந்த சத்து தடுப்பு இன்ஃபெக்ஷன் அப்படிக்கு இது ஒன்றும் சம்மந்தம் இல்லைங்களா சார்?
2: சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்கு, பட் அதுதான் ஒரே காரணம்னா கிடையாது, அதுவும் ஒரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை டெஸ்ட் பண்ணி டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டான எந்த காரணமும் கண்டுபிடிக்கிறது பெட்டரா இருக்கும்.
1: நன்றி சார்.
2: நன்றிமா. நன்றி.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் டாக்டர், இணைப்புல இருக்காங்க, பேசுங்க.
3: ராயப்பட்டியில இருந்து லிங்கட்டன் பேசுறேன் சார். குட் ஆஃப்டர்நூன்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: சார் ஒரு ரெண்டு மூணு கேள்வி சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: அடிப்பட்டா இது ஒருன்றீங்க, அதுக்கு எதனா டைம் லிமிட் இருக்கா? நம்ம அடிபடுறது, ஏதோ வீங்கிறது, இல்ல கிராக் இருக்க தையல் போடுறோம் சரியாயிருது, நோ கிளாட்டிங், இது வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த நோய் வந்து தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? எதனா ஏஜ் கிரைடீரியா இருக்கா? இது ரெண்டு. மூணாவது, இப்ப நீங்க வேக்சினேஷன் இருக்குன்றீங்க, WHO பிரகாரம் உங்க டைம் டேபிள் குழந்தைங்களுக்கு போறதுல இது இன்க்ளூட் பண்ணிருக்காங்க.
2: ஓகே சார். ஓகே, ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு கேள்விக்கு அடிபட்டு எவ்வளோ நாள் கழிச்சு இது வரலாங்கிறதுக்கு வந்து இட் இஸ் வேரியபிள் சார். அடிப்பட்ட தலையில் அடிப்பட்ட எல்லாருக்குமே வரணும்னு அவசியம் கிடையாது. தலையில் அடிப்பட்டு மூளைக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி, அதாவது ஒரு கல் மண் ஏதாவது மூளைக்குள்ளே போயிருக்கு. இல்லாட்டா மூளையில் இருக்க வேண்டிய நீர் வந்து அது மூலமாக லீக் ஆகுது, மூக்குவையாக காமனாக லீக் ஆகும், இல்லை வெளிக்காக ஏதாவது இருக்காது லீக் ஆகுதுன்னா இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடிப்பட்ட உடனேவும் வந்து பார்த்துருக்கோம், இல்லை சில வருடங்கள் கழிச்சு கூட வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா, இது உங்கள் ஃபஸ்ட். இது ரெண்டாவது நீங்கள் கேட்டது வேக்சினேஷன் பற்றி கேட்டிங்களா?
0: ஆமாம்.
2: ஹலோ,
0: கட் பண்ணிட்டாங்க.
2: ஓகே, ஸோ வேக்சினேஷன் பற்றி நீங்கள் கேட்டிருக்கு. நம்ம WHO அண்ட் நம்மள இந்தியன் அகாடமி பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் என்னென்ன வேக்சினேஷன் ஷெட்யூல் கொடுக்கணுமோ அது எல்லாமே குழந்தைகளுக்கு கிளியர் கட்டாக அந்த ஏஜில் கொடுக்க வேண்டியது இருக்குது. இது ஆல்சோ இந்த இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு சில பாக்டீரியா, காமன் பாக்டீரியாஸ் என்ன இருக்கோ அதையும் சேர்த்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுத்தோங்கன்னா குழந்தைங்களுக்கு யூஸ்வலி வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பட் அதுக்கப்புறமும்

0: அவங்க ஏஜ் ஆகும்போது இல்லை அந்த வயசானும்போது ஒரு பூஸ்டர் டோஸ் தேவைப்படலாம். அது எப்போனா அந்த இம்யூனிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும்போது அந்த சமயத்தில் கண்டிப்பாக அது உபயோகமாக இருக்கும்.
1: ஓகே டாக்டர், தேங்க் யூ ஃபார் த ஆன்சர். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: ஆ டாக்டர், இப்போ இந்த பூஸ்டர் டோஸ் பற்றி சொன்னீங்க. இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிறது எவ்வளவு நாளுக்குள்ள இந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கறத போடணும், அது ஒரு கேள்வியும். இந்த பூஸ்டர் டோஸ் போட்ட உண்மையுமே அவங்களுக்கு ஏதாவது இந்த ஜுரம் அது மாதிரி எல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம கவலைப்பட வேண்டாமா? அதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
0: தேங்க்யூமா, கவனிக்கிறதுக்கு சந்தோஷம். இந்த பூஸ்டர் டோஸுங்கிறது எல்லாருக்குமே தேவையான இல்லாமல் யூஸ்வலி நம்ம இப்போ ஆக்சுவலாக அடல்ட் வேக்சினேஷனுங்கிறது இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக இன்னும் கொஞ்சம் பீப்புளுக்கு அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஸோ இந்த வேக்சினேஷன் எல்லாருக்குமே தேவைன்னா அவசியம் கிடையாது. யூஸ்வலாக யாருக்கு இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் யாருக்காவது ஹெச்ஐவி நோய் இருக்கிற பேஷண்ட்டுக்கு அவங்க தடுப்பு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது கைண்ட் ஆஃப் ஒரு கேன்சர் வயது எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ்வலாக இம்யூனிட்டி கம்மியாக இருக்குமோ அவங்களுக்கு இந்த வேக்சினேஷன் எல்லாமே கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து வேக்சினேஷன் யூஸ்வலாக யாராவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க, ஸ்பெஷலி இந்த ஆஃப்ரிக்காவில் ஒரு சில ரீஜன்ஸ் வேறு இந்த மெனிஞ்சைடிஸ்க்கான காசு நிறையா இருக்கும் அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு சில பேர் ஹஜ் யாத்திரா உம்ரா யாத்திராவுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வேக்சினேஷன் எடுத்துகிட்டு போகிறது உபயோகமாக இருக்கும். அண்டு செகண்ட்
1: இது கேட்டாங்க, அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸ்.
0: அதான் பூஸ்டர் டோஸ்னு அது எல்லாருக்கும் தேவையில்லை, இந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா எடுக்கிறது சேஃபாக இருக்கும்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர். ஸோ அடுத்தது மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு வரும்போது மோஸ்ட் காமன் சிம்டம்ஸ்னால் என்னவாக இருக்கும் டாக்டர், நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
0: ஓகே, ஸோ சிம்டம்ஸ் பிரெயினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சில வகையான நோய்களுக்கு காமனான சிம்டம்ஸாக வரும். பட் இந்த நான் சிம்டம்ஸ் இருக்குன்னா அது மெனிஞ்சைட்டிஸ் தானான அவசியம், பல காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதில் மெனிஞ்சைட்டிஸும் ஒரு காரணமாக இருக்கும். யூஸ்வலாக தலைவலி இருக்கும், அண்ட் யூஸ்வலாக அது கூட வாந்தி நிறையா இருக்கும், அண்ட் வெளிச்சம் பார்க்கும்போது கண் கூசுகிற மாதிரி மறைக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து யூஸ்வலாக ஏர்லி ஆன்செட் சிம்டம்ஸாக இருக்கும். கொஞ்சம் சிவியராக ஆகும்போது ஒரு சில பேருக்கு சுயநலவு பாதிப்பும் வரலாம், இல்லை வலிப்பு கூட வர வாய்ப்புகள் இருக்குது இதனால்.
1: ஓகே டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு எங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துட்ருக்கீங்க, பதில் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ நேயர்களே, நீங்களும் டாக்டர் ஹரிஷ்சந்திரா கூட பேசணும், உங்களுடைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6-00-38 அல்லது 298-5-2-0-5-5-4 இந்த எண்களுக்கு இணைப்பெண்ணாக 0-4-4 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கலாம். ஸோ ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். உங்களுக்காகவே ஒரு சூப்பரான பாடல் ராஜா ராணி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, சில் என்ன அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான். நான் முத்துக்குமாரோடைய வரிகளில் ஜிவி பிரகாஷோடைய இசையில் கேட்டு இணைந்திருங்களது ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல் போட்டா
1: ஒரு மழை துளி என்னை நினைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிற்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
2: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
1: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
2: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: உங்களுக்கு இந்த கேள்விகள் இருக்குது அப்படின்னா, அது சம்மந்தமான கேள்விகளை வந்து டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 அல்லது 295-2055-54. அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க, டாக்டர் பேசலாமா? டாக்டர்
1: ஷோர், ப்ளீஸ்.
0: வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம், சித்தமனது ராஜமணி பேசுறேன் மேம்.
0: டாக்டர் இணைப்பில் இருக்காங்க,
1: பேச. வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: வணக்கம் சார். ஆ சார், வணக்கம் சார். இந்த கை வந்து ஒரு டைம் வந்து இந்த குரக்க வலிச்சம் சொல்ல அது மாதிரி ஆகி போகுது, அந்த தரங்களுக்கு அது மாதிரி எதுனா சார் காரணம் அது?
1: உங்களுக்கு இந்த குறக்கொலி மாதிரி வரதுக்கான காரணங்கள் பல இருக்கலாம். எப்பயாவது ஒரு சமயம்தான் வருது அப்படின்னா, ப்ராப்ளி உங்கள் உடம்புல ஒரு சில கால்சியம் இல்லை பொட்டாசியம் இல்லை மெக்னீஷியம் கம்மியாக இருந்ததுன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உணவு மூலமாக இல்லை மருந்து மூலமாக கொடுத்தீங்கன்னா முக்கால்வாசி சமயம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, சம்டைம்ஸ் உங்கள் உடம்புல ஹைட்ரேஷன், அதாவது தண்ணி சத்து கம்மியாக இருந்தாலுமே இது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தண்ணி நிறையா குடித்தாலும் அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரெண்டும் சரியாக இருந்தும் அதை தாண்டி வருதுன்னா ஒரு சில டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் எதனால் இது
2: வருதுன்னு.
1: நன்றிங்க ஐயா.
0: டாக்டர், மெனிஞ்சைட்டிஸ் வரும்போது நெக் ஸ்டிஃப்னஸ் வர்றதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
1: ஸோ உங்கள் மெனிஞ்சைட்டிஸ் நீங்கள் சொல்கிறதுங்க, நான் சொன்ன மாதிரி பிரெயினை சுற்றி இருக்கிற அது ஒரு லேயர்ஸ் ஒரு உரம் இருக்கும், அதில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் ஆர் இன்ஃப்ளமேஷன். இந்த உரம் உங்கள் ரைட் ஃப்ரம் த பிரெயின்லேருந்து உங்கள் ஸ்பைன் வரைக்கும் ஃபுல்லாகவே பட்டக் சேரி வரைக்கும் ஃபுல்லாகவே அந்த இது வர இருக்கிறது. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு டைட்னஸ் இல்லை அந்த இன்ஃப்ளமேஷன் வரும்போது இது உங்களுக்கு இன்டெரக்டாக இட் புட்ஸ்டோ அந்த மசிலுக்கு மேலே இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயின் கொடுக்குறது. இதுதான் நீங்கள் ஸ்பேசம் ஸ்டிஃப்னஸாக ஃபீல் பண்ண போகிறீங்க.
0: ஓகே ஓகே டாக்டர். ஸோ டாக்டர், பிரெயின் ஹெல்த் அப்படின்னு வரும்போது ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், இந்த மூணு விஷயமும் வந்து எந்த அளவுக்கு வந்து பிரெயின் ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும் டாக்டர்? பிகாஸ் இப்போ உள்ள எல்லா யங்ஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, ப்ரொஃபஷன் வந்து அந்த மாதிரி இருக்குங்கிறனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரொம்ப இன்னெவிட்டபிளாக இருக்குது. ஸ்லீப் வந்து ரொம்ப கம்மியாக எல்லாரும் தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாட் இஸ் த ப்ராப்பர் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப்? எல்லா பிரெயின் ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கணும்னா என்ன ஸ்லீப் அமௌண்ட் ஹார்ஸ் வந்து பெட்டர் டாக்டர்? அண்ட் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், இந்த மூணு எப்படி பிரெயின் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் டாக்டர்?
1: ஓகே. ஸோ ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும், ஆமாம், டுடே ஸ்லீப் மெடிசன் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. ஆனால் அந்த ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இதுன்னு சொல்லி இப்போ தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் நம்ம ஜென்ரலாக நிறைய பேர் சொல்கிறது அரவுண்ட் 7 hours டு அட்லீஸ்ட் அரௌண்ட் 8-9 hours தூங்கணும் பர் டே பர் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அட் அ கண்டினியூஸ் ஸ்ட்ரெச், பிரேக் இல்லாமல். பட் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தட் இட் இஸ் ஜஸ்ட் நாட் தி இந்த குவான்டிட்டி ஆஃப் த டியூரேஷன் ஆஃப் ஸ்லீப், த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். இட் மஸ்ட் பி அ ப்ராப்பர் டீப் ஸ்லீப். தேர் சம்திங் கால் அஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்லீப் இருக்கும், அதில் அந்த அடிக்வேட் ஸ்டேஜஸ் அந்த அடிக்வேட் டைம் இருந்தால், அந்த குவாலிட்டி இருந்தால் தான் யுவர் ஸ்லீப் இஸ் கோயின் டு பி அப்ரோப்ரியேட். இங்கே ஒரு மோர் ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஸ்டேட் ஆஃப் தூக்கத்தில் இருந்துனால நெக்ஸ்ட் டே யுவர் கோயின் டு டெஃபினெட்லி ஃபீல் அ பிட் டயர்ட் அண்ட் நாட் ரிஃப்ரெஷ்டு. ஸோ திஸ் இஸ் பார்ட் நம்பர் ஒன். ஸ்லீப் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் சம்திங் வெரி சிமிலர் டு டேக்கிங் அ பிரேக் ஃப்ரம் யுவர் ஒர்க் ஆஃப் ஃப்ரம் இது. ஸோ அந்த பிரேக் டைமில் தான் இந்த பிரெயின் இஸ் கோயிங் டு ரீஎனர்ஜைஸ் இட் செல்ஃப் ஆர் ரீஜோனேட் இட் செல்ஃப் to remove whatever the toxic that has been accumulated and also to get back its own nutrition.
0: Okay.
1: The cricket la nama break edukra mari brain ku and the break edukkum bodhu ungala replenish aayi thirupi next day ku fresh activity ku neenga thayaraga poringa.
0: Okay.
1: Stress wise, yes, stress again is a very important factor, but today inga sonna mari every job and every குழந்தைங்களையும் ஸ்கூல் போகிற பசங்களையும் எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குது. பட் இட் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ டேக் த ஸ்ட்ரெஸ் ரேதர் தேன் புட்டிங் ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம்ஸ். அதோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அப்படின்னா இட் வில் பெனிஃபிட் யூ. பட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உங்களுக்கு அது ஒரு டெட்ரிமெண்டல் வர, உங்களுக்கு ஒரு பயம் கொடுக்கறது, இல்லை உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டி சுச்சுவேஷனில் போடக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி அஃபெக்ட் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் ருட்டீன் டெஃபினெட்லி. அண்ட் லைஃப் ஸ்டைல் வைஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், எஸ், இட் இஸ் நாட் அக்ரியபிள். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் செல்ஃப் ஆக்டிவ். அதே மாதிரி பிரெயினையும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் பிரெயின் ஹெல்த் பெட்டர்.
0: ஓகே டாக்டர். அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்.
0: ஆ டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க
1: ஐயா. வணக்கம், சொல்லுங்க
2: டாக்டர். நான் ரிட்டையர்ட் டீச்சர்.
1: சொல்லுங்க ஐயா.
2: 90 இயர்ஸ் ஓல்டா இருக்கு, 6 months ஆயிடுச்சு.
1: சந்தோஷம், வாழ்த்துக்கள் ஐயா.
2: நான் வந்து நான் சுகர் பேஷண்ட் தான், லான்சர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறேன்.
1: ஓகே.
2: 10 வருஷம்

வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். நேரம் இப்போ 3:41 ஆயிட்டிருக்கு. நம்ம கூட டாக்டர் ஹரிஷ் சந்திரா நியூரோசர்ஜன் இணைந்திருக்காங்க. ஸோ நேர்களே, நீங்களும்

0: 61 கிலோ தான் மெயின்டெய்ன் பண்றேன்.
1: ஓகே.
0: டயட்டும் கண்ட்ரோல்டா இருக்கேன்.
1: வெரி குட்.
0: நானே குளிச்சு நானே என்னுடைய வேஷ்டி எல்லாம் தோச்சு மெயின்டெய்ன் பண்ணிக்கிறேன்.
1: ஓகே.
0: சாயங்காலம் ஃப்ளாட்ல 10-15 நிமிஷம் நடக்க 290 மீட்டர்.
1: ஓகே.
0: ஹெல்த்தியா தான் இருக்கேன்.
1: வெரி குட் ஐயா.
0: எனக்கு உங்க கையால என்ன விட்டமின் டேப்லெட்ஸ் நல்லா இருக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சொல்லுவோம்.
1: ஓகே சார், நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் இந்த ஏஜுக்கு 90 இயர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ண எல்லாமே ஹாப்பி டு ஹியர். இதோடு இதை கேட்குற நேயர்கள் இன்னும் சின்னவங்க யார் இருந்தாங்களோ இந்த ஆக்டிவிட்டி உங்கள் ஏஜில் இவ்வளோ பண்ணுறது அட்லீஸ்ட் அவ்வளோ பண்ணாங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். வைட்டமின் டேப்லெட்ஸுன்னு சொல்லி நான் ஐ திங்க் ஷோ மூலமாக பர்டிகுலர் மருந்து இல்லை பிராண்ட் ஒரு பேர் நான் சொல்லக்கூடாது. பட் நிறையா நீங்கள் கடையில் போய் கேட்டாலும் இல்லை ஆன்லைனில் பார்த்தாலும் நிறையா இருக்குது, அவைலபிளாக இருக்குது. மெஜாரிட்டி ஆஃப் தெம் உங்கள் ஏஜுக்கு ஆர் ஜென்ரலாக ஒரு ஆணுக்கு என்னென்ன தேவையோ இந்த ஏஜில் அதுக்கான வைட்டமின் சத்து காம்பினேஷன் நிறையா மாத்திரைங்க நிறையாவே அவைலபிளாக இருக்குது. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்படி இல்லையா, பட் ஆன் தட் ஆன் ஷோ நான் இந்த மாதிரி பிராண்ட் அந்த இது சொல்லக்கூடாது பேர், அதுக்காக தான் சொல்கிறேன்.
0: சரி, தேங்க்யூ.
1: சரி, தேங்க்யூ. தேங்க்யூ.
2: ஸோ டாக்டர், இந்த ஏஜ்லேயும் வந்து இவ்வளோ அருமையாக வந்து உடலை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சர்ப்ரைசிங்காக குட்டாக இருக்குது. ஸோ டாக்டர், ஃபோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து எல்லாரோடைய ஸ்க்ரீன் டைமுமே வந்து அதிகமாகிடுச்சுல்ல டாக்டர். ஸோ இந்த ஸ்க்ரீன் யூசேஜ், எக்ஸ்ட்ரீம் ஃபோன் யூசேஜ், கேம் விளாடுறது ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குறது, இது வந்து பிரெயினை எந்த மாதிரி டேமேஜ் கொண்டாக்கும் டாக்டர்?
1: இட்ஸ் வெரி காமன் க்வெஸ்சன், நிறைய பேர் கேட்குறது. இதில் ஸ்க்ரீன் டைமுங்கிறது அதே மாதிரி இது ரெண்டு வகையாக பிரிக்க முடியும். சம்திங் கால்ட் ஆஸ் அன் ஆக்டிவ் ஸ்க்ரீன் டைம் அண்ட் சம்திங் கால்ட் ஆஸ் அ பேசிவ் ஸ்க்ரீன் டைம் சொல்லுவோம். ஆக்டிவ்ங்கிறது நிறைய பேர் இப்போ ஐடி இருக்கும் வேலை செய்யறது ஸ்க்ரீன் வச்சு தான் வேலை செய்ய வேண்டி இருக்கும். ஸோ அது நம்ம வந்து இட் இஸ் பேட் ஃபார் பிரெயின் ஹெல்த்னு யூஸ்வலாக எடுக்கிறது கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி பிகாஸ் நீங்கள் ஆக்டிவாக அந்த பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செயல்பாட்டில் இருக்கீங்க அந்த சமயத்தில். பட் வாட் இஸ் பேட் பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் ஸ்க்ரீன் டைம்ஸ் வந்து நிறைய பேர் இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் ஆர் ரீல்ஸ் ஆர் ஸ்டோரிஸ்னு இதை பார்க்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு மைண்டில் ஒரு ஆக்டிவாக எதுவுமே யோசிக்காமல் ஒரு பேசிவாக அந்த வீடியோ என்ன ஃபீட் வருதோ அதை பார்த்துட்டே இருக்கிறது, தட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் பிரெயின். நம்ம ஹியூமன்ஸ் அனிமல்ஸ்லேருந்து பிரிக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் த ஃப்ரான்டல் லோப், அதை ஃப்ரண்ட்டில் இருக்கிறது உங்கள் நெத்திக்கு பின்னாடி இருக்கிற ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ்னு சொல்கிறது. தட் இஸ் வாட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் மோர் அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன். இந்த மாதிரி பேசிவ் ஸ்க்ரீன் டைம் நிறையா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரெயின் பகுதி சீக்கிரமாகவே டீஜெனரேட் ஆகும்னு ப்ரூவன் இன் சயின்ஸ். அப்படி அதை டீஜெனரேட் ஆகும்போது உங்களுக்கு நிறையா ஏர்லி இந்த அல்சைமர்ஸ் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் சீக்கிரமாகவே வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டைம் பேட்னா கிடையாது, பேசிவ் ஸ்க்ரீன் டைம் கண்டிப்பாக பேட்.
2: ஓகே டாக்டர், ரொம்ப தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, கட் ஆயிடுச்சு. டாக்டர், சில நேரங்களில் நம்ம பார்த்தா வெயிலில் யாராவது ரொம்ப நேரம் நின்றுட்டுருப்பாங்க, அந்த டைமில் வந்து ஃபெயின்ட் ஆகி கீழே விடுவாங்க. ஸோ பிளட் வந்து பிரெயினுக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை டாக்டர், வாட் இஸ் தட் டாக்டர்? அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் டாக்டர்?
1: ஸோ ஒருத்தவங்க ரொம்ப நேரமாக நிற்கிற வெயில் இல்லை, எனி சிச்சுவேஷனில் சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் நின்று சடனாக அவங்க வந்து மயக்கம் போட்டுக்கு விடுறாங்க ஒரு இந்த ஃபாலோங்கிறது இந்த ப்ராட் டேர்ம் நம்ம சொல்லுவது சின்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் தான், இது ஒரு பிரெயினோட ஒரு உங்கள் உடம்போட ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் டு இன்க்ரீஸ் த பிளட் ஃப்ளோ டு த பிரெயின். அப்போ நேராக நிற்கும்போது இதயத்துலேருந்து அந்த ரத்த குழாய் மூலமாக மேலே போகிறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது நீங்கள் படுத்துட்டு இருக்கும்போது அது அகெயின்ஸ்ட் த கிராவிட்டி இல்லாமல் வித்தவுட் த கிராவிட்டி போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ அது பாடியே உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் மெக்கானிசம் மாதிரி, அதனால தான் நீங்கள் குயோ விழுறீங்க. விழும்போது ஹார்ட்லேருந்து மேலே போகிற பிளட்டும் கொஞ்சம் ஈஸியாக போக வேண்டியிருக்கும். பட் இதுதான் காரணம் அப்படின்னு இந்த சின்கோப் தான் இருக்கு அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் தி யூஸ்வலி ரெக்கவர் ஃபாஸ்ட்டு, அதுக்கு விழுந்தோடனே அந்த சூழ்நிலை வந்தோடனே தே கெட் பேக் டு தேர் நார்மல் சக்சஸ். பட் அதை தாண்டியும் அவங்க ஒரு சில பேர் அன்கான்ஷியஸாக இருக்காங்க, இல்லை அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஃபிட்ஸ் மாதிரி ஏதாவது வருது, அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்குது, இல்லை இந்த எபிசோட் திருப்பி திருப்பி ஒருத்தருக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா தே நீட் டு கெட் அ மெடிக்கல் அட்டென்ஷன். ஒரு டாக்டரை பார்த்து ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏன் இதயத்துலேருந்து ரத்தம் மூளைக்கு சரியாக போகவில்லை அப்படின்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும்.
2: ஓகே டாக்டர், ஸோ இந்த மாதிரியான பிளாக் அவுட் நடக்க போகுது அப்படின்னு தெரியும் போது என்ன பண்ணலாம் டாக்டர்?
1: உங்களுக்கு பிளாக் அவுட் நடக்க போகுது இல்லை மயக்கம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு இடத்துல போய் உட்காருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு

0: சாஞ்சுங்க.
1: ஓகே,
0: ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைட்டு, உங்களோட ஹைட்டு குறைக்கும் போதே பிளட் ஃப்ளோ கொஞ்சம் பெட்டராகவும் ஆகும். அண்ட் அந்த சமயத்துக்கு ஹெல்ப் இருந்தாலும் யாரையா கூப்பிட்டுங்க. ஸோ தட் நம்படி இஸ் தேர் டு ஹெல்ப் யூ சம்திங் இஸ் ராங்.
1: ஓகே டாக்டர், நன்றி. அடுத்த காலர் வணக்கம்.
2: மேடம், தாம்பரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன்.
1: ஓகே பேசுங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: சார், ஆக்சுவலா அந்த முன்னாடி பேசின ஒரு மாதிரி, நான் வந்து சுகருக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து கேட்ராக்ட் ஆபரேஷன்னால எனக்கு வந்து இன்சுலின் போட்டுக்க சொன்னாங்க. இன்சுலின் போட்டுட்ட பிறகு எனக்கு உண்மையிலேயே நல்லாவும் இருக்கு, கொஞ்சம் கண்ட்ரோல் வர மாதிரி இருக்கு. இருக்கிறதுனால இன்சுலின் கண்டினியூ பண்ணலாமா, இல்ல டேப்லெட் தான் பெட்டரான்ற மாதிரி, வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
0: சார், உங்களுக்கு சுகர் எந்த லெவலில் கண்ட்ரோல் இருக்குது, எதனால சுகர் இருக்குதுன்னு ரெண்டு மூணு வகைகள் இருக்குது. டைப் ஒன், டைப் டூன்னு பிரிப்பாங்க நோய். அதுக்கு ஒரு சில வகைகளுக்கு இன்சுலின் பெட்டராக இருக்கும், ஒரு சில வகைகளுக்கு டேப்லெட் பெட்டராக இருக்கும். அண்ட் உங்களோட சுகரோட டைமிங்ஸ் எப்போ அதிகமாகிறது, காலையில் அதிகமாக இருக்கா, சாயங்காலம் அதிகமாக, அண்ட் உங்களோட சாப்பாடு வகையை பொறுத்து எது உங்களுக்கு பெட்டராக இருக்கணும் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் எல்லாத்தோட மோர் இம்பார்ட்டன்ட், உங்களோட சுகர் லெவல் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணும்போது, ப்ளஸ் இந்த ஹெச்பிஏஎன்சின்னு ஒரு டெஸ்ட் பார்த்து கண்டினியூஸாக எதில் பெட்டராக இருக்கும் அதுவும் உங்களுக்கு ஐடியலாக இருக்கும். ரெண்டுத்துக்குமே ப்ளஸ்ஸும் மைனஸும் இருக்குது மாத்திரைங்களுக்கு அண்ட் இன்சுலினுக்கு. பட் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குது அண்ட் அந்த உங்கள் சுகர் லெவல் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்து உங்கள் டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஐடியலாக கன்சல்ட் பண்ணி ட்ரீட் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு.
1: நன்றி.
2: ஓகே,
0: நன்றி
1: டாக்டர். நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கிறீங்க. ஒன் ஃபைனல் குவெஸ்டின் டாக்டர், ஸோ பிரெயின் ஹெல்த் அப்படின்னு வரும்போது முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டயட்ரி ஹேபிட்ஸ்னால் என்ன டாக்டர்? மஸ்ட் நோ அபவுட் பிரெயின் ஹெல்த்னா நீங்கள் வேறு என்ன சொல்வீங்க?
0: ஈட் அண்டர் மாடரேஷன், எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க. அண்ட் மேக் ஷுர் நம்ம சிம்பிளாக சொல்வது, கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். தே ஹாவ் அ லாட் ஆஃப் குட் நியூட்ரியன்ஸ் உங்கள் பிரெயினை பொறுத்த வரைக்கும். அண்ட் நட்ஸு, இப்போ நமக்கு பாதாமாக இருக்கட்டும், கேஷ்வாக இருக்கட்டும், வால்நட்டாக இருக்கட்டும், நீங்கள் வால்நட் பார்த்தீங்கன்னா பிரெயின் மாதிரியே தான் இருக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் பிரெயினுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சத்து, அது சத்துள்ள இது. ஸோ அதை எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணுங்கள். ஹைட்ரேஷன், தண்ணி நிறையா குடிங்க, மெயின்டைன் பண்ணுங்கள். பேட் ஹேபிட்ஸ்னு எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங்கை முடிஞ்ச வரைக்கும் லிமிட்டடாக வச்சிங்கன்னா it is good for your health.
1: Okay, thank you so much doctor. இந்த ஒரு மணி நேரம் எங்க கூட செலவழிச்சு உங்களுடைய நேரத்தை கொடுத்து உங்களுடைய knowledge எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க, எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிருக்கீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி, நன்றி. Thank you for inviting again in the show. Hopefully நான் கேட்ட ஒரு சில patient கேள்விகளுக்கு பதில் சொன்னதான் நம்புகிறேன்.
1: நன்றி டாக்டர். ஸோ நேயர்களே, இந்த ஒரு மணி நேரம் நம்ம கூட நியூரோ சர்ஜனான டாக்டர் ஹரிஷ் சந்திரா நம்ம கூட இருந்தாங்க. ஸோ மெனிங்கிட்டஸ் டே முன்னிட்டு நம்ம கூட டாக்டர் இந்த ஒரு மணி நேரம் மெனின்ஜைட்டஸ் பற்றி நிறையவே நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேயர்களே, நிறைவு பாடலாக நானும் ரவுடி தான் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் நீதி மோகன் இணைந்து பாடிய பாடல் தாமரையோடைய வரிகள்லாம் அனிருத் ரவிச்சந்தரோடைய இசையில் வந்துகிட்டே இருக்கு. நீயும் நானும் அப்படிங்கிற பாடல் தான் கேட்டேன். நீந்திரங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதூல. நேர்களே, மீண்டுமா நான் உங்களை 4-2 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே ஜோனால். பை பை.

0: நேரம் 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். சேவை மற்றும் இரக்க குணத்துடன் மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய மொழிகள் அனைத்தும் நாட்டின் கலாச்சாரத்திற்கு வலு சேர்ப்பதாக உள்ளன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 3 மணி நிலவரப்படி 70.31% வாக்குகளும் தாராபுரம் தொகுதியில் 68.08% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவைக்க அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியாச்சிட்டாலே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

நான்கு மணி மூன்று நிமிடம் ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா? வித் மீ ஆர்ஜி ஜோனால். எஸ் நேர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி எல்லாரும் லைனில் காத்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் வந்து என்ன டாபிக், என்ன ஃபன்னு, என்ன கேம்னே சொல்ல, அதுக்குள்ளே வந்து எல்லோரும் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மெமரி செயின், உங்களுடைய ஞாபக சக்தி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கேம் வச்சு டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்றீங்க. என்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஓகேவா? அந்த வார்த்தையை நான் சொல்லி முடித்த உடனே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வார்த்தையை நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்ன வார்த்தையோட சேர்த்து அந்த வார்த்தையை சொல்லணும். நான் அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், ஆனால் நான் அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் சொன்ன வார்த்தை, அடுத்து நீங்கள் சொன்ன வார்த்தை, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு புது வார்த்தை. இப்போ மறுபடியும் நீங்கள் அடுத்த வார்த்தை சொல்லும்போது நான் முதல்ல இருந்து சொன்ன எல்லா வார்த்தையையும் சேர்த்து அதுக்கு அடுத்து கூடவே இன்னொரு ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணி நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்தி இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் முதல்ல அவுட் ஆகிறீங்களா, நான் முதல்ல அவுட் ஆகிறேன்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெமரி செயின் கேமை விளையாடுறதுக்கு நீங்கள் எல்லோரும் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னா, ஃபோனை நீங்கள் டயல் பண்ணுங்கள், 298-6000-38 அல்லது 299-5255-4. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. ஸோ நேர்களே, உங்களுக்காகவே வந்து சூப்பரான ஃபன் கேம் ரெடியாக இருக்கு. அதுக்கு முன்னால் ஒரு பாடல் மட்டும் கேட்டு வந்துடலாமா? நமக்கான காலம் அப்படிங்கிற சூப்பரான பாடல், பராசக்தி திரைப்படத்தில் இருந்து வேல்முருகனுடைய குரலில் ஹரிச்சரன் மற்றும் நாகாஷ் ஆசிஸ் இணைந்து பாடிய பாடல், அறிவுடைய வரிகளில் ஜிவி பிரகாஷுடைய இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுலு.

0: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: வெல்கம் பேக் டு ஃபன் பண்ணலாமா. நேரம் இப்போ 4:10 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஃபன் பண்ணலாமா வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ், ரெயின்போ பண்பலை 101.4 தான் வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர் யார் அப்படின்னு பாத்திரலாமா? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்க இருந்து? சூப்பர் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன் சார். நான் சொன்ன கேம் புரிஞ்சுதா? ஓகே, சோ உங்க பேரை வச்சு ஆரம்பிச்சிடலாம் நினைக்கிறேன். ஜெயசீலன்.
1: நான் பேர் சொல்லுவேன், சொல்லலாமா?
0: என்ன வேணா சொல்லலாம், என்ன வார்த்தை வேணா சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தை கூட முதல்ல நான் சொன்ன வார்த்தையை ஆட் பண்ணிக்கணும். முதல்ல ஜெயசீலன் நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கேன், அது கூட நீங்க இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் முதல்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும்.
1: ஜெயசீலன் சரவணன்.
0: ஜெயசீலன் சரவணன் வானம். மறுபடியும் வானம்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிருக்கேன். ஜெயசீலன் சரவணன் வானம்.
1: வானம் ஜெயசீலன் சரவணன் வானம். சூரியன்.
0: சூரியன். ஜெயசீலன் சரவணன் வானம் சூரியன் மேகம்.

0: வாகம், ஜெயசீரன் சரணன் வாகனம், சூரியன் மேகம் மழை.
1: மழை, ஜெயசீலன் சரவணன் வானம், சூரியன் மேகம் மழை காற்று.
0: காற்று, ஜெயசீலன் சரவணன் வானம், சூரியன் மேகம் மழை காற்று புயல்.
1: புயல், ஜெயசீலன் சரவணன் வானம், சூரியன் மேகம் மழை காற்று புயல் வெயில்.
0: வெயில், ஜெயசீலன் சரவணன் வானம், சூரியன் மேகம் மழை காற்று புயல் வெயில் குளிர்.
1: சூப்பர் சார், 10 வார்த்தைகளுக்கு மேல போயிட்டு இருக்கோம். சூப்பர் மெமரி பவர் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. ஆ,
0: உண்மையிலே மெமரி பவர் எழுதி சொல்லிட்டா
1: நீங்க. ஆனா கடைசியில 4 வார்த்தையும் வேகமா சொல்லும் போதே யோசிச்சேன், சீட்டிங் சீட்டிங் வெரி பேட். நன்றி சார். ஸோ இதெல்லாம் வந்து தப்பு நேர்கள், இப்படி படக்கூடாது. நான் வந்து ஞாபகம் வச்சுதான் உண்மையா இருந்து இந்த கேம் உங்க கூட விளையாடிட்டு இருக்கேன். நான் வந்து எங்கேயும் எழுதி வைக்காம ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உண்மையா இருந்து உங்களோட மெமரி பவரை செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிறது?
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யாரு யாரு எங்கிருந்து?
2: ஹலோ
1: ஹலோ, கேக்குது? யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகந்தையில இருந்து மிமிக்ரி கலீல் அகமது பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு, வேற லெவல் இருக்கு. ஆச்சு, ஜோனல் வந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன விளையாட்டு எடுத்துருக்காங்கன்னு தெரியல, சந்தோஷமா இது. உங்க வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஆச்சு, திருவேதா புலே இருக்குது, ரொம்ப வேற லெவல் ஜி.
1: ரொம்ப சந்தோஷம், நன்றி சார், நன்றி சார். சொல்லுங்க சார், கேம் புரிஞ்சுதா? முயற்சி பண்ணுங்க. மாம்பழம்,
2: காடு, கொய்யாக்கா, மாம்பழம், சீதாப்பழம்.
1: ஓகே, காடு, கொய்யாக்கா, மாம்பழம், சீதாப்பழம், அண்ணாச்சி பழம்.
2: காடு, கொய்யாக்கா, மாம்பழம், சீதாப்பழம், அண்ணாச்சி பழம், பேரிச்சம்பழம்.
1: பேரிச்சம்பழம், காடு, கொய்யாக்கா, மாம்பழம், ஐயோ என்ன சொன்னீங்க, நீ மறந்து போச்சு.
2: ஐயோ பாபா, புரியல
1: என்ன என்ன பழம் சொன்னீங்க?
2: எதுக்குமே ஒண்ணுமே புரியல.
1: மாம்பழத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பழம் சொன்னீங்க, மறந்துருச்சு.
2: நன்றி
1: சார்,
2: நன்றி. ஒரு வாய்ஸ் உங்களுக்காக.
3: சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம்ன்றது நம்ம ஆர்ஜே ஜோனல் மேடத்துக்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம். எல்லாம் 101.4 சந்தோஷமா கேளுங்க. ரொம்ப நன்றி. நன்றி
1: நன்றி சார், நன்றி சார், வணக்கம். ஆஹா, இந்த கேம் நான் நினைச்சதை விட கஷ்டமா தான் இருக்கும் போலயே. அடுத்த காலர் வணக்கம். வணக்கம்,
4: பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: மந்திரமூர்த்தி சார், எப்படி இருக்கீங்க?
4: சேமமா இருக்கிறோம், நீங்க தான் நலமா இருக்கீங்களா?
1: சேமமா இருக்கும் சார்.
4: நான் இணைப்புல வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இன்னைக்கு இணைப்பு கிடைச்சிடுச்சு, வந்துட்டேன்.
1: பாத்தீங்களா, நான் வர்ற அன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்களே ஆரம்பிங்க பாப்போம். முதல் வார்த்தை
4: மகிழ்ச்சி. மகிழ்ச்சி,
1: மகிழ்ச்சி, துக்கம்,
4: மகிழ்ச்சி, துக்கம், பேசும் பறவை.
1: பேசும் பறவையா, சரி. மகிழ்ச்சி, துக்கம், பேசும் பறவை, ஆனந்தம்.
4: மகிழ்ச்சி, துக்கம், பேசும் பறவை, கானக்குயில்.
1: ஆனந்தத்தை விட்டுட்டீங்க, நான் சொன்னா ஆனந்தம், அதை சொல்லிட்டு தானே கானக்குயில்
4: சொல்லிருக்கணும்.
1: பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி, நல்ல முயற்சி.
4: நன்றி, வணக்கம.
1: நன்றி, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
5: வணக்கம்.

0: வணக்கம். யார் அது? எங்க இருந்து?
1: திருமணிசை குண்டுமலோடு விஸ்வநாதன்.
0: விஸ்வநாதன்,
1: டீச்சர் எல்லாம் சொல்லி கொடுக்காத ஆட்டம் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களே.
0: நல்லா இருக்கா?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கரும்பு கறிக்க கூலியா?
0: ஆரம்பிச்சிருவோமா?
1: முயற்சி பண்ணுவோம்.
0: ஓகே. நாளை,
1: நாளை இன்று,
0: நாளை இன்று நேற்று,
1: நாளை இன்று நேற்று பகல்,
0: நாளை இன்று நேற்று பகல் இரவு,
1: நாளை இன்று நேற்று பகல் இரவு, இரவு நாளைக்கு.
0: நாளைக்கு தான் ஆல்ரெடி இருக்குல்ல, அதுல
1: போட்டுக்கலாம், சும்மா போட்டு விட்டுருந்தேன்.
0: சரி, ஓகே. நாளை இன்று நேற்று பகல் இரவு நாளைக்கு எப்போது?
1: நான் இப்போது அவுட் ஆகிக்கிறேன், அவ்வளவுதான்.
0: ஆனா நல்ல முயற்சி சார், பரவாயில்ல, நல்ல முயற்சி.
1: பரவாயில்ல
0: சார், இருக்கட்டும், நல்ல முயற்சி. நன்றி சார்,
1: தேங்க்யூ.
0: அடடா, இதுல இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன மெமரி பவர் இருக்குன்னு. வீட்டில் வந்து சின்ன வயசுல அம்மா மளிகை சாமான் வாங்கிட்டு வர சொல்லி ஒரு அஞ்சு பொருள் சொன்னால், கடையில் போய் நிற்கும் போது ஒரே ஒரு பொருள் மட்டும் மறந்து போச்சடா அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கேம் தான் இப்போவும் விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம். ஆடரே கால் கட் ஆயிடுச்சு. ஸோ நேயர்களே, நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த கேமை வந்து ஜாயின் பண்ணி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டப்புன்னு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. இந்த எங்களுக்கு இனிப்பு என்னாக 044 அப்படிங்கிற எண்ணையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து என்ன ஃபன் பண்ணலாமா, நிகழ்ச்சியில் என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தையோட சேர்த்து நீங்கள் இன்னொரு வார்த்தை சொல்லணும், நீங்கள் சொன்ன வார்த்தையோட சேர்த்து நான் இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், முதல்ல இருந்து நான் சொன்ன எல்லா வார்த்தையும் சேர்த்து நீங்கள் சொன்ன வார்த்தையும் சேர்த்து இன்னொரு வார்த்தை சொல்லணும். ஸோ இந்த விளையாட்டின்படி நம்ம வந்து ஞாபக சக்தி எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: ஒரு
0: வார்த்தை சொல்லி.
2: கடல்.
0: கடல் நீர், சாரி, கடல் நீர்,
2: கடல் நீர், குளம்,
0: கடல் நீர், குளம், மீன்,
2: மான்.
0: அப்படி சொல்ல கூடாதுல, முதல்ல இருந்து சொல்லணும்.
2: ஆமா மேடம். ஓஹோ, சரி சரி சரி. அவுட் அப்பா.
0: ஆ, ஞாபகம் இருக்கா முதல் மூணு வார்த்தை?
2: இருக்கு மேடம். கடல் நீர் குளம் மீன் மான்.
0: மீன் மான். கடல் நீர்
2: குளம்
0: குளம் நீர் மான்
2: மான்.
0: ஆகாயம்.
2: ஆகாயம், பூமி.
0: பாத்தீங்களா, அவுட். மறுபடியும் முதல்ல இருந்து தான் சொல்லணும். கடல்.
2: ஒன்னும்
0: பிரச்சனை இல்ல, நல்ல முயற்சி. நன்றி சார்.
2: நன்றி.
0: ஓகே, சூப்பரா வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி தொடரும்.

0: Congratulations, Spigen.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன். நலமா இருக்கீங்களா?
0: சுப்பிரமணியம் சார், நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார், ரெடியா?
1: ரெடி மேடம், சொல்லுங்க மேடம்.
0: காற்று
1: காற்றா? காற்றுக்கு வேற பதில் சொல்லுமா மேடம்?
0: இல்ல இல்ல, நீங்க வந்து காற்று அப்படிங்கிற வார்த்தைய சொல்லிட்டு அதுக்கப்புறம் புதுசா ஏதாவது ஒரு வார்த்தைய சொல்லணும். நான் மறுபடியும் காத்து, அப்புறம் நீங்க சொன்ன வார்த்தை, மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொல்லுவேன், அத ஞாபகம் வச்சு மறுபடி சொல்லணும்.
1: கடல்.
0: காற்று சொல்லிட்டு கடல் சொல்லணும். சொல்லுங்க.
1: கடல்.
0: காற்று, கடல், காற்று, கடல், ஆகாயம்.
1: காற்று, கடல், ஆகாயம்.
0: இன்னொரு வார்த்தை.
1: மேகம்.
0: மேகம், காற்று, கடல்,

0: ஆகாயம், மேகம், மழை.
1: மழை சூழல்.
0: நீங்க வந்து முதல்ல இருந்து சொல்லணும். காற்று
1: சொல்றேன் மேடம், காற்று, கடல், ஆகாயம், மேகம். அதான மேடம்,
0: மேகம்க்கு அப்புறம் நான் என்ன
1: சொன்னேன்?
0: பரவாயில்ல, இருக்கட்டும், நல்ல முயற்சி. நன்றி சார்.
1: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
0: நன்றி. ஓகே, அடுத்த நேர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம், படப்பில இருந்து ராஜி பேசுறேன் மேடம்.
0: யார் உங்க பேரு?
2: படப்பை ராஜி.
0: ராஜி, எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார, ரெடியா?
2: நான் சொல்றேன் முதல்ல
0: சொல்லுங்க.
2: கருப்பு.
0: கருப்பு. மஞ்சள்.
2: மஞ்சள். மஞ்சள். நீங்க என்ன சொல்லிருங்க?
0: நீங்க கருப்பு சொன்னீங்க, நான் கருப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள் சொல்லியிருக்கேன்.
2: கருப்பு, மஞ்சள், வெள்ளை.
0: கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு.
2: கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, வெள்ளை.
0: வெள்ளை சொல்லியாச்சு.
2: நீலம்.
0: முதல்ல இருந்து சொல்லணும், கருப்புல இருந்து
2: சொல்லணும். கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம்.
0: ஓகே, கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை.
2: பச்சை. கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஊதாப்பூ.
0: ஊதாப்பூ. கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஊதாப்பூ. ஆரஞ்சு.
2: ஆரஞ்சு. கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஊதாப்பூ, ஆரஞ்சு. கடல்.
0: கடலா. கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஆரஞ்சு, கடல், ஆப்பிள்.
2: கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், நீலம்,
0: நீலம்க்கு அப்புறம்
2: ஊதாப்பூ, ஆரஞ்சு, கடல்.
0: நீலம்க்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? நீலம்க்கு அப்புறம்
2: நீலம். நீலம். நீலத்துக்கு அப்புறம் பச்சை.
0: ஓகே.
2: ஊதாப்பூ, ஆரஞ்சு, கடல், ஆப்பிள், உப்பு.
0: உப்பு. கருப்பு. ஓகே, கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஊதாப்பூ, ஆரஞ்சு, கடல், ஆப்பிள், உப்பு, வானம். வானம்.
2: கருப்பு, மஞ்சள், வெள்ளை, சிவப்பு, நீலம், பச்சை, ஊதாப்பூ, ஆப்பிள், கடல், ஆப்பிள், உப்பு, வானம், பூமி.
0: பூமியா? சூப்பர் சார், சூப்பர். 13 வார்த்தைகளுக்கு மேல போயிட்டு இருக்கோம். நல்ல மெமரி போ ரெண்டு பேருக்கு இருக்கும் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார், நன்றி.
2: நீங்க சொல்லுங்களா,
0: அவ்வளவுதான் சார், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி சார. நன்றி.
2: ஓகே, ஓகே மேடம்,
0: வாழ்த்துக்கள். நன்றி சார். ஓகே, சூப்பரா வந்து நம்ம ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரலாம்.

0: சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா? நிகழ்ச்சி நேர்களி நேரம் இப்ப 4:31 ஆயாச்சு. அடுத்த நேரம் யாருன்னு பாத்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் எங்க இருந்து?
3: பெரும்பாக்கம். வனஜா.
1: வனஜாமா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேமா. ஆரம்பிச்சிடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
1: சரி, நீங்களே முதல் வார்த்தை சொல்லுங்க.
3: வானம்.
1: ஐயோ, அந்த வானம் கடல் ஆகாயத்தை விட மாட்டாங்க. ஐயோ, வானமா? சரி, வானம் ஆகாயம்.

0: கோலம்.
1: வானம்ல இருந்து சொல்லணும்.
0: வானம், ஆகாயம், கோலம்.
1: சரி, வானம், ஆகாயம், கோலம், நிறங்கள்.
0: நிறங்களா? வானம், ஆகாயம், கோலங்கள், நிறங்கள், காவி கலர்.
1: வானம், ஆகாயம், கோலம், நிறங்கள், காவி, பச்சை.
0: வானம், ஆகாயம், கோலம், நிறங்கள், காவி, தீபாவளி.
1: பச்சை விட்டுட்டீங்களே, பாத்தீங்களா? நான்
0: பச்சை தீபாவளி
1: பச்சை நான் சொன்னேன்ல. சூப்பர்மா, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி. ஆஹா, இந்த மெமரி பவர் செயின் வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும் போலயே. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யாரேங்கிறது?
2: மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
1: புஷ்பலதாமா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கமா.
2: நல்லா இருக்கும்.
1: ஓகே, ஆரம்பிச்சிடலாமா?
2: ஆரம்பிங்க.
1: என்ன ஒரு ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை ஒண்ணு இடையில வந்துட்டு போச்சு, என்ன காரணம்? கதவு, ஜன்னல், சுவர், கடிகாரம், வீடு.
2: கதவு, ஜன்னல், கன்ஃபியூஸ் ஆகுது பாருங்க. இருங்க. கதவு, ஜன்னல், சுவர், கடிகாரம், வீடு, வாசல்.
1: பரவாயில்லையே. கதவு, ஜன்னல், சுவர், கடிகாரம்.
2: இல்ல,
1: என்ன சொல்ற?
2: கதவு, ஜன்னலுக்கு அப்புறம்
1: கதவு, ஜன்னல், சுவர் சொல்லிட்டேன். சுவர், கடிகாரம், வீடு.
2: சரி, வீடு முதல்ல வந்திருக்கணுமோ நினைச்சேன்.
1: இல்ல இல்ல, அதுக்கப்புறம் தான் வீடு. அப்புறம் வாசல், அதுக்கப்புறம் படி.
2: படி, கடிகாரம் சொல்லிட்டீங்கல்ல?
1: சொல்லிட்டேன் சொல்லிட்டேன்.
2: சரி, நான் எப்படியாவது மாத்தி மாத்தி
1: முயற்சி பண்ணுங்க.
2: கதவு, ஜன்னல், சுவர், வீடு.
1: ஆஹா, கடிகாரம். கடிகாரம் வாசல், அதுக்கப்புறம் நான் படி
2: சொன்னேன்.
1: கோலமா? சூப்பர்மா, சூப்பர், நல்ல முயற்சிமா. எட்டு வார்த்தைகள் போயிருக்கோம். சூப்பர், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ.
1: ஹலோ, யாரு?
3: நான் கிண்டில இருந்து விஜயா பேசுறேன் மேடம். வணக்கம்
1: விஜயா. அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம். ஆரம்பிச்சிடலாமா?
3: கிண்டி தான் இருக்கீங்களா மேம்?
1: என்னம்மா?
3: நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்களா, ரெண்டு பேர் இருக்கீங்களா?
1: நான் ஒருத்தர் தான் இருக்கேன். என்ன, ஏன்?
3: சரிங்க மேம், இல்ல ரெண்டு பேர் வருவாங்க இல்ல ஒரு ஒரு சமயம்.
1: இல்ல இல்ல இல்ல, நான் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறேன்.
3: ஓகே மேம்.
1: ஓகே, கேம் ஆரம்பிச்சிடலாமா? பயிற்சி.
3: பயிற்சி. பயிற்சி. நான் ஒரு வார்த்தை சொல்லணுமா?
1: ஆமா, ஒரு வார்த்தை பயிற்சி சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஆட் பண்ணணும்.
3: தொடக்கம்.
1: ஆஹா, பயிற்சி முதல்ல சொல்லிட்டு இந்த வார்த்தையை ஆட் பண்ணணும்.
3: பயிற்சி, தொடக்கம்.
1: ஓகே, பயிற்சி, தொடக்கம், முயற்சி.
3: முயற்சி, பயிற்சி, தொடக்கம், முயற்சி,
1: நினைச்ச சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகே, பயிற்சி, தொடக்கம்,
3: பயிற்சி, தொடக்கம்,
1: சொல்ற சொல்ற முயற்சி, விடாமுயற்சி, முடிவு.
3: முடிவு.
1: நீங்க இப்ப முதல்ல இருந்து சொல்லணும். ஆமா,
3: பயிற்சி, தொடக்கம், முயற்சி, விடாமுயற்சி, முடிவு.
1: அடுத்து இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணணும். ஆமா,
3: பரிசு மேம்.
1: பரிசு. ஓகே,
3: பயிற்சி, தொடக்கம், முயற்சி, விடாமுயற்சி, முடிவு, பரிசு.
1: சூப்பர். பயிற்சி, தொடக்கம், முயற்சி, விடாமுயற்சி,

0: பண்ணணும், இருங்க நான் ஒரு வார்த்தை ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ஆட் பண்ணணும். ஓகே ஓகே. பயிற்சி, தொடக்கம், முயற்சி, விடாமுயற்சி, முடிவு, பரிசு, பந்தயம்.
1: பந்தயம் இப்ப நான் சொல்றேன். பயிற்சி, தொடக்கம், முயற்சி, விடாமுயற்சி, முடிவு, பரிசு, பந்தயம். பந்தயம் நடுவர்.
0: நடுவர் ஓகே. பயிற்சி, முடிவு, முயற்சி,

தாண்டிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு முயற்சியோட எடுத்துக்கொண்டு வந்து அது ரிலேட்டடாவே போறாங்க. ஆக்சுவலா அப்படி பண்றது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமான ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது சம்பந்தமான வார்த்தைகள் சொல்லும் போது மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறது ஈஸியா இருக்குது. ஸோ சூப்பரா வந்து ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் யார் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து கனிமா அப்படிங்கிற பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. சந்தோஷ் நாராயணனுடைய குரல்ல, விவேக் உடைய வரிகள்ல, சந்தோஷ் நாராயணன் இசையில. கேட்டேன் இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுளு.

0: யார் அந்த மென்மையான குரல்?
1: ஜெயப்ரியா.
0: ஜெயப்ரியா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க
1: சொல்லுங்க, நீங்களே ஆரம்பிங்க.
0: நானே ஆரம்பிக்கணுமா? சரி ஓகே. நாற்காலி.
1: நாற்காலி. மெத்தை.
0: மெத்தை. நாற்காலி, மெத்தை, மேஜை.
1: நாற்காலி, மெத்தை, மேஜை. பூக்கள்.
0: பூக்கள். நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள்.
1: நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள். ரோஜா.
0: ரோஜா. நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம்.
1: நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம்.
0: அதுக்கப்புறம்
1: வாழைப்பழம். மாம்பழம்.
0: மாம்பழம். நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள்.
1: ஓகே. நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், மரங்கள்.
0: மரங்கள். ஓகே. நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், மரங்கள், காய்கள்.
1: நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், மரங்கள், காய்கறிகள்.
0: அவுட்டு. நான் சொன்ன ஒரு வார்த்தையும் விட்டுட்டீங்களே. மரங்கள் நீங்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் காய்கள் சொன்னேன்.
1: அத காய்கறி. காய்கறி.
0: ஓ, அதுதான் நீங்க சொன்னீங்களா, காய்கறின்னு?
1: காய்கறிகள்.
0: ஓகே, காய்கள், காய்கள்னு சொன்னேன். சரி ஓகே, அடுத்து அடுத்த வார்த்தை.
1: கேரட்.
0: கேரட். நாற்காலி, மெத்தை, மேஜை, பூக்கள், பழங்கள், ரோஜா, வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், மரங்கள், காய்கள், கேரட், பீன்ஸ்.
1: நாற்காலி, மெத்தை, மேஜை, அப்புறம் பூக்கள், பழங்கள், ரோஜா, மாம்பழம்.
0: அவுட்டு. வாழைப்பழம்.
1: ஓ
0: பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு இந்த ஒரு மணி நேரத்துல நீங்க தான் இதுவரைக்கும் டாப். 14 வார்த்தைகள் போயிருக்கோம். சூப்பர்மா, சூப்பர். வாழ்த்துக்கள்.
1: Thank you.
0: நன்றி, நன்றி. வணக்கம் FM Rainbow.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிறது?
2: எங்கள் பிடியில் BVS கண்ணன்.
0: BVS கண்ணன், எப்படி இருக்கீங்க சார்?
2: நல்லா இருக்கீங்க.
0: ஓகே சார், ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா?
2: விவசாயம்.
0: விவசாயமா? விவசாயம், மண்.
2: விவசாயம், மண், மரம்.
0: விவசாயம், மண், மரம், நீர்.
2: விவசாயம், மண், மரம், நீர், மலர்.
0: மலர். விவசாயம், மண், மலர், நீர். ஐயோ தப்பு. சூப்பர் சார், சூப்பர். வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி.
0: பயங்கரமா விளையாடுறாங்க, பயங்கர டஃப் வர குடுக்குறாங்க. அடுத்த நேயர் வணக்கம் FM Rainbow.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப

0: சூப்பரான ஒரு மெமரி பவர் செயின் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ.

0: சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க மேம்?
1: அட்டகாசமா இருக்கிறேன். ஓகே ஆரம்பிக்கலாமா?
0: நான் ஒரு சொல் சொல்லட்டா? ஓகே. தொலைக்காட்சி.
1: தொலைக்காட்சியா? நீங்க இப்படி பயங்கரமான வார்த்தையில ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்களே. தொலைக்காட்சி பெட்டி.
0: ஓ சரி சூப்பர். தொலைக்காட்சி பெட்டி மரம்.
1: தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம்.
0: ஓகே. தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம்.
1: தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை.
0: ஓகே. தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை பூக்கள்.
1: தொலைக்காட்சி பெட்டி மரம் வானம் மேகம் வானம் மழை பூக்கள் பூமி.
0: ஓகே. தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை பூக்கள் பூமி நிலம்.
1: நிலம். தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை பூக்கள் பூக்கள் பூமி நிலம் ஆகாயம்.
0: சூப்பர். ஓகே. தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை பூக்கள் பூமி நிலம் ஆகாயம் நீர்.
1: நீர். தொலைக்காட்சி பெட்டி மரம் மேகம் வானம் மழை பூக்கள் பூமி நிலம் ஆகாயம். கடைசி ஏதோ சொன்னீங்களே. ஆகாயம் பூக்களா?
0: நீர். நீர் சொன்னேன்.
1: நீர். நீர். நீர். சூப்பர் சூப்பர் சூப்பர் சார். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. நல்ல சூப்பரா விளையாடுனீங்க. நன்றி. நினைச்சதை விட வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்த கால்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்த காலர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். ஈஸியான வார்த்தையா?
2: மலர்.
1: மலர். மலர் பூ.
2: மலர் பூ கொடி.
1: மலர் பூ கொடி செடி.
2: மலர் பூ கொடி செடி.
1: அடுத்து
2: அடுத்து நீங்க சொல்லுங்க மேடம். நான் சொல்லுவேன்.
1: செடி நால சொன்னேன்.
2: அப்ப மண்.
1: மண். மலர். மலர் பூ செடி கொடி. இல்ல இல்ல கொடி செடி மண் நீர்.
2: மலர் செடி கொடி நீர் மண். அப்புறம் கரெக்டா பூ. கரெக்டா மேடம்.
1: பூ ஆல்ரெடி சொல்லிட்டோம்ல. மலர் அதுக்கப்புறம் பூ தானே?
2: ஆமா மேடம்.
1: சொன்ன வார்த்தையே சொல்லக்கூடாது.
2: மலர் பூ கொடி செடி அப்புறம் மண் நீர். ஓகே மேடம்.
1: மண் நீர் கடுத்து இன்னொரு வார்த்தை சொல்லணுமே நீங்க. நான் நீர் சொல்லிட்டேன் ஆல்ரெடி.
2: அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுமா? நான் தோட்டம்.
1: தோட்டம். முதல்ல இருந்து வரிசையா சொல்லணும். தோட்டம் மட்டும் சொல்லக்கூடாது.
2: அப்படியா? மலர் செடி கொடி நீர் மண் தோட்டம்.
1: ஓகே.
2: ஓகேங்களா?
1: மலர் பூ கொடி செடி மண் நீர் தோட்டம் தோட்டக்காரன்.
2: மலர் செடி கொடி நீர்.
1: மலர் செடி கொடி கிடையாது. மலருக்கு அப்புறம் பூ வரும். நீங்க அவுட். அப்படி கிடையாது. அந்த வரிசையில மட்டும் தான் சொல்லணும்.
2: ஓகே. மலர் பூ செடி கொடி நீர் மண் தோட்டம் தோட்டக்காரன்.
1: ஓகே. அதுக்கடுத்து
2: மலர் செடி கொடி நீர் மண் அப்புறம் வந்து தோட்டம் தோட்டக்காரன் அப்புறம் வந்து வேட்டைக்காரன்.
1: வேட்டைக்காரன். மலர் பூ கொடி செடி மண்

0: தோட்டம், தோட்டக்காரன், வேட்டைக்காரன், வேட்டை.
1: மலர், செடி, கொடி,
0: மலர்பூ.
1: மலர்பூ, செடி, கொடி, நீர், தோட்டம்.
0: செடி கொடி கிடையாது, கொடிக்கு அப்புறம் தான் செடி.
1: கொடிக்கு அப்புறமா? கொடி, செடி, அப்புறம் நீர், தோட்டம்.
0: நீர் கிடையாது, மண். மண் அவுட். அவுட்
1: ஆயிட்டா? ஓகே மேடம்.
0: ஆனா நல்ல முயற்சி சார், வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: போய்கிட்டே இருக்கு, இதுக்கு ஒரு எண்டு இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி. வணக்கம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். ஆரம்பிச்சிடலாமா?
2: ஆரம்பிச்சிட்டுமா?
0: இங்கிலீஷ்ல
2: சொல்லல.
0: சொல்லுங்க.
2: பஸ்,
0: பஸ், கார்.
2: பஸ், கார், லாரி.
0: பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர்.
2: பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன்.
0: ஏரோப்ளேன், பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட்.
2: பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட், சைக்கிள்.
0: சைக்கிள், பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட், சைக்கிள், வாக்கிங்.
2: புரியல.
0: வாக்கிங், வாக்கிங்.
2: பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், ஜெட், சைக்கிள், வாக்கிங், போடுவாங்களே.
0: ஹாட், ஹாட், ஓகே. பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், ஜெட், சைக்கிள், வாக்கிங், ஹாட், கேட்.
2: பஸ், கார், லாரி, ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், ஜெட், வாக்கிங், ஹாட்.
0: சைக்கிளிங் விட்டுட்டீங்களே, அவுட்.
2: நன்றி, பரவாயில்ல,
0: சூப்பர். ஆனா ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகாவே விளையாண்டீங்க, நல்ல முயற்சி. நன்றி,
2: நன்றி.
0: ஒரு மணி நேரம் போனதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டூப்பரா வந்து கேம் எனக்கு வந்து ஃபன்னா வந்து ஃபன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஒரு மணி நேரம் நிறைய பேர் பேசுனீங்க, இன்னும் காலேஜ் வந்துகிட்டே இருக்கீங்க. ஐம் ரீலி சாரி, நம்ம வந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படிங்கறதுனால நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ நேர்களே, நேரம் வந்து ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல நம்ம அந்த நேரத்தை எங்க செலவிடுறோங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மெமரி பவர் ரொம்பவே குறைஞ்சிரும். இன்னைக்கு இந்த கேமை வைக்கும் போது என்னுடைய ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் உங்களுக்கு என்ன தெரியுமா? அதிகமாக சின்ன சின்ன ஷார்ட் ஃபார்ம் ரீல்ஸ் பார்க்காதீங்க. அதனால நம்மளுடைய மெமரி பவர் ரொம்ப கம்மியாயிடும். நம்மளுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நிறைய நேரம் இருக்கக்கூடிய பெரிய வீடியோஸ் பார்க்கும்போது நம்மளுடைய ரிட்டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குட்டி சுட்டி அட்வைஸை கொடுத்துட்டு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டுமா மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அறிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அர்ஜி ஜோனால். நிறைவு பாடலாக தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து பொட்டல்ல முட்டாயே அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல்.

8% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 68.91% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தமிழகத்தின் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து தாவேக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கௌரவ விரிவுரையாளருக்கு அறிவிக்கப்பட்ட 5,000 ரூபாய் ஊதிய உயர்வை உடனே வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து வெளிநாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு தர்மராஜ் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே, இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் தோழி வித்யா. ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்து மென்டாராக உருவாகி ஒரு அகாடமியை, ஒரு நிறுவனத்தையே உருவாக்கி இன்னைக்கு பல மாணவர்களுக்கு வழிகாட்டிட்டுருக்கிற சண்முகம் சார் அவர்கள் தான் இன்றைக்கும் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோட சிலபஸ், என்னென்ன புக்ஸ் படிக்கலாம், டெஸ்ட் எழுதுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அப்புறம் நோட்ஸ் எடுக்கிறது எப்படி, ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின்ஸை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயங்களை போன வாரம் சண்முகம் சார் நம்மோட பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த வாரமும் தொடர்ந்து பேச போகிறோம். ஜெயிக்கலாம் வாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ஒன்று கிடைக்கணும்னா அதற்கான முயற்சி மட்டும் இல்லை, நமக்கு தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடுறத குறைச்சாலே கிடைச்சிரும்னு சொல்லியிருக்கீங்க சார். சில பேர் வந்து ஒரு மார்க்கில் இல்லை ஒரு 0.5 மார்க்கில் அவங்களுடைய அந்த போஸ்ட்டை மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 மார்க்கில் வரலனா கூட அது பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப நேரோ மார்ஜினில் தோல்வி சந்திக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி வந்து அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த ப்ரிப்பரேஷன் கொள்ள போகிறது?
1: இல்லை, அந்த மாதிரி நிறைய மாணவர்கள் பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் டாப்பரே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வாட்டி வந்து குரூப் 2ல இன்டர்வியூ போய் ஒரு 1.5 மார்க்கில் சர்வீஸ் மிஸ் பண்ணுறாங்க. அதை ஆனால் கண்டினியூஸாக அவங்க விடவே இல்லை, தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காங்க. படித்து அடுத்த குரூப் 1ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து யாரெல்லாம் அந்த தொடர் முயற்சி இருக்கோ, அந்த 0.5 மார்க்கு 1 மார்க்கில் போகிறவங்கலாம் கண்டிப்பாக பின்னாடி அவங்க வெற்றியாளர்கள் தான்.
0: இப்போ நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ஒரு தோல்விக்கு அப்புறம், அதுவும் ரொம்ப க்ளோஸில் போயிட்டு ஒரு தோல்விக்கு அப்புறம் அடுத்த எக்ஸாமில் டாப்பராக வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இங்கே முக்கியமாக நம்ம பார்க்குற விஷயம், ஒரு அட்டெம்ப்டில் வந்து தோற்று போகும்போது எமோஷ்னலாக அவங்க உடஞ்சிருவாங்க. இதுலேருந்து நம்ம வெளில வர முடியாது, நமக்கானது இது இல்லை அப்படின்ட்டு தோணும், குவிட் பண்ணவும் தோணும். உள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, நான் ஒழுங்காக படிக்கலையோ அப்படிங்கிற தனக்குத்தானே ஒரு செல்ஃப் டவுட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டவுட்டோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் கைடன்ஸ் எப்படி பண்ணுவீங்க சார்?
1: கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க நம்பிக்கையை கைவிடவே கூடாது. நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்லுவோம், முயற்சி பண்ணுறோம்னு சொல்கிறத விட முடியும் வரை விடமாட்டேன் அப்படிங்கிறது தான் அவங்க கண்டிப்பாக, அவங்க அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் இதை முடிச்சுட்டு தான் இதை விட்டு வெளில போவேன் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தகுந்த முயற்சியும் எடுக்கணும். நிறைய மாணவர்கள் வெற்றி பெற்றவங்களை பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்வு தோல்வி அடையுதுன்னா அவங்க எது

0: தோல்வி அடைஞ்சிச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணோம், இந்த பேப்பர்ல எதனால மார்க் குறைஞ்சிச்சு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்கிட்ட எடுத்துட்டே வருவாங்க, சார் இதில் நான் மூணு பேப்பர் இருக்குது, இதில் மார்க் கம்மியாக இருக்கேன், இதை நான் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இதில் நல்ல மார்க் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் இதை இந்த இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள், இதில் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், மார்க் கூடும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறதுலே டாப் லெவலில் வந்து நிற்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம தோல்வியை அனலைஸ் பண்ணி நம்ம தான் முழு நம்பிக்கையோடு அடுத்தடுத்தது நம்ம காய் நகர்த்தி அந்த வெற்றி பெறும் வரை நம்ம அதை விடவே கூடாது.
1: ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எப்படி ஒரு மாணவர் தோல்வியிலேருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை சாம்பிலேருந்து வெளில வரும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும், தோல்வி கண்டு துவளாதே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சார், உங்களுடைய இந்த மென்டரிங் ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப பார்த்து இன்ஸ்பயரான ஒரு ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதை பற்றி எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.
0: நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்ல வந்து உடல் ரீதியாக நல்லா இருந்தவங்க, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது சென்னையில் தான் நடந்து போகும்போது தண்ணி லாரி அடித்து கால் வந்து ஒரு கால் போயிடுச்சு. அந்த பொண்ணு நம்ம இன்ஸ்டியூட் வந்தாங்க, வந்து அவங்க அந்த மாதிரி டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், இல்லை சார் தண்ணி லாரி பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக தான்னாங்க. ஆனால் பயங்கர போல்டாக இருந்தாங்க, கான்ஃபிடண்ட்டாக இருந்தாங்க. அடுத்தது டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போ போஸ்டிங்ஸில் இருக்காங்க. அதே போல் இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணும் அவங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு இப்போ ஒர்க் பண்ணுறாங்க, டெப்டி கலெக்டராக இருக்காங்க, ரெண்டு கண்ணுமே தெரியாது. அவங்களும் கேட்டேன், பிறவியில் கண்ணு தெரிஞ்சிச்சு, இடையில தான் கண்ணு தெரியாமல் போயிருக்கு. ஸோ கண்ணு தெரிந்து தெரியாமல் போகிறதுங்கிறது மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அப்படி இருந்தவங்க முழு நம்பிக்கையோட இன்ஸ்டியூட் வந்தாங்க, அவங்க அப்பாவை கூட கூட்டிகிட்டே வருவாங்க. வரும்போதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து கைடன்ஸ் கேட்பாங்க, நம்ம கொடுத்தோம். பட் அவங்களும் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல ரேங்க் வாங்கி டெப்டி கலெக்டராக செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இவங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கே புல்லரிக்கும், மிகப்பெரிய விஷயமா இருக்கும். இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஸ்கூல் படிக்கும்போது இறந்துட்டாங்க, அவங்க பெரியம்மா எடுத்து அவங்கள வளர்த்துருக்காங்க. பட் பெரியம்மாவும் வீட்டு வேலை பார்க்குறாங்க, கூலி வேலை தான் பார்க்குறாங்க. அவங்க படிக்க வச்சு இந்த பொண்ணு நம்ம இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துக்கிட்டே படித்தாங்க, வேலை பார்த்துக்கிட்டே படித்து ஸ்டேட் ரேங்க் வாங்கி குரூப் டூவில் சர்வீஸ் வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வாழ்க்கையில் பயங்கரமாக போராடி வெற்றி பெற்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க.
1: ஸோ அந்த வாரியர்ஸோட கதைகளை கேட்குற நேயர்களுக்கும் கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கும் நம்ம நம்புகிறோம். ஏன்னா எவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவுலையும் அவங்க வந்து தங்களை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த சொசைட்டிக்கு. ஸோ நீங்களும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உங்கள் லட்சியத்தை விட்டு கொடுக்காதீங்க. சார், அடுத்தது இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் நமக்கு வந்து குரூப் 1 எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பாங்க மாணவர்கள், ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகிறாங்க. ஸோ அவங்க மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் குவஷன்ஸ் எல்லாமே. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதணும்னா அவங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக தேவை. ஸோ மெயின் சிலபஸை எடுத்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, மூணு பேப்பர் இருக்குது. கிட்டத்தட்ட ஒவ்வொன்றிலையும் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, 9 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் சப் டாப்பிக்குக்கும் கம்பல்சரி இவங்க நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து பாயிண்ட் ஃபார்மில் எழுதணும். பாயிண்ட் ஃபார்மில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட் எல்லாத்துக்கும் இவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதை படித்து படித்து இவங்க டெய்லி எழுதி எழுதி பார்க்கணும். டெய்லி மினிமம் ஒரு 2-3 கொஷின்ஸ் ஆகுது இவங்க எழுதி பார்த்தா மட்டும்தான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதுவும் ஷார்ட் ஃபார்மில் எழுதணும், சப் டாபிக் மாதிரி, சப் ஹெட்டிங்ஸ் மாதிரி போட்டு நிறைய நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து திருப்பி திருப்பி படித்து நிறைய தேர்வு எழுதுனாங்கன்னா இந்த மெயின் தேர்வை ஈஸியாக வெற்றி பெற முடியும்.
1: இப்போ இந்த மெயின்ஸ்க்கு டிப்ஸ் சொன்னீங்க, அடுத்த மாதம் காத்துட்ருக்கிற அந்த குரூப் 2 தேர்வுகளுக்கான உங்களுடைய அட்வைஸ்.
0: குரூப் 2 தேர்வு எளிதில் வெற்றி பெறுவதற்கு முதல்ல அந்த 200 கேள்வியில் 100 கேள்வி நமக்கு பொது தமிழ் இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கேள்வி வர்றதுனால 100 கேள்வியை முதல்ல அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். மினிமம் ஒரு 10,000 கொஷின்ஸ் ஆகுது அவங்க வந்து லாங்குவேஜில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் அந்த 10,000 கொஷின்ஸை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். சிலபஸ் பேஸ்டு நிறைய கொஷின்ஸ் எடுத்து அந்த கொஷினை டெய்லி உட்காந்து ஒரு வாரத்தில் ஒரு 3-4 டெஸ்ட் மாதிரி போட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம இங்கிலீஷ் தானே தமிழ் தானே நம்ம தான் படித்தாச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி நினைக்கவே கூடாது, ஏன்னா 200-100 கேள்வி அது தான். அப்போ திருப்பி திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம். 100 அதில் வந்து அவங்க கண்டிப்பாக எபோவ் 95 ஸ்கோர் பண்ணணும், ஈஸியும் கூட பண்ணிடலாம். ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், இது வந்து 25 கொஷின்ஸ், இதுவும் 25 out of 25 எடுக்கணும். எஸ்எஸ்சி பேங்கிங் எக்ஸாம் மாதிரி இல்லாமல் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் டைம் இருக்கும் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வந்து ஃபார்முலா வச்சே கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஏன்னா லிமிட்டட்

0: டாபிக்ஸ் தான் இருக்குது நம்ம ஆப்டிடியூட்லேயும் ரீசனிங்லேயும். ஒரு 10 டாபிக்ஸ் ஆப்டிடியூட்ல இருக்குது, ஒரு 5 டாபிக் ரீசனிங்கில் இருக்குது, டோட்டலாகவே 15 டாபிக்ஸ் தான். ஸோ அப்போ இந்த டாபிக்ஸை அவங்க ஃபார்முலாவை வச்சு ரிப்பீட்டடாக எல்லா விதமான சம்சையும் அவங்க சால்வ் பண்ணாங்கன்னா 25 out of 25 அதை அடிச்சிடலாம். அதுவும் குறிப்பாக ஒரு பாதி கொஷின் ஸ்கூல் புக்கில் வரும். ஸ்கூல் புக்கில் உள்ள எல்லா அந்த சிலபஸ் பேஸ்டு இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது லாங்குவேஜ், ரெண்டாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அடுத்தது அவங்களுக்கு ஈஸி ஸ்கோரிங் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியில் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அதில் கொஸ்டின்ஸ் நம்ம ட்விஸ்ட் எதுவுமே கிடையாது, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அதனால் இந்தியன் பாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். அடுத்தது தமிழ்நாடு கல்ச்சர், அது வந்து ஆல்ரெடி பொதுத்தமிழ்லையும் படிச்சிருப்பாங்க, பட் இங்கேயும் கட்டாயம் வேணும். அது நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். அது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மார்க் ஈஸியாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆர்டரில் இவங்க ப்ரிப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதே போல் டிஎன்பிசியில் நோ நெகட்டிவ் மார்க்ஸு. குரூப் டூவில் அவங்க படிக்கிற ஏரியாவை தரவாக படிச்சிடலாம். படிச்சிட்டாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். தெரியாததை இவங்க ஏதாவது டெக் பண்ணிட்டு வந்தால் கூட அங்கே கிளிக் ஆகும், நமக்கு அதுலேயும் கிளிக் ஆகலாம். அதனால் நம்ம ஸ்கோர் கூடிரும். அதனால் படித்ததை திருப்பி திருப்பி தரவாக படிக்கிறது ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே கொஞ்சம் ஈஸியாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும்.
1: இப்போது எக்ஸாம் ஹாலில் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு அந்த குவெஸ்சன் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில கேள்விகளுக்கு நமக்கு பதிலே தெரியாது. ஆனால் 4 சாய்ஸில் த சாய்ஸ் ஆஃப் எலிமினேஷன் ஒரு சொல்வாங்களே சார், இதை ரெண்டு எலிமினேட் பண்ண தெரிஞ்சால் பாசிபிலிட்டி ஆஃப் வின்னிங் 50-50 கிடச்சிடும்னு சொல்லி, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார்.
0: இங்கே டிஎன்பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்காது குவெஸ்சன்ஸ் வந்து. கண்டிப்பாக நீங்கள் சொல்ல மாதிரி ரெண்டில் தான் டவுட் வரும், மிச்சம் ரெண்டு ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம் நம்ம ஓரளவுக்கு. பட் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு இந்த 50-50 டவுட் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஒன் மெட்டீரியல் மோர் ரிவிஷன், அதே பாயிண்ட் தான். அவங்க நிறைய புக்ஸை படிக்காங்கன்னா இது கரெக்டாக அது கரெக்டானு குழப்பம் அதிகமாக வரும். ஆனால் ஒரே புக்கை ரொம்ப திருப்பி திருப்பி படிக்கிறாங்கன்னா இதுதான் ஆன்சர்னு அவங்க போட்டு போவாங்க, அது கரெக்டாக தான் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு தாட்டு, ஒரு 4 பாயிண்ட் இருக்குது, ரெண்டு ரிமூவ் பண்ணிடுவாங்க, அந்த ரெண்டு தான் கன்ஃபியூஷன் வரும். அந்த ரெண்டில் எது முதல் நமக்கு படித்தோடனே ஒன்று தோணும் இதுதான் ஆன்சர்னு அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி அது கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு மெட்டீரியல் மோர் ரிவிஷன் வந்து இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரிவிஷன் தான் இம்பார்ட்டன்ட், மோர் ரிவிஷன் ஈஸியாக இருக்கும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: என்ன வெயிலு!
1: என்ன சார், வீடு தேடுனீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணோம்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா, ரைட்டு, வா சுருதி, போலாம்.
1: டேய் குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாருறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா
3: என்ன? மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஸ்பெஷல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.
1: படிக்கிறது மட்டுமே போகாது, படித்த உடனே ரீகாலும் பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் ரெகுலராக ரிவைஸும் பண்ணிகிட்டே இருந்தோன்னா எக்ஸாம் ஹாலில் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும்னு சார் சொல்லியிருக்காங்க. சார், அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம பேசுவோம். நீங்கள் சிலபஸ் சொன்னீங்க, ஒரு புக் வைக்கிறேன், படிக்கிறேன், ஆழமாக படித்து முடிச்சுரு, ரிவைஸும் பண்ணிடுறேன். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் கடல் மாதிரி இருக்கே சார், எப்படி படிக்கிறது?
2: டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து ரொம்ப பயப்பட வேண்டாம், ஏன்னா கம்மியாக தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வராது. நீங்கள் குரூப் 1 எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா 200 கொஸ்டின்ல ஒரு 20 குவஷின்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு வரும். அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அந்த என்ன கன்வென்ஷனல் டாபிக் இருக்குதோ அந்த டாப்பிக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க சிலபஸே அப்படி தான், அது நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். குறிப்பாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் பாலிசி நோட்ஸ் இருக்குது, அதில் எப்படியும் ஒரு 10 குவஷின்ஸ் அதிலே வந்துடும். அந்தந்த ஈச் டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து குறிப்பாக எக்கனாமிக் ரிலேட்டடு, இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடு, அட்மினிஸ்ட்ரேஷன், இப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு இதெல்லாம் பார்க்கலாம். மத்திய அரசு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஐபியில் தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம் நம்ம வந்து. ஸோ அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா மத்திய அரசு சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ரெண்டு ஸ்கீம்ஸுமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு. அதிலே ஒரு 4 குவஷின் ஸ்கீம்ஸே வந்துடும். ஸோ அதனால் இது வந்து எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு ஈஸியாக தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் இயர் குவஷனையும் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா இந்தந்த ரிலேட்டடாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் வருது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும், ஆன்சரும் பண்ண முடியும்.
1: இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிக்கும் போது இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னா எதை சொல்வீங்க?
2: இல்லை, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுங்கிறது ஒரு கோர்வையாக படிக்கிறது தான். இவங்க வந்து அங்கங்கே ஜம்ப் ஆகி படிக்கக்கூடாது. சிலபஸை கையில் எடுத்துக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கையில் வச்சுக்கணும், இந்த ரெண்டும் டெய்லி பார்க்கணும். ஒன் மெட்டீரியல் அதை அப்டேட் மட்டும் பண்ணலாம், கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட் பண்ணலாம், அதை ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுக்கிட்டே வரணும். நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ண கொஷினையும் திரும்ப திரும்ப பார்க்கணும். நிறைய பேர் புதுசு புதுசாக போயிடுவாங்க, அப்படி போகக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ண கொஷினையும் திருப்பி திரும்ப பார்க்கணும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த எக்ஸாம் வித்தின் இயரில் கிளியர் பண்ணிடலாம்.
1: இப்போ சில பேர் வந்து புதுசாக அந்த விஷயத்தை எடுத்து படிக்கும்போது ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம், எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம்னு நிறைய வெரைட்டி நமக்கு கிடைக்குது. படிக்கும்போது சில பேருக்கு ஒரு சில குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப ஆர்வம் வந்துடும், அதை பற்றி மட்டுமே ரொம்ப டெப்த்தாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா பாலிட்டியை பற்றியே ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைவர்ட் ஆகாமல் படிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
2: இது வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. டிஎன்பிஎஸ்சி காமனிட்டி எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கே வந்து பிளானிங் இம்பார்ட்டன்ட்டு. பிளானிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலி நான் என்ன சொல்லுவேன்னா, ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்காதீங்க. 2 சப்ஜெக்ட் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, ஆப்டிடியூட் ரீசனிங் டெய்லி பண்ணலாம். இந்த ரெண்டு சப்ஜெக்டும் மினிமம் ஒரு 4 டேஸாவது படிக்கணும், கண்டினியூட்டி வேணும். நிறைய பேர் ஒரே நாளில் 7 சப்ஜெக்ட் 8 சப்ஜெக்ட் எடுப்பாங்க, அது வந்து கண்டினியூட்டி கிடைக்காது. ஸோ ஒரு 4 டேஸ் கண்டினியூட்டி வேணும். அந்த 4 டேஸ் கண்டினியூட்டியில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி இன்றைக்கி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறாங்க, நாளைக்கு டிபிஎஸ்பி, நாளானைக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இப்படி ஒரு 3-4 நாள் அதை படிக்கும்போது ஒரு கண்டினியூட்டி இருக்கும், அவங்களால ஈஸியாக மெமரி பண்ண முடியும், எழுத முடியும். திருப்பி 4 டேஸ் கழிச்சு அடுத்த 2 சப்ஜெக்ட் எடுத்துறோம். இந்த மாதிரி அவங்க வந்து கண்டினியூட்டி வச்சு அடுத்தடுத்த சப்ஜெக்டை கவர் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகும். ஆனால் ஒரே சப்ஜெக்டில் 4 நாளைக்கு மேலே நிற்கவும் கூடாது.
1: ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு சப்ஜெக்டில் கோர்வை முடிகிற வரைக்கும் நம்ம ஒரு 4 நாளைக்கு அதை படிக்கலாம் அப்படின்னு, ஆனால் நம்ம கவர் பண்ணிட்டு சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு நாளைக்கும் வெவ்வேறு சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா இருக்காது சார்?
2: இல்லை, ஒவ்வொரு நாளைக்கும் வேறு வேறு சப்ஜெக்ட்டுங்கப்போ கண்டினியூட்டி இல்லாதப்போ மெமரி பண்ண முடியாது, அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் ஒரு 2 சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க, அடுத்த 4 நாள் அடுத்த 2 சப்ஜெக்ட் போயிருந்தீங்க, அப்படி ஒரு 20 டேஸ்க்கு நம்ம வந்து ஒரு 4 சப்ஜெக்டை மட்டுமே கவர் பண்ணுறோம். திருப்பி அடுத்த 20 டேஸ் அடுத்த 4 சப்ஜெக்ட் வந்துருந்தோம், நமக்கு மொத்தமே இங்கே இருக்குது 9 சப்ஜெக்ட் தான். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் கம்மி தான். ஸோ 9 சப்ஜெக்ட்டுங்கிறப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே எல்லாமே கவர் ஆயிடும்.
1: இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து டைம் டேபிள் போட்டுடுறேன், நான் 4 டேஸ்க்கு பாலிட்டி அண்ட் ஜியாகிரபி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு அடுத்த 4 டேஸ்க்கு ஹிஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் படிக்க போறேன். அப்படியே போகும்போது ரொட்டேஷன்ல வரும்போது எனக்கு பாலிட்டி படிச்சு ஒரு 3 வாரமோ இல்லை 4 வாரங்களோ கடந்து போயிருக்கும். அப்போ எனக்கு நான் முதல்ல படிச்சது பாலிட்டி ஞாபகமே இருக்காதே சார். அப்ப நான் அதுக்கு என்ன ஃபாலோ பண்ணா ஞாபகம் வச்சுக்க முடியும்?
2: அததான் நம்ம என்ன சொன்னோம்னா தரவா படிக்கணும், அதுக்குதான் கண்டினியூட்டியும் சொன்னோம். இப்போ ஒரு நாள் பாலிட்டி படிச்சுட்டு 10 நாள் கழிச்சா ஒன்றுமே புரியாது. ஆனால் 4 நாள் கண்டினியூஸாக படிக்கும்போது இப்போ இன்னைக்கு படித்த ஒரு டாப்பிக்கை நான் நெக்ஸ்ட் டே வந்து ரிவைஸ் பண்ணியிருப்பேன், அதை தரவா சொல்லி பார்த்துருப்பேன். அடுத்த நாள் போகும்போது மறுபடி 1st 2 நாள் உள்ளதையும் நான் ரிவைஸ் பண்ணுவேன். 4 நாள் போகும்போது அந்த 3 நாள் படித்ததையும் ரிவைஸ் பண்ணுவேன். இந்த

0: டாப்பிக்கை நீங்கள் 3-4 வாட்டி சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் 10 நாள் கழிச்சு எடுக்கும்போது நல்லாவே நினைவில் இருக்கும்.
1: அதான் சில பேருக்கு முன்ன நாள் படித்ததை மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஐ திங்க் மெஜாரிட்டி அதான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம மறந்து போய்ட்டோம். ஆனால் நீங்கள் அருமையாக சொன்னீங்க, முன்ன நாள் படித்தது மட்டும் இல்லை, அதுக்கு முன்ன நாள் படித்தது. ஸோ டே 1 படிச்சிருந்த ரிவிஷன் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ டே 1 படித்தது டே 4 அன்னைக்கும் ரிவைஸ் பண்ணுவீங்க, டே 6 அன்னைக்கும் ரிவைஸ் பண்ணுவீங்க.
0: மந்த்லி ஒரு 2-3 டேஸ் இவங்க ரிவிஷனுக்காக மட்டுமே கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஒரு சிலர் வீக்லி கொடுப்பாங்க, வீக்லி 6 டேஸ் படிச்சுட்டு ஒரு நாள் வந்து ஒன்லி ரிவிஷன் கொடுப்பாங்க, அது பெஸ்ட் மெத்தடு. இல்லை வேணா 2 வீக்ஸ்க்கு இருக்க ஒரு 2 டேஸ். அந்த 2 டேஸ் வந்து அந்த 2 வீக்ஸில் நம்ம என்ன ஒரு 14 டேஸ் இருக்குன்னா, ஒரு 12 டேஸ் என்ன படித்தோமோ அந்த 2 டேஸ், அந்த 12 டேஸில் படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணும். அதே போல் மந்த்லியும் ஒரு 2-3 டேஸ் ஒதுக்கி அந்த படித்ததை மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது போகணும். இங்கே நிறைய கேண்டிடேட்டினுடைய முக்கியமான பிரச்சனை என்னென்னா, புதுசு புதுசாக படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும், ஆனால் ரிவைஸ் பண்ணுறது போர் அடிக்கும். ஆனால் ரிவைஸ் பண்ணால் மட்டும்தான் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். ரிவிஷனுக்குன்னு இவங்க பிளானிங்கில் கண்டிப்பாக டைம் வந்து ஒதுக்கணும்.
1: அதாவது டெஸ்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ரிவிஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்ல வரீங்க.
0: கண்டிப்பாக மேடம், அது நிச்சயம் பண்ணணும்.
1: ஸோ ரிவிஷன் பண்ண பண்ண உங்கள் மெமரியில் அதை ஆழமாக பதிஞ்சிரும். ஸோ எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் இல்லையா?
0: ஈஸியாக இருக்கும். ஏன்னா அங்கே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. இவங்க அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 200 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் குரூப் 1 எக்ஸாம்லாம் ஒரு 125 கொஷின்ஸ்க்கு இது தான் ஆன்சர்னு தெரிஞ்சாலே போதுமானது. ஏன்னா மிச்சம் இருக்கிற 75 கொஷின்ஸ் வந்து தெரியணே அவசியம் இல்லை, 140 மேலே எடுத்தால் கிளியர். நீங்கள் இருக்கிற 75க்கும் நீங்கள் எல்லாமே பிபியாக போட்டு வந்தால் கூட 25 கொஷின்ஸ் கிளியராக இருக்கும் அதில். எனக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ அப்படி 125 கொஷின்ஸ் இது தான் கரெக்டுன்னு அடிக்கணும்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடு தான் உங்களுக்கு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்.
1: மேக்ஸை கண்டாலே நிறைய பேருக்கு அலர்ஜி உண்டு. அதுவும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பசங்களுக்கு மேக்ஸா எனக்கு குவான்டிடேட்டிவ் அப்டேட் வரவே வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் ஸ்கூலில் வராது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ மேக்ஸை பற்றிய இந்த பிம்பம் வந்து உடையணும்னு நினைக்கிறீங்களா?
0: மேக்ஸ் வந்து ரொம்ப ஒரு சிலருக்கு கண்டிப்பாக அது இருக்குது. வர்ற நிறைய மெஜாரிட்டி கேண்டிடேட்டுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் சரியாக வராதுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, மேக்ஸ் நல்லா வரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, 2 கேட்டகரி. பட் ஆனால் வராதுன்னு சொல்கிறவங்களும் நம்பிக்கையோடு படிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப டஃப்பாக கேட்குறது இல்லை. கண்டிப்பாக அந்த ஃபார்முலாவை வச்சு, ஏன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி தான், அந்த ஃபார்முலாவை வச்சு இவங்க ஒர்க் அவுட் பண்ணி அந்த சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் இங்கே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா பியூர் மேக்ஸ் நமக்கு கிடையாது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் ரீசனிங் மட்டும்தான் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த ரெண்டுமே ஈஸியானது தான், அதுவும் 10 டாபிக் தான் ஆப்டிடியூட் இருக்குது. இந்த 10 டாபிக்கில் உள்ள ஃபார்முலாஸையும் பார்த்து அந்த சம்சை மட்டும் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் மார்க் வந்து எடுக்க முடியும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும்.
1: இப்போ கிராமப்புற மாணவர்களுக்கு சில சமயம் தோணும், நம்ம வந்து சிட்டியில் இல்லை, நமக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லையே, நம்ம எப்படி படிக்கிறதுன்னு தோணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்?
0: இல்லை, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். ஈவன் நம்ம அகாடமி போனால் கூட அது வந்து நம்மளை ஒரு தூண்டுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பே தவிர படிக்கிறது நம்ம தான் படிக்க போகிறோம். அதனால் கிராமப்புறத்துலேயும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா வினாத்தாள்கள் எல்லாமே ஆங்கிலத்திலும் இருக்கும் தமிழிலும் இருக்கும். ஸோ தமிழ்லே இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் அதை ரீட் பண்ணுறது, ஆன்சர் பண்ணுறது. ஆனால் கிராமப்புற மாணவர்கள் நிறைய பேர் இப்போ வெற்றி அடைதாங்க, ஹார்ட் ஒர்க் அவங்க நல்லாவே பண்ணுவாங்க. அதனால் இப்போ எல்லாமே அவைலபிள், நீங்கள் வந்து எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது, சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால் அதை அவங்க பயன்படுத்திக்கிடலாம், பயன்படுத்தி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்க மோட்டிவேட்டடாக உட்காந்து தானே உட்காந்து வீட்டில் டிசிப்ளினாக உட்காந்து படித்தாங்கன்னா, நிறைய ஆன்லைனில் ஃப்ரீ டெஸ்ட் இருக்குது, அந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்தாங்கன்னா நிறைய டெலிகிராம் குரூப்பில் எல்லா அகாடமியினுடைய கொஸ்டின்ஸும் வருது, அதெல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தாங்கன்னா வீட்டில் இருந்தே படித்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.
1: தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் எவ்வளவு சவாலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க?
0: தமிழ் வழியில் பயின்றவங்களுக்கு இந்த அப்ஜெக்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 4 குரூப் 2A இதில் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம்ங்க டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக கிடையாது. ஆனால் நம்ம மெயின் எக்ஸாம் எழுதும்போது குரூப் 1 மெயின் எக்ஸாமோ குரூப் 2 மெயின் எக்ஸாமோ எழுதும்போது ஒரு 70 பேஜஸ் வந்து வித்தின் 3 ஹவர்ஸ்க்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறப்போ தமிழில் ஃபுல்லாக எழுதும்போது டைம் பத்தாமல் போகும். ஏன்னா தமிழ் வந்து உங்களுக்கு தனித்தனி எழுத்தாக தான் எழுத முடியும், கம்பைன் பண்ணி எழுத முடியாது. ஆனால் ஆங்கிலத்தில் எழுதும்போது வேகமாக எழுதி உங்களுக்கு வந்து அதனால் அது ஒரு சின்ன வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. ஆங்கிலத்தில் எழுதுறது தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம், நிறைய பேர் அதுதான் நாங்கள் மாறி எழுத சொல்லுவோம். ஏன்னா அவங்களால தான் பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியும், ஈஸியாக பாஸ் பண்ண முடியும்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

0: நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4. இது ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி.
1: நீங்களும் தமிழ் வழி கல்வியில் பயின்று தான் அந்த போட்டித் தேர்வுகள்லாம் எதிர்கொண்டீங்க இல்லையா? அப்போ வந்து அந்த லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மாணவர் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்தால் அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
2: இந்த குரூப் 1 மெயின் எக்ஸாம், குரூப் 2 மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே ஆங்கிலத்துக்குன்னு தமிழ்நாட்டில் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இவங்க கண்டென்ட் இருந்தால் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டென்ட்டை மட்டும்தான் கொடுக்கணும், கீ பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஆங்கிலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. வெர்பெலாம் பார்க்கறது இல்லை, வெர்பு டென்ஸ்லாம் பார்த்து பேப்பர் திருத்துறது இல்லை. கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் மார்க் கிடைக்கும். அதனால் தாராளமாக தமிழ் வழிக்கல்வி மாணவர்களும் ஆங்கிலத்தில் நிச்சயமாக இந்த தேர்வை வந்து எழுத முடியும். அவங்க அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்தாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
1: சார், நீங்கள் வந்து நிறைய பேரை மென்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்த காலத்தில் நீங்கள் பார்த்து பிரமிச்ச ஒரு கேண்டிடேட் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க இல்லையா? ஒரு அழகான ப்ரெசன்டேஷன், ஒரு சிம்பிள் பாயிண்ட்டாக இருக்கும் பட் ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷனாக எழுதியிருப்பாங்க. அந்த விஷயத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார்.
2: யூபிஎஸ்சியில் ஆல் இந்தியா டாப் இந்தியா லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவர். அவருடைய நோட்ஸ் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தே தான், என்சிஆர்டி புக்ஸில் இருந்தே தான் மெஜாரிட்டி பாயிண்ட்.

0: வந்து கேட்ச் பண்ணுவார். கேட்ச் பண்ணி சின்ன இன்ட்ரடக்ஷனை ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் எழுதும் போது அழகான இன்ட்ரடக்ஷன் எழுதி வச்சுருப்பார். முதல்ல இன்ட்ரடக்ஷன் நிறைய, அதாவது டாபிக் வைஸ் எழுதியிருப்பார். இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி ஒரு கொஷின் வரலாம், பவர்ட்டியை பற்றி வரலாம், கரப்ஷனை பற்றி வரலாம். கரப்ஷனை பற்றி கேட்டால் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும், பவர்ட்டியை பற்றி கேட்டால் எப்படி கொடுக்கணும்னு அவர் இதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுருப்பார். அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்து கேட்கும்போது. அந்த இன்ட்ரடக்ஷன்லாம் எங்கேயோருந்து எடுத்திருப்பாருன்னு நம்ம நினைப்போம், ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்தே எடுத்திருந்தார். ஸோ ஸ்கூல் புக்கையே திருப்பி திருப்பி ரீட் பண்ணி அதில் இருக்கிற சிம்பிள் இங்கிலீஷில் அழகான இன்ட்ரோ எடுத்து எழுதி வச்சுருப்பார். எக்ஸலண்டாக இருக்கும். அது அவருக்கு நல்ல ஸ்கோர் கொடுத்து கிட்டத்தட்ட மெயின் எக்ஸாமில் இந்திய அளவில் அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகளில் அவருடைய மதிப்பெண்கள் தான் இருக்கிறதுலே அதிகம். மெயின் தேர்வில் அவ்வளோ ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து வாங்கினார். ஸோ எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்படிங்கிறதான் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம்.
1: ஸ்கூல் புக்கு தானேன்னு நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக நினச்சிக்கிறோம், ஆனால் அந்த ஸ்கூல் புக்கிலேருந்து ஆல் இந்தியா டாப்பர் ஆர்டர் வந்திருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த விஷயம் நமக்கு உணர்த்துது.
0: அதே மாதிரி இன்னொருத்தர் நான் வந்து பார்த்து வியந்த ஒரு ஆள், படிக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் வந்து அவருடைய டேபிளில் வைக்கவே மாட்டார். செல்ஃபோன் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிரு, சைலண்டில் போட்டு வேறு இடத்துல வச்சுருவார். மார்னிங் ஹாஃப் அன் அவர், நைட் ஹாஃப் அன் அவர் ஃபிக்ஸ் பண்ணிடுவார். அந்த 2 நேரம் மட்டும்தான் செல்ஃபோனை எடுத்து யார் யாருக்கு ரிப்ளை பண்ணுமோ எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவார். ரிப்ளை பண்ணிட்டு ஃபோன் அங்கே போயிடும். அவர் ரூமுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எல்லாமே சிலபஸ் வைஸு கரெக்டாக புக்ஸை பிரித்து வச்சுருப்பார். டாபிக் வைஸு எல்லாமே இந்த இந்தியன் பாலிட்டியில் இந்த டாபிக் இதில், இது எக்கனாமி இதில் அப்படின்னு அழகாக பிரித்து வச்சுருப்பார். எதை எடுத்தாலும் அதே இடத்துல திருப்பி வச்சு யாருக்குனாலும் கொடுப்பாரு வைப்பார். அதே போல் எவ்ரி சாட்டர்டே ஏற்கனவே அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ண ஒருத்தர் மீட் பண்ணுவார். இது ஒரு ஹேபிட்டாக வச்சுருந்தார். அவரை மீட் பண்ணி இந்த டாபிக் அவர் எதில் நல்ல மார்க் வாங்கினாருன்னு பார்த்துட்டு இதில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு நீங்கள் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க, அதுக்கு நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு போய் கேட்பார். கேட்டு இவர் நோட்ஸ் எடுத்துக்கிடுவார். இந்த மாதிரி கரெக்டாக அவர் வந்து ஒரு 1 இயர் தான் ப்ரிப்பேர் பண்ணார். ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே அவர் நல்ல ரேங்க் வாங்கி சர்வீஸ் வாங்கிட்டார்.
1: சார், இப்போது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதுவும் போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கும்போது லட்சக்கணக்கான மாணவர்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த நம்பர்ஸை பார்க்கும்போதே 2,000,000 பேர் அப்ளை பண்ணுறாங்களே, நமக்கு அந்த இந்த போஸ்ட்டு கிடச்சிருமா, இத்தனை போஸ்ட் தானே காலியாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல், ஒரு பிரமிப்பு, ஒரு பயம் உண்டாகும் இல்லையா? இவ்வளோ பெரிய நம்பர்ஸை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கா?
0: கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.

0: பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இருக்கா?
1: கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து 500,000 பேர் 10,000,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஆனால் சின்சியராக படிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒன்று, அதிலே பாதி வெளியில் போயிடும். ரெண்டாவது, அந்த கோராக அந்த சிஸ்டமேட்டிக்காக படிக்கிறவங்க, இப்போ ஒரு குரூப் 1 எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் படிக்கிறவங்க 2,000 பேர் 3,000 பேர் இருப்பாங்க, ஆனால் மெயின் எக்ஸாமையும் சேர்த்து சின்சியராக படிக்கிறவங்க 500 பேர் தான் இருப்பாங்க. ஸோ 500,000 பேர் அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 500 பேர் தான் சின்சியராக படிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்தளவு கம்மியாயிருது. 100 வேகன்சி இருக்குன்னா 500 பேருக்குள்ளே நம்ம வந்துருதோம். நம்ம சின்சியராக படித்தா இன்னும் கொஞ்சம் டிசிப்ளினாக எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மெத்தட் என்னவோ அந்த மெத்தட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக 200க்குள்ளே வந்துடுவாங்க. அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம எழுதி பார்த்து சின்சியராக படிக்கிறோன்னா 100% வெற்றி பெற முடியும். அதே போல் இந்த போட்டித் தேர்வில் யார் கூடயுமே நம்ம கம்பேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நமக்கு நாமே தான் போட்டி. இன்றைக்கி எவ்வளோ படிச்சிருக்கோம், நாளைக்கு எவ்வளோ படிக்கிறோம், 1 மந்த் கழித்து எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறோம், 2 மந்த்ஸ் கழித்து எவ்வளோ பண்ணுறோம், ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், அதே டெஸ்ட்டை அடுத்த வாட்டி எழுதும்போது எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோம், இப்படின்னு நமக்கு நாமளே போட்டி போட்டு அடுத்தடுத்து மார்க்கை கூட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த வெற்றி கனியை ஈஸியாக டச் பண்ணிடலாம்.
0: இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற பசங்க நிறைய பேர் வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவாங்க, பியர் குரூப்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களோட சேர்ந்து படிப்பாங்க. அப்படி படிக்கும்போது தன்னை அறியாமே அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச்சில் என்னை விட கூட படிக்கிற அந்த மாணவர் அதிகமாக எடுத்துட்டாரு, நான் ரொம்ப கம்மியாக எடுத்துட்டேன் அப்படின்ட்டு தன்னோட கம்பேர் பண்ணிக்காமல், நீங்கள் சொன்ன மாதிரி தன்னோட கம்பேர் பண்ணிக்காமல் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு சின்ன மன உளைச்சலுக்கும் ஆளாகிறாங்க, அதனால் டீமோட்டிவேட்டும் ஆகுறாங்க. ஸோ பியர் குரூப்போடு சேர்ந்து படிக்கும்போது நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன சார்?
1: இல்லை, இதுக்கு என்னுடைய ஒரு எக்ஸாம்பிளே என்னையவே நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நான் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் இருந்தேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு படிக்கும்போது அங்கே வந்து நம்ம கிட்டத்தட்ட எவ்ரி வீக் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பின்னாடி தான் வருவோம், ஆனால் நான் ஒரு நாள் கூட தயங்கினதே கிடையாது, பின்னாடி வருவோம். ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் நான் ஒரு சிலரை முந்தணுன்னு ட்ரை பண்ணுவேன், ஆனால் முந்தவே முடியாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, அவங்க வைக்கிற டெஸ்ட்டை மட்டும் படிக்காமல் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ரொம்ப அனலைஸ் பண்ணுவேன். அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த நோட்ஸ் எடுத்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன். டூ வே ப்ரிப்பரேஷன் பண்ணுவேன். ஒன்று, அங்கே வைக்கிற கொஷின்ஸை ஃபாலோ பண்ணி போகிறது. ரெண்டாவது, செல்ஃப் ப்ரிப்பரேஷன், நாம் ஒரு ஏரியாவை கவர் பண்ணிக்கிட்டே வர்றது. அது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி கரெக்ட் வேலை வர்றது. இந்த ரெண்டு வேலை வர்றதுனால கண்டிப்பாக நம்மளால் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை போட்டித் தேர்வில் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் வந்துக்கிட்டே இருந்தேன். பட் நீங்கள் எக்ஸாம் ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணிட்டேன், ஆனால் அந்த எக்ஸாமில் முன்னாடி எப்போவுமே அதிக மார்க் வாங்கினவங்க நிறைய பேர் கிளியர் பண்ணலை. ஸோ அதனால் அதுதான் நான் இதில் முக்கியமாக சொன்னது, நமக்கு நாமளே தான் போட்டி, நமக்கு நம்ம தான் நம்பிக்கையோடு இருக்கணும். ஒன்று, அப்புறம் இன்னொன்று, நம்ம வே ஆஃப் ஸ்டைல் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் போட்டு பார்க்குறோம் அப்படின்னா அந்த தேர்வே நம்மளுடைய ஃபைனல் எக்ஸாம் கிடையாது, அது ப்ராக்டிஸ் தான். இன்னொரு முக்கியமானது நான் பண்ணுவேன், அப்போ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு காரணம், ஒரு எக்ஸாம் எழுதின உடனே வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவேன்னா, தப்பான கொஷின்ஸை ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ண, அப்புறம் நைட்டு என்ன பண்ணுவேன்னா கரெக்டானது சரியானது ரெண்டையுமே, தப்பானது ரெண்டையுமே ரிவைஸ் பண்ணுவேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே முந்தின நாள் போட்ட அத்தனை 200 கொஷின்னா 200 கொஷினையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவேன், தவறானதை கூட ஒரு வாட்டி பண்ணுவேன். அதை என்ன பண்ணுவேன், திருப்பி தப்பே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு 2-3 டைம்ஸ் பண்ணிடுறேன். ஆனால் என் ரூம்மேட் என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணனால அந்த கொஷினை அப்படியே போட்டு திருப்பி பார்க்கவே மாட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலாக நம்ம வின் பண்ணிட்டோம், அவரால் அந்த ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த எக்ஸாமில் முக்கியமானதே என்னென்னா, நம்மளுடைய ப்ராக்டிஸ் எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும், அதை திருப்பி திருப்பி நம்ம ரிவைஸ் பண்ணணும். அது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்.
0: ஜென்ரலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது நேற்று இருந்த உங்களுடைய செல்ஃபை விட 1% நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் கூட, ஒவ்வொரு நாளும் 1% இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா, ஃப்ரம் டே 0 to day 100 பார்த்தீங்கன்னா, யூட் ஹவ் இம்ப்ரூவ் 100%.
1: கண்டிப்பாக மேடம்.
0: ஸோ அந்த மாதிரி நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும், நம்மளை நாமளே இம்ப்ரூவும் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
1: கண்டிப்பாக. அதுவும் ஒரு டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, இல்லை கொஸ்டின்ஸ் தப்பாகுதுன்னா, அந்த தப்பான கொஸ்டினை நம்ம 2-3 டைம்ஸ் பார்க்கணும், கரெக்டான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அது ஒரு 6 மாதம் கழித்து எக்ஸாம் எழுதும்போது நினைவில் நிற்கும். ஒரே ஒரு வாட்டி கீ பார்த்துட்டு விட்டீங்கன்னா 6 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே தப்பானது தான் தோணும்.
0: செஞ்ச தப்ப திரும்ப செய்யக்கூடாது.
1: செய்யக்கூடாது, அதில் உறுதியாக இருக்கணும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க.
0: சார், இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஒரு லாங் டேர்மான ப்ராசஸ் இல்லையா? ப்ரிலிம்ஸ் எழுதுறோம், மெயின்ஸ் எழுதுறோம், அப்புறம் ரிசல்ட், இன்டர்வியூஸ், நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில், அது இல்லாமல் ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்குமான இருக்கக்கூடிய அந்த இடைவெளியும் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து மோட்டிவேட்டாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
1: ஜென்ரலி நிறைய கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாப்பர்ஸை மீட் பண்ணுவாங்க.

0: யார் மூலமாவது லிங்க் பண்ணி நல்ல டாப் லெவலில் மார்க் எடுத்து உங்களை போய் சந்திக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆகும், அது ஒன்று பண்ணுவாங்க. ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். எப்பெல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தன்னைப்போலே அந்த எக்ஸாமுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதில் இன்வால்மெண்ட் உள்ளே வந்துடுவோம், நம்ம வெளில போக மாட்டோம். இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்போவுமே நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கிறதுக்கு. ப்ளஸ் லட்சியத்தை நோக்கி பயணம் செய்யும் போது ஷார்ட் பீரியட் வைக்காமல் எவ்வளவு நானாலும் இந்த லட்சியத்தை நான் விடவே மாட்டேன்னு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம கன்சிஸ்டண்டாக படிப்போம்.
1: ஏன்னா இந்த ஜென்ரேஷன் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுனா உடனே பலன் கிடைச்சிடும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த லாங் டேர்ம் டிசிப்ளின்றது நிறைய பேர்கிட்ட லேக் ஆகுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் சொன்ன அட்வைஸ் கண்டிப்பாக பொருந்தோன்னு நம்புகிறோம் சார். சார், இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். இப்போது ஹாபீஸே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஒரு ரூம்குள்ளேயே உட்காந்து படிப்பு படிப்பு படிப்புன்னு 24 hours படிச்சுட்ருக்கிறதுக்கு எந்த ஹியூமனாலும் பாசிபிள் கிடையாது. ஸோ லெஷர் டைமும் ஒதுக்கணும், நான் சின்சியராகவும் படிக்கணும் அப்படின்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது சார்?
0: நிறைய பேர் வந்து 7 days ஃபுல்லாக அதில் உட்காரணும்னு கட்டாயம் கிடையாது. ஒரு ஹாஃப் டே வீக்லி அல்லது வீக்லி ஒன் டே ஒரு ஹாஃப் டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு சொன்ன ஒரு டாப்பர் வந்து வீக்லி ஒன் டே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பரை மீட் பண்ணுவார், ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களை மீட் பண்ணுவார், அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுவார், அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதுக்கு ஒதுக்கிடுவார், சினிமா கூட போவார். அவர் அந்த ஒன் டே வந்து ஒன்லி ஃபார் அவருடைய தேவையானது அத்தனைத்துக்கும், ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், மால் போகணும், எல்லாமே அந்த ஒன் டேல வச்சுருவார். மிச்ச 6 நாளில் 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ ஒன் டே ரிலாக்ஸ் பண்ணதுக்கு, 6 days படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி நம்ம தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை தெளிவாக வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்.
1: ஸோ ஷெட்யூல் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறீங்க. லெஷருக்கான ஷெட்யூலையும் போடணும், படிக்கிறதுக்கான ஷெட்யூலையும் போடணும்னு
0: சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம்.
1: சார், நிறைய பேருக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும், நமக்கெல்லாம் கிடச்சிருமா, நம்ம எப்படி இதை வின் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம்?
0: அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளே நிறைய கிராமப்புற மாணவர்களும் ஏழை மாணவர்களும் எத்தனையோ பேர் வெற்றியாளர்களாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இது வந்து 10th 12th அவங்க ஸ்கூலில் எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி வெற்றி நிர்ணயிக்கப்படலை. இந்த தேர்வில் யார் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்களோ அவங்க வெற்றி பெறுதாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு அருமையான வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த தேர்வை வந்து எல்லாருமே எழுதலாம். ஈவன் ஸ்கூலில் நல்லா படிக்காதவங்க கூட இந்த தேர்வை நம்பிக்கையோடு எழுதுனாங்கன்னா 100% இது மெரிட் பேஸ்டாக நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், கண்டிப்பாக எழுதுனாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும்.
1: ஸோ இந்த எக்ஸாம் கம்ப்ளீட்லி மெரிட் பேஸ்ட் அப்படிங்கிறதால யார் வேணாலும் முயற்சி பண்ணால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
0: கண்டிப்பாக மேடம்.
1: சார், இப்போது நம்ம அடுத்ததாக ஒரு ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன் மாதிரி உங்ககிட்ட சொல்கிற கேள்விகள் கேட்க போகிறோம். இப்போ படிக்கிற மாணவர்களுக்கு மார்னிங் ஸ்டடி நல்லா இருக்குமா, நைட் ஸ்டடி பெஸ்ட்டா?
0: இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த கேண்டிடேட்.
1: ரீடிங்கா இல்ல ரிவிஷனா?
0: ரிவிஷன் இம்பார்ட்டன்ட்.
1: புக்கா இல்ல டெஸ்ட் நிறைய எழுதணுமா?
0: நீங்க புக்ஸ் படிச்சாதான் டெஸ்ட் எழுத முடியும்.
1: நியூஸ் பேப்பர் மஸ்டா இல்ல ஆப்ஷனலா?
0: ஆப்ஷனல் தான்.
1: கோச்சிங் போக வேண்டியது கண்டிப்பா அவசியமா இல்லையா?
0: கண்டிப்பான அவசியம் கிடையாது மேடம்.
1: நோட்ஸ் கையில எழுதணுமா இல்ல டிஜிட்டலா டைப் பண்ணிக்கலாமா?
0: கையில எழுதினா பெட்டர், ஏன்னா டிஜிட்டல் வந்து நம்ம ஐயெல்லாம் கொஞ்சம் பாதிக்கும். ஸோ கையில எழுதினா பெஸ்ட்.
1: மோட்டிவேஷன் டிசிப்ளின் எதை சூஸ் பண்ணுவீங்க?
0: ரெண்டுமே இம்பார்ட்டன்ட்டு.
1: ஒரு குவாலிட்டி கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரண்ட் கிட்டையும் இருக்கணும்னா எதை சொல்வீங்க?
0: கண்டிப்பாக இருக்கணும்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், கண்டிப்பாக தன்னம்பிக்கையே மந்திரம்.
1: ஒரு ஹேபிட் எல்லா ஆஸ்பிரண்ட் கிட்டையும் கண்டிப்பாக இருக்கவே கூடாதுங்க இது அப்படின்னா?
0: சோமேறித்தனம்.
1: ஒரு ஆஸ்பிரண்ட் தாங்கிட்டேயே தினமும் கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி,
0: நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆகிக்கிட்டே இருக்கணும், நேற்றை விட இன்னைக்கு எவ்வளோ படிச்சிருக்கிறோம், அடுத்தடுத்த நாள் போகும்போது இது லாஸ்ட் இருந்ததை விட இப்போ நம்ம எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், டே பை டே இம்ப்ரூவ் ஆகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வெற்றி அடைவோம்.
1: ஒரு மிஸ்டேக் இதை பண்ணிங்கன்னா உங்கள் மொத்த ப்ரிப்பரேஷனும் காலியாடுன்னு எதை சொல்வீங்க?
0: அப்படி ஒரு மிஸ்டேக்குன்னு நம்ம சொன்னோம்னா டைமை வேஸ்ட் பண்ணுறது தான்.
1: சூப்பர் சார்.
0: ஏன்னா நேரம் கிடைக்காதுல்ல, நேரம் ரொம்ப முக்கியமானது, அந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தினோம்னா வெற்றி அடையலாம்.
1: அதாவது நேரம் ரொம்ப முக்கியம், அந்த நேரத்துடைய கையாளுகை அதை விட ரொம்பவே முக்கியம். முயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் யார் வேணாலும் அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவருடைய ஹெக்டிக் ஷெட்யூலில் நமக்காக நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை சண்முகம் சார் நம்மோட பகிர்ந்துருக்காங்க. இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்காக பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல வரக்கூடிய ஒரு கருத்து என்ன?
0: அனைவருக்கும், இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக கைவிடாதீங்க, கடினமாக உழையுங்க, நம்பி

0: நம்பிக்கையோடு உழைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: தேங்க்யூ மேடம்.
1: நேர்களே, அடுத்த வாரம் ஜெயக்கலமாக நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி வித்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சென்னை FM ரெயின்போ 101.4. ஜெயக்கலாம் வாங்க.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாம நீ என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

மழையில நனையறது மனசுக்கு இதமான விஷயம். ஆனா இந்த மழை நீரை சேமிச்சு வச்சோம்னா நம்ம மனசு மட்டும் கிடையாது, மண்ணும் நிறைவா இருக்கும்.

0: நேரம் மாலை 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு துறையில் உலக அரங்கில் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலை மருத்துவ சேவையான இ சஞ்சீவனி மூலம் இதுவரை 50 கோடிக்கும் அதிகமானோர் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் மற்றும் விமான எரிபொருள் விலை உயர்வு காரணமாகவே விமான போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகளும், தாராபுரம் தொகுதியில் 78.53% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. நவராத்திரியை முன்னிட்டு கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா பூஜையை ஒட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநகராட்சி மேயர் திருமதி பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை, தேனி, தஞ்சை, மதுரை உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர்என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:01 ஆகிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி நிலையம் ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு. ஆமாங்க, அடுத்த 1 மணி நேரத்திற்கு நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 ஒலிக்க போகுது. அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-00-38 மற்றும் ஒரு எண் 295-2-0-55-54 என்ற எண்ணில் அழைச்சி நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடல் உங்களுக்காக நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒளிபரப்பப்படும். மறக்காமல் சென்னையின் முன் இணைப்புனாக 044 போட்டுக்குங்க, அப்போ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 கனெக்ட் ஆகும். சரி, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையிலிருந்து கலீல் அமுது பேசுறேன், கிருஷ்ணா சார்.
0: வணக்கம் சார்,
1: என்ன
0: சொல்ல
1: நீங்க
0: சொல்லாமட்ட ஒரே விஷயம் லிரிசிஸ்ட் வைரமுத்து, அது மட்டும் தான் சொல்லாமட்டீங்க, அது நான் சொல்லிடுறேன். வீரபாண்டி கோட்டையில் என்ற பாடல், கே சித்ரா, மனோ மற்றும் உன்னிமனன் பாடிய பாடல், ஏ ரகுமானோட இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டேன் இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே செமதூளு.

0: ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயேன்.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதப்பா, கண்ணு கூசுது இல்ல.
0: கொஞ்சம் நேரம் டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்ப நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தான வந்த, அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டவேனாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச, எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களா நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிக்கிறேன்னா அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல.
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்ட, அப்படியே அந்த டாக்லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: the Chennai Silks. Let the celebrations begin.
1: உங்கள் FM Rainbow-வில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேரம் 7:10 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டு வித்து பாட்டு வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா தான். ஆமா, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 ஒழிக்க போது. அதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952055544 என்ற எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். சென்னையின் முன்னிணைப்பு எண்ணாக மறக்காமல் 044 பயன்படுத்திக்கிங்க. அப்போ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போகளை கரெக்டாக கனெக்ட் ஆகும். நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? மழைக்கால மேகம் அப்படின்னு ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் வாணி ஜெயராமோடைய குரல்ல, வாலியோடைய வரிகள்ல, கங்கை அமரனுடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதூளு.

0: நேரம் 7:16 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ்ல சாட்டு வித்து பாட்டுல பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கோம். நேயர்களுக்கு விருப்பமான பாடல்கள் நம்மகிட்ட பேசுறத ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம்.
1: திருப்பத்தூர் பீமக்குளம் சிவகுமார்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்
1: சார்? சந்திரமதி படத்துல இருந்து தேவுடா தேவுடா.
0: ஓகே சார், அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். நன்றி சார்.
1: ஓகே, அனைத்து நேயர்களுக்காகவும்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஸோ நேயர் கேட்டது இது மாதிரி சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாலியோடைய வரிகளில் வித்யாசாகரோட இசையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூள்.

0: ஆமாம், நேரம் 7:20 ஆகிட்டு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸில் தான் இணைந்திருக்கோம். நம்ம கிட்டே பேசுகிறதாக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: பத்மாவதி சார்,
0: திருவெற்றியூர்லேருந்து பத்மாவதி. சொல்லுங்கள், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அதான் நான் தீகமுள்ளி சார், ராகங்கள் 16.
0: ஆ
1: சார், சார் யார் தப்பா நாட்டியிருக்கேன் சார், சும்மா நீங்கள் ஒரு பாட்டு தவிர கேட்டேன்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. நீங்கள் கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பத்மாவதியமாக கேட்ட மாதிரி தில்லுமுல்லு திரைப்படத்தில் இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூளே.

0: நேரம் 7:25 ஆகிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ் நம்பர் எஃப்எம் 101.4 தான். நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் இந்த 1 மணி நேரத்துக்கு ஒலிக்க இருக்கு. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952050544 அழைச்சி நீங்களுடைய விருப்ப பாடலை சொன்னீங்கன்னா அந்த பாடல் நம்பர் எஃப்எம் 101.4 ஒலி வரப்பப்படும். நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நன்றி.
0: ஸோ நம்ம வீரதுரை கேட்டது மாதிரி முதல்வன் திரைப்படத்தில் வந்து எஸ் ஜானகி மற்றும் சங்கர் மகாதேவன் இணைந்து பாடிய பாடல் வைரமுத்துவோடைய வரிகளில் ஏ ரகுமானோட இசையில் வந்துட்டே இருக்க கேட்டேன். இந்த ரெண்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கு எல்லாமே சமதுலு.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: நேரம் 7:30 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா தான். நாம இந்த 1 மணி நேரமா நேர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். ஆல்ரெடி 1/2 ஹவர் முடிஞ்சிருச்சு. மிச்சங்க 1/2 ஹவரில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு 2952205545 என்ற எண்ணுக்கு அழைக்கிங்க. மறக்காமல் சென்னையின் முன் இணைப்பு நக 044 பயன்படுத்திங்க. அப்போ தான் நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 கரெக்டாக கனெக்ட் ஆகும். நாமளும் உங்களுடைய விருப்பமான பாடலை இங்கே ப்ளே பண்ணலாம். நம்ம கூட பேசுகிறத ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவோம். வணக்கம், யார் இங்கேருந்து?
2: வணக்கம், சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: படம் வந்து தர்மத்தின் தலைவன்.
1: தர்மத்தின் தலைவன்
2: பாடல். ஆமாம், பாடல் வந்து தென்மதுரை வைகை நதி.
1: தென்மதுரை வைகை நதி. ஏன் சார் இந்த பாடல் வேணும்?
2: அது ரொம்ப நல்லா இருக்கும், கேட்க இனிமையாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாடலை கேட்க, அதனால கேட்குறேன்.
1: கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சார், போட்டுடலாம்.
2: நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றி சார், நன்றி சார். ஸோ நம்ம சத்யநாராயணன் சார் கேட்ட மாதிரி தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல். வாலியோடைய வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இருந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதூளு.

0: தென்மதுரை வைகை நதி பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:36 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸில் உங்க நேயர்கள் உங்களுடைய விருப்பமான பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறது ஒரு நேயர் இணைந்திருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார், எலினா இருந்து சங்கோத்திர பேசுறேன் சார். எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நம்ம நேயர்களுக்கு அருமையான பாடல் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. நண்பர் சத்யநாராயணன் கூட அருமையான பாடல் கேட்டாரு. எனக்கு பிடிச்ச பாடல் சொல்றேன் சார்.
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
1: தேடி வந்த மாப்பிள்ள இருந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும், இதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை தேரும் பாடல் போடுங்க சார்.
0: கண்டிப்பா சார், கண்டிப்பா.
1: எல்லா நேயர்களுக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச இந்த பாடல் ஒளிபரப்புங்க. நன்றி.
0: நன்றி சார், நன்றி. ஸோ நம்ம நேயர்கிட்ட எடுத்தது மாதிரியே தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தோடைய குரலில், வாலியோடைய வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், எல்லாரையும் சேரும் நம்ம நம்பிக்கையோடு இந்த பாடல் கேட்போம். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் 101.4 எங்கே எல்லாமே சமதுவுது.

நேரம் 7:41 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிருந்து? பிச்சைக்காரன் திரைப்படத்துல இருந்து நெஞ்சோரத்தில் பாடல், சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல், அண்ணாமலையோடைய வரிகள்ல விஜய் ஆண்டனியோட இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்க எல்லாமே சமதுளு.

0: நேரம் 7:46 ஆகிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட்டை வித்து பாட்டு. நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ ஆர்ஜே கிருஷ்ணா தான். நம்ம இந்த 1 மணி நேரமாக நேயர்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான் கேட்டுகிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களுடைய விருப்பமான பாடல் மிச்சம் இருக்கிற 14 நிமிஷத்தில் ஒழிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2986000038 மற்றும் ஒரு எண் 2952050544 என்ற எண்ணில் அழைக்கலாம். சென்னையின் முன் இணைப்பெண்ணாக 044 பயன்படுத்திக்கிங்க. நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யாரு எங்கிருந்து?
1: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேன் சார்.
0: பல்லாவரத்துல இருந்து தேவிகா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படம் வேணும்?
1: படம் வந்து இட்லி கடை.
0: இட்லி கடை திரைப்படத்துல இருந்து
1: பாட்டு வந்து ஏத்த வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் மழைய வச்சான் விளைய வச்சானே, அந்த பாட்டு போடுங்க சார்.
0: பாடலுடைய முதல் வரி எஞ்சாமி தான் தானே, அது கரெக்ட்டுங்களா?
1: ஆமா ஆமா.
0: ஓகேங்கம்மா, அந்த பாடலே போட்டுடலாம். நன்றி நன்றி.
1: நன்றி நன்றி சார்,
0: நன்றி
1: ரொம்ப நன்றி
0: நன்றி. ஸோ நம்ம நேயர் தேவிகா கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி இட்லி கடை திரைப்படத்திலிருந்து எஞ்சாமி தான் தானே பாடல். தனுஷ் மற்றும் அரியோடைய குரலில், தனுஷோடைய வரிகளில், ஜிவி பிரகாஷ் அவருடைய இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இந்த 101.4 இங்கே எல்லாமே சமதுவது.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
2: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
1: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
0: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
1: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
0: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
0: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
1: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேரம் 7:54 ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதி தான் வந்துட்டோம். நேயர்கள், இந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். நிகழ்ச்சியோடைய நிறைவு காலராக ஒருத்தர் இணைந்திருக்காங்க, பேசுவோம். வணக்கம், யார் எங்கிருந்து?
3: வணக்கம் சார், முருகன்
2: பகுதியிலிருந்து
3: அழைப்பு.

0: பாட்டு அதுதாங்க. ஆமா
1: ஓகேங்க சார், அந்த பாடலை போட்டுடலாம் சார். நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி. ஸோ நம்ம நேயர் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரியே அன்பே வா திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அந்த பாடலை பாடியது டிஎம் சவுந்தரராஜன், பாலியோடைய வரியல்ல எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில. நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோன்னு சொன்ன இல்லையா, இப்போதைக்கு உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 9 மணிக்கு உங்கள் கூட வந்து உரையாடுறேன். ஸோ நிகழ்ச்சியோடைய நிறைவு பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4, அது இங்கே எல்லாமே சமதூலை.

0: நேரம் இரவு 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். சிறு குறு தொழில் நிதியத்தை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல்

அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 10,000 கோடி ரூபாய் வளர்ச்சி நிதியத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்த நிதி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உற்பத்தி பிரிவுகளில் முதலீடு செய்யப்படும் என்று அவர் கூறினார். மேலும் சேவை, தொழில்நுட்பம், புத்தாக்க துறைகளின் மேம்பாட்டிற்காக இந்த நிதி முதலீடு செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு ஆணையம் அமைப்பதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறினார். இதன் மூலம் போக்குவரத்து துறையில் ஆராய்ச்சி, திட்டமிடுதல், கண்காணிப்பு மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் ஒருங்கிணைந்த போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களுக்கு இந்த ஆணையம் தலைமையகமாக செயல்படும் என்று அவர் கூறினார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7-8% வரை வளர்ச்சியடைந்து வரும் நிலையில் போக்குவரத்து கட்டமைப்பின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் புதிய நெடுஞ்சாலைகள், ரயில் வழித்தடங்கள், நீர் வழித்தடங்கள், விமான நிலையங்கள், துறைமுகங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு தேவையான தேசிய போக்குவரத்து திட்ட அறிக்கையை இந்த ஆணையம் வடிவமைக்க உள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீர் பாதுகாப்பிற்கு உள்ளூர் மக்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் நீர் மேலாண்மை திட்டம் தொடர்பான கட்டுரையை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள அவர், உலக நாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக நமது நீர் மேலாண்மை திட்டங்கள் விளங்குவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்து வரும் நாடுகளில் இந்த நீர் மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியை தொடங்கி வைக்கிறார். அப்போது அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்டில் உள்ள மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைப்பார் என்று திருச்சி ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்துள்ளார். வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 8,60,000,000 ரூபாய் செலவில் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ரயில் நிலையத்தின் முகப்பு தோற்றம், வாகன நிறுத்துமிடம், நடைமேடை, மின்தூக்கி வசதி மற்றும் காத்திருப்பு அறைகள் புதிதாக அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். விழுப்புரம் முதல் காட்பாடி வரையில் 4 சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், 3 புதிய ரயில்வே மேம்பாலங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலக்ராம் நேகி தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெற்றது. தாராபுரம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 78.53% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தொகுதியில் மாலை 5 மணி நிலவரப்படி 83.86% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் 78.83% வாக்குகள் பதிவாகியுள்ளன. துர்கா பூஜையையொட்டி பயணிகளின் நெரிசலை குறைப்பதற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதன்படி வரும் 13, 20, 27ஆம் தேதிகளில் தாம்பரம் முதல் சந்திரகாட்சி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தாம்பரத்திலிருந்து காலை மணி 10:15 புறப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் மாலை மணி 6:30 சந்திரகாட்சியை சென்றடையும். சந்திரகாட்சியிலிருந்து வரும் 14, 21 மற்றும் 28ஆம் தேதிகளில் இரவு மணி 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை மணி 10:30 தாம்பரம் வந்தடையும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரிக்கும் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடைபெற்று வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் நவராத்திரி விற்பனை கண்காட்சி வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த கண்காட்சியில் 50 அரங்குகள் உள்ளன. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தயாரித்துள்ள பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தினந்தோறும் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும் இக்கண்காட்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 10 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 82 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இந்தியாவுக்கு எதிரான 2வது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஆஸ்திரேலியா 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 86 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 315 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 174 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: குட் ஈவினிங் எவ்ரி ஒன், திஸ் இஸ் எஃப்எம் ரெயின்போ 101.4. You're listening to Music by the Bay with me, Kavya, your host for tonight.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

நேரம் இரவு 9 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள். அடுத்த 1 மணி நேரத்துக்கு உங்க கூட பேச வந்திருக்கு நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்ம மெல்லிசையான மெலடியான பாடல்களும் கேட்க போகிறோம். சில துள்ளலான பாடல்களும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அந்த பாடல்களை நம்ம கேட்டு ரசிக்கலாம். நம்ம ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடைய முதல் பாடலாக வருவது வில்லு திரைப்படத்திற்காக தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா இணைந்து பாடிய பாடல். சினேகனுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில் தீம்தனக்கர். அந்த பாடல் வந்துட்டு இருக்க கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

நேரம் 9:06 ஆகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். மொதல் பாடல் ஒரு வைபான பாட்டோட ஆரம்பித்தோம் இல்லையா, அடுத்த பாடல் கொஞ்சம் பின்னாடி போய் குடியரசு திரைப்படத்திலிருந்து மால்குடி சுபா மற்றும் சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல் கார்த்திகராஜா உடைய சிலம் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் இணைந்திருங்க FM Rainbow 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

நேரம் 9 மணி 11 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ரெயின்போ மெலடிஸில் தாங்க கொஞ்சம் வைவான பாட்டாக தான் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து வர பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து அடியே கொல்லுதே. அந்த பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கிரீஷ் பென்னிதயால் மற்றும் சுத்தியாசனுடைய குரலில், தாமரையுடைய வரிகளில், அரிஷ் ஜெயராஜாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேன் ரெயின்போ 101.4 எங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 9:16 ஆகிட்டு இருக்கிற இந்த வேலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சி தான். கேட்டுகிட்டு இருக்கோம், இங்கே நிறைய கொஞ்சம் வைவான பாட்டாகவும் கேட்டுகிட்டு இருக்கோம். புது பாடல், பழைய பாடல், தெரிஞ்ச பாடல், தெரியாத பாடல் மிக்ஸ் பண்ணி தான் கேட்டுகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வரிசையில் அடுத்ததாக வர பாடல் துள்ளும் இளநெஞ்சை திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் பாடிய பாடல், விவேகாவுடைய வரிகளில் சங்கீதா பிரியாவுடைய இசையில். கேட்டிணைந்திருங்கள் தேஃபம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூளே.

0: Celebrations begin.
1: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் தெனாவட்டு திரைப்படத்திற்காக எனக்கென பிறந்த வலை பாடல். கார்த்திக், சுசித்ரா மற்றும் அருணுடைய குரலில், நாமுத்துக்குமாரோடைய வரிகளில், ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கேன். கேட்டு நேர்ந்தர்கள், எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்கே எல்லாமே சமதுலே.

0: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

நேரம் 9:27 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டு இருக்கோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. இவ்வளோ நேரம் நிறைய வைபான சாங்காக கொஞ்சம் கேட்டுட்டு இருந்தேன் இல்லையா, அடுத்து கொஞ்சம் மெலடியாக போவோம் அப்படின்னு யோசனை வந்த பாடல் காதலுக்கு கண் இல்லை அப்படிம்பாங்க, ஆனால் கண்ணு ரெண்டால் தான் என்ன கட்டி இழுத்தன்ற பாடல். கட்டி இழுத்தேன் ரெண்டு கண்ணுன்னு சொன்னவொடனே நேரம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஆமாம் சுப்பிரமணிய வரும் திரைப்படத்திலிருந்து கண்கள் இரண்டால் என் கண்கள் இரண்டால் பாடல். தாமரையோடைய வரிகளில் ஜேம்ஸ் வசந்தோடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுளை.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் நம்ம பாடல் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து வர பாடல் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துலேருந்து. இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்கும், அமெரிக்கா என்றாலும் ஆண்டிப்பட்டி என்றாலும்னு ஒரு பாடல். அந்த பாடலில் பார்த்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, காலங்காலமாக பல கலாச்சாரத்தில் காதல் இருந்தாலும் அதை எதுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு ஃபன்னியான நோட்டில் சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் விவேகாவோடைய வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்தோடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

அப்பா மகன் உறவை பற்றி பேசின சில குறிப்பான படங்களில் மிகவும் முக்கியமான படம் வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படம்னு சொல்லலாம். அதில் இந்த குறிப்பாக இந்த பாடலும் அதே மாதிரி தான் அமைந்திருக்கும். அப்பாவுக்கும் மகனுக்கான காதல் பற்றிய உரையாடலாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரி அடுத்ததாக வர பாடல் அப்பாவுக்கும் மகளுக்குமான ஒரு பாடலாக அமையும். அந்த படமும் வந்து அபியும் நானும் அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவை அழகாக சொன்ன வெகு சில படங்களில் இந்த படமும் ஒன்று. அதுவும் குறிப்பாக லைக் அப்பா வந்து என்ன தான் லைக் மகளை வந்து அன்பாக நேசித்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் அவள் கல்யாணம் பண்ணி போகிறப்ப அவருடைய மனத்தவிப்புகளை அழகாக காமிச்ச படங்களில் இந்த படமும் ஒன்று. இந்த படத்திலிருந்து ஒரே ஒரு ஊரில் என்ற பாடல் கைலாஷ் சேகருடைய குரலில் வித்யாசாகருடைய இசையில் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதூடு.

நேரம் 9:45 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் தான் நம்ம பாடல் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியோடைய அடுத்து வரும் பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண், நவீன், ஆண்ட்ரியா மற்றும் பார்கவி இணைந்து பாடிய பாடல். நாமுத்துக்குமாரோடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சிலை கேட்டு இணைந்திருங்கள். இதே FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதூள்.

நேரம் 9:55 ஆயிடுச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதி தான் வந்துட்டோம். கடைசி 1 மணி நேரம் நீங்கள் நிறைய பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். நம்ம ரெயின்போ ராகங்களுடைய கடைசி பாடலாக வர்றது வைத்தீஸ்வரன் திரைப்படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல் தாமரையோடைய வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவுடைய இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே இருந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இப்போத்தேக்கு பாய் சொல்லிக்கிறேன்னா உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. மறுபடியும் 10 மணிக்கு ரெயின்போ ரீவைனில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டாடா.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: நேரம் 10:01 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரீவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். ஆமாங்க, அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு கொஞ்சம் உங்களை காலத்தால் பின்னோக்கி இழுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதாவது கொஞ்சம் பழைய பாடல்கள், மெலடியான பாடல்களை, இரவுக்கு இனிமையான உறக்கத்திற்கு தேவையான முக்கியமான பாடல்களாக வந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் முதலாவதாக வரும் பாடல் வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா மற்றும் ஜிக்கி இணைந்து பாடிய

சூரியகாந்தி திரைப்படத்திற்காக தெரியாதோ நோக்கு என தொடங்கும் பாடல் மனோரமா குரலில் கேட்டு முடித்த நேரம் 10:08. ரெயின்போ ரிவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் சொல்லத்தான் நினைக்கிறேன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் மற்றும் S ஜானகி இணைந்து பாடிய பாடல் வாலியின் வரிகளில் MS விஸ்வநாதனின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். FM ரெயின்போ 101.4.

ராஜராஜன் சோழன் திரைப்படத்திற்காக மயக்கும் மன்னன் பாடல் எல்ஆர் ஈஸ்வரின் குரலில் கேட்டு முடித்த நேரம் 10:17. ரெயின்போ ரிவ்யூ நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இணை செய்த கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

கௌரவம் திரைப்படத்திற்காக யமுனா நதி இங்கே என்ற பாடல் கண்ணதாசனின் வரிகளை கேட்டு முடித்த நேரம் 10:24. ரெயின்போ ரீவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் கங்கா கௌரி படத்தில் இருந்தது. பிபி ஸ்ரீனிவாசன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கை கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

கோமாதா என் குலமாதா திரைப்படத்திற்காக பி சுசிலாவின் குரலில் போடா தம்பி போ பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:32. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்திற்காக டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கே வி மகாதேவன் இணை செயல் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மலைக்கு மரம்.

0: இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவன்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும்.
2: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம வளையுமடி.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

பூக்காரி திரைப்படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலியின் வரிகளில் காதலின் பொன் வீதியிலே பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:42. ரெயின்போ ரேவன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் இறைவன் இருக்கின்றான் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் புலமை பித்தனின் வரிகளில் சங்கர் கணேசன் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
1: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
0: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
1: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

கற்பூரம் திரைப்படத்திற்காக டிவி ராமச்சந்திரன் இசையில் வணங்கிடும் கைகளில் பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:50. ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் ராதா திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் சங்கர் கணேசன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

அரங்கேற்றம் திரைப்படத்திற்காக பி சுசிலாவின் குரலில் கண்ணதாசனின் வரிகளில் ஆண்டவனின் தோட்டத்திலே பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:57. ஸோ இன்னைக்கு ரெயின்போ ரிவன் நிகழ்ச்சியோடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 10:57 ஆச்சு. இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் எல்லாரும் இந்த பாடல்களை ரசிச்சிருப்பீங்க நம்புகிறேன். இப்போதைக்கு இன்னைக்கு வாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் ஆர்ஜே கிருஷ்ணா. இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கும் வரை டாடா பாய் பாய். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருவது அலைகள் திரைப்படத்திலிருந்து பச்சை இலை போலே பாடல், எல்ஆர் ஈஸ்வரியின் குரலில் எம்எஸ் விஸ்வநாதன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

துடிக்கும் இதயங்கள் இசையை ரசிக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் விவித்வாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். வரும் பாடல் சிவந்த அத்திப்பழம்.

மணி ரத்னம் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம் மனசு கிறங்கும் பாடல்களோடு. இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். இடிக்கும் வானம் இசையை மென்மையாக தருகிறது. கேட்போமா?

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் சிறுவாணி சாரல் இசையாக வந்தால் எப்படி இருக்கும்?

வள்ளல் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும். பாடம் சொல்ல மறந்த பாடலை கேட்போமா?

11:44 சாமுண்டி படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். காற்றும் கிறங்கும் இது மனசு மயங்கும். மலர் கூப்பிட்ட பிறகு, மலர் கூப்பிட்ட பிறகு வண்டு வருவது எவ்வளவு பெரிய அதிசயம்!

செம்பருத்தி பூவின் இதம், செம்பருத்தி பூவின் இதம் இசையாக வருவது காற்றின் அலைகளும் கிறங்கத்தான் செய்கிறது.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, வேலூர் எஃப்எம் 100.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6 மனசு கிறங்கும். இசையோடு இணைந்திருங்கள், காற்றோடு கலந்தே இருங்கள். எஸ் ஜானகி மனோ பாடியிருக்காங்க நிறைவு பாடல், தேவாவின் இசையில் தாய் மனசு படத்திலிருந்து. இசையோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழகம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6. காற்றின் மொழி.

தாத்தா தாட்டி தாத்தா ஜொல்லு தரக்கடை தரக்கடை தான்

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

இரும்பு பிம்பியில் வந்து அடனானா விரும்பி பூமியில் வந்து விரக்கவில்லீங்க. எங்க அப்பா அம்மா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன் சொல்லுங்க நீங்க. நானும் கூட ராஜாத்தாரே.

பார்க்கலாம் ஆடு, எடை அழகை பார்க்கும் என்னோடு.

கண்ணுக்கு ஏனடி சுட்டு

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அக்க போடு போடு ராஜா. டேய் என்னடா பாட்டுல பேச ஆரம்பிச்சிட்ட நீ? சக்க போடு போடு ராஜா, உன் காட்டில மழை பெய்யுது. ஆமா மழை பெய்யுது, நீ வந்து கொடைபிடி ஏண்டா.

ஒன்னும் குறைச்சல் இல்லை. மல்லியப்பு மேனியரா, நான் இதுவாக தொடு வேண்டாம், நாங்க பஞ்சரையில் கொஞ்சுறது, நீ போக போக பாரு கிழிச்ச கூட ஏறி கோழி பிடிக்காதவன் பாறை ஏறி வைகுண்டம் போவான். இப்ப வெளுப்பியா?

என்ன என்ன என்னடா நல்ல சமயம், வெள்ளி நிலாக்கா இது வாடை காத்து வீசுது, புள்ளி மயில் உள்ளிருக்க அள்ளி அள்ளி கையிறங்கில் ஏந்தி கொள்ளடா, சக்க போடு போடுறா.

ஆமாண்டா, இப்படி பழமொழிய பேசியே பொழுத கழிச்சுக்கிட்டு போடா போ பழம் பஞ்சாங்கம் நீ வாடாதோ உன் செம்மாங்க நீ கல்யாணம் ஆயாச்சு பொண்டாட்டி வந்தாச்சு இன்னும் வேற என்னடா தானா கனியிற கனிய ஏண்டா தடியால் அடிச்சு கனிய வைக்கணும் டேய் என்ன நீ ரேக்காதே போராட்டம் கிள நெஞ்சத்திலே உண்டாதே இந்த நேரத்திலே உன்னாலே நான் பட்ட தொல்லைகள் போதாதோ எட்டி போனாலே என்னையாடா எட்டி போக சொல்றேன்

103.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

சரிகமகாகணபதிம் பனிசரிசா நினிபம சரிகமகாகணபதிம் நித்த நிப்ப நிப்பம் மாரி சரி சமசபசனி.

ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயபிரகாஷ் தவில்

விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கு மங்கலம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் தவில்

நேயர்கள் இதுவரை கேட்டது பொங்கும் மங்களம். வேங்கல் டி குகன் நாகஸ்வரம், வேலூர் ஆர் ஜெயப்பிரகாஷ் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
2: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் துவக்கமாக டாக்டர் கே ஜே யேசுதாஸ் பாடிய விக்னேஸ்வர சுப்பிரபாதம்.

நேரம் 5:31. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய தசாவதாரம் கீத கோவிந்தம்.